நேரம் 5:36 45 தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து சோழமங்கலம் சகோதரிகளுடைய குரலில் ஸ்ரீ மூகாம்பிகை ஸ்தோத்திரம் கேட்கலாம்.

நேரம் 5:48. நிகழ்ச்சியில் அடுத்ததாக திருவையாறு நாகேந்திரன் அவர்கள் இயற்றிய பாடல் சகலமும் தந்தவளே என தொடங்கும் பாடல் அம்மன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து SV பாலசுப்ரமணியம் குரலில் கேட்கலாம்.

வணக்கம் நேயர்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோ ஹெட்ஸிலும் 103 மெகா ஹெட்ஸ் பண்பலை வரிசையிலும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948, ஆஷாட மாதம் 5ஆம் நாள், பராபவ ஆண்டு ஆணி மாதம் 7ஆம் நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, நேரம் 5 மணி 57 நிமிடம். நாம் இனி கேட்கலாம்

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. சர்வதேச யோகா தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. கொல்கத்தாவில் நடைபெறும் யோகா தின கொண்டாட்ட நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்கிறார். சென்னையை அடுத்த மகாபலிபுரத்தில் நடைபெறும் சர்வதேச யோகா நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொள்கிறார். இந்தியாவின் வளமான கலாச்சார பாரம்பரியம் யோக கலையின் மரபுகளை ஒன்றிணைத்து நாடு முழுவதும் 100 முக்கிய இடங்களில் சிறப்பு சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகளை மத்திய கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. சர்வதேச யோகா தினத்தையொட்டி பல்வேறு நாடுகளில் 2500 மேற்பட்ட இடங்களில் யோகா நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பாதுகாப்பு படையினரின் தொழில்நுட்ப திறன், உத்திசார் தொலைநோக்கு பார்வை, புதுமை கண்டுபிடிப்புகள் ஆகியவற்றின் அவசியத்தை பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். மருத்துவர்கள் சேவை மனப்பான்மை

0: மனப்பான்மையுடன் செயல்பட வேண்டும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிக்கான சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு வெங்கட் ரமணன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் விவசாயிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை மாநில அமைச்சர் திரு வினோத் வழங்கினார். கடலூர் மாவட்டம் வெலிங்டன் நீர்த்தேக்க பகுதியில் நீர்வளத்துறை மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் ஆய்வு செய்தார். அரசு பள்ளிகளில் அத்துமீறி நுழைந்து வகுப்புகளை இடையூறு செய்யும் தாவேகா நிர்வாகிகளின் செயல்பாடுகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா குற்றஞ்சாட்டியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் சானிட்டோரியம் மேம்பாலம் அருகே கொட்டப்பட்டுள்ள மருத்துவ கழிவுகளை எரித்ததால் வாகன ஓட்டிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் காலை 6:02. நேர்கள் இணைந்திருப்பது கோவை மண்டலம் உலக சமுதாய சேவா சங்கத்தின் காலை தென்றல். இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் கோவை மண்டலம் உலக சமுதாய சேவா சங்கம்.
3: அறிவதனை கருவினிலே இணைத்து தவமாற்ற ஐம்புலன்கள் அமைதி பெறும் அறுகுணமும் சீராம் என்கிற அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷியின் கூற்றுக்கேற்ப நம்மிடையே உள்ள 6 தீய குணங்களையும் தியானம் செய்வதன் மூலம் சீரமைப்போம், மன அமைதி பெறுவோம்.
4: மேலும் தகவலுக்கு 9443254038.
2: உங்களின் இன்றைய நாளை புத்துணர்ச்சியோடும் புன்னகையோடும் தொடங்க வைக்கும் கோவை மண்டலம் உலக சமுதாய சேவா சங்கத்தின் காலை தென்றல் நிகழ்ச்சியில் நான் ஆர்ஜே சுஜி. நாம் இனி கேட்கலாம் குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். குரல் எண் 54, அதிகாரம் வாழ்க்கை துணைநலம். குரல் பெண்ணின் பெருந்தக்க யாவுள கற்பெண்ணும் திண்மை உண்டாகப் பெறின் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரை. இல்வாழ்க்கையில் கற்பு என்னும் உறுதிநிலை இருக்கப் பெற்றால் பெண்ணை விட பெருமையுடையவை வேறு என்ன இருக்கின்றன? மீண்டும் ஒருமுறை குரல் எண் 54, அதிகாரம் வாழ்க்கை துணைநலம். குரல் பெண்ணின் பெருந்தக்க யாவுள கற்பெண்ணும் திண்மை உண்டாகப் பெறின் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரை. இல்வாழ்க்கையில் கற்பு என்னும் உறுதிநிலை இருக்கப் பெற்றால் பெண்ணை விட பெருமையுடையவை வேறு என்ன இருக்கின்றன? கேட்டது குறளும் விளக்கமும். நாம் இனி கேட்கலாம்
5: சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம். வழங்குபவர் வே உலகம்மாள் அவர்கள்.
6: அஞ்சுவது அஞ்சுக. அஞ்சுவது அஞ்சாமை பேதமை. அஞ்சாமல் தனிவழியே நடக்க வேண்டாம். எதற்கெல்லாம் அஞ்ச வேண்டும்? தீய செயல்களை செய்வதற்கு அஞ்ச வேண்டும். தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் என்கிறார் வள்ளுவர். இளநின்று தீயவை செய்யற்க வறுமையை போக்கிக் கொள்வதற்காக கூட தீய செயல்களை செய்யக்கூடாது என்றும் வள்ளுவர் கூறுகிறார். பழி சூழும் செயல்களை செய்ய அஞ்ச வேண்டும். மன்னக மடந்தை வன்னகச் சீரடி அறியாள் என்று கண்ணகியின் மென்மைத்தன்மையை இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்திலே போற்றுவார். தன்னை விடுத்து கணவன் மாதவியின் பின்னே சென்றபோதும் மீண்டும் வந்து எழுக என்னுடன் என்று சொன்னபோதும் நீண்ட நெடுவழி அவனோடு கானகத்தில் நடந்தபோதும் வாய்த்திரவாத கண்ணகி கணவன் மீது கல்வன் எனும் பழி விழுந்து அவன் கொல்லப்பட்ட பொழுது நெடுஞ்செழியனின் அவையுள் நுழைந்து தேரா மன்னா செப்புவது உடையேன் என்று அஞ்சாது வழக்குரைத்தாள். அது போற்றுதற்குரியது. அவை அஞ்சாமை பற்றி வள்ளுவரும் குறிப்பிடுகிறார். ஆனால் ஆன்றோர் நிறை சபையில் அறிவு முதிர்ச்சி இல்லாத ஒருவன் அச்சமின்றி ஞானமும் இன்றி தான் தோன்றித்தனமாக பேசலாகாது என்பதை பழமொழி நானூறும் கூறுகிறது,

0: வள்ளுவமும் கூறுகிறது. பஞ்சமா பாதகங்களை செய்வதற்கு அஞ்ச வேண்டும். அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு இவை நான்கையும் நான்கு படைகளாகக் கொண்டு ஆளும் பெண்மை அரசு என்று தமயந்தியை புகழேந்தி புலவர் நலவென்பாவிலே புகழ்வார். பாரதி கண்ட புதுமை பெண்ணாக நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, திமிர்ந்த ஞான செருக்கும் உடையவளாய் பெண் இருந்தாலும் இந்த சமுதாய கட்டுப்பாடுகளுக்கு பெண்மையின் மேன்மைக்காக நமது பண்பாடும் கலாச்சாரமும் வகுத்த கட்டுப்பாடுகளை மீறுவதற்கு பெண்கள் என்றும் அஞ்ச வேண்டும். எல்லோருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையே கைடு, கார்டியன் அண்ட் ஃப்ரெண்ட் என்கிற நிலை இருந்தாலும் ஆசானின் அறிவுரையை துச்சமாக மதிக்காது போற்றும் குணமும் கட்டுப்பாடுகளை மீறுவதற்கும் அஞ்சும் அருங்குணமும் கொண்டவர்களாக மாணவர்கள் நிச்சயம் இருக்க வேண்டும். மனைவி பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வது ஒரு கணவனின் கடமை என்றாலும் வரவிற்கு மீறிய செலவால் நேரிய வழி மாறி தீய வழியில் சம்பாதிப்பதற்கு ஒரு ஆண்மகன் என்றுமே அஞ்ச வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நிறைய உரிமைகளை கொடுத்திருக்கின்றனர். அவற்றை தவறான வழிகளில் பயன்படுத்திட பிள்ளைகள் என்றும் அஞ்ச வேண்டும். பெண்கள், மாணவர்கள், பிள்ளைகள் இவர்கள் தங்களுக்கான உரிமையின் வரம்பு மீற எப்போதும் அஞ்ச வேண்டும். இல்லாவிட்டால் மீண்டும் இவர்கள் தங்கள் உரிமையை இழக்கும் காலம் வந்தாலும் வரலாம். அது யாருக்கும் நல்லதல்ல. அஞ்சுவது அஞ்சி அழகாய் வாழ வேண்டும். அச்சத்தின் விளைவாக ஏற்பட்டதுதான் பக்தி என்று சொன்னால் நம்புவீர்களா? ஆனால் அதுதான் உண்மை. ஆதி மனிதன் எவையவற்றையெல்லாம் கண்டு பயந்தானோ, வெற்றி கொள்ள முடியாது என நினைத்தானோ அவற்றையெல்லாம் வணங்க ஆரம்பித்தான். பின்னாளில் மனிதனை நெறிப்படுத்துவதற்கும் பிறரை துன்புறுத்துவதிலிருந்து அவனை தடுக்கவும் சில நெறிமுறைகளை வகுத்து அதை மீறினால் அவன் துன்பப்பட நேரிடும் என்கிற பயத்தை ஊட்டக்கூடிய பயபக்தியாக அது உருமாறியது. நாம் செய்யும் பாவங்கள் நம்முடைய சந்ததியினரை பாதிக்கும் என்கிற அறக்கோட்பாடு மனிதனை தவறு செய்வதற்கு அஞ்ச வைத்தது. பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் என்று குறளும் ஒரு அச்சத்தை மனதில் உருவாக்கி அதன் மூலம் தவறு செய்வதை தடுக்கும் விதத்தில் அறக்கருத்து இங்கே போதிக்கப்படுகிறது. பொய்சாட்சி சொல்லுதல், சுயநலத்திற்காக பிறரை வஞ்சித்தல் இவையெல்லாம் செய்வதற்கு என்றுமே அஞ்ச வேண்டும். அஞ்சுவதற்கு அஞ்சி அறத்தோடு வாழ்வோம்.
1: சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் கேட்டீர்கள். வழங்கியவர் வே. உலகம்மாள் அவர்கள்.

அமைதி தேடும் மனதிற்கு ஆன்மீகம் ஒரு இனிய தென்றல். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை மண்டலம் உலக சமுதாய சேவா சங்கத்தின் காலை தென்றல் நிகழ்ச்சி. காலை தென்றல் நிகழ்ச்சியில் இறைமணம் கமழும் பக்தி பாடல்கள் வரிசையில் துவங்குவது பாம்பே எஸ் ஜெயஸ்ரீ பாடியது.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை மண்டலம் உலக சமுதாய சேவா சங்கத்தின் காலை தென்றல். இந்த நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் கோவை மண்டலம் உலக சமுதாய சேவா சங்கம்.
1: அறிவதனை கருவினிலே இணைத்து தவமாற்ற ஐம்புலன்கள் அமைதி பெறும் அருகுணமும் சீராம் என்கிற அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷியின் கூற்றுக்கேற்ப நம்மிடையே உள்ள ஆறு தீய குணங்களையும் தியானம் செய்வதன் மூலம் சீரமைப்போம், மன அமைதி பெறுவோம்.
2: மேலும் தகவலுக்கு 9443254038.
0: கோவை மண்டலம் உலக சமுதாய சேவா சங்கத்தின் காலை தென்றல் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் ஜிக்கி பாடியது.

கோவை மண்டலம் உலக சமுதாய சேவா சங்கத்தின் காலை தென்றல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் ஈயம் ஹனிப்பா கே ராணி பாடியது.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை மண்டலம் உலக சமுதாய சேவா சங்கத்தின் காலை தென்றல் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் கோவை மண்டலம் உலக சமுதாய சேவா சங்கம். காலை தென்றல் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது.

0: நேர்கள் இதுவரை கேட்டது கோவை மண்டலம் உலக சமுதாய சேவா சங்கத்தின் காலை தென்றல் நிகழ்ச்சியில் பக்தி பாடல்கள் நிறைவு பெற்றது. இந்த நிகழ்ச்சியை வழங்கியோர் கோவை மண்டலம் உலக சமுதாய சேவா சங்கம்.
1: அறிவதனை கருவினிலே இணைத்து தவமாற்ற ஐம்புலன்கள் அமைதி பெறும் அருகுணமும் சீராம் என்கிற அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷியின் கூற்றுக்கேற்ப நம்மிடையே உள்ள ஆறு தீய குணங்களையும் தியானம் செய்வதன் மூலம் சீரமைப்போம், மன அமைதி பெறுவோம்.
2: மேலும் தகவலுக்கு 9443254038.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

நேர்களினும் சற்று நேரத்தில் கேட்கலாம். 12வது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தா ரெட் ரோட் பகுதியில் நடைபெறும் மாபெரும் யோகா பயிற்சி நிகழ்வில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்கும் நிகழ்வின் நேரடி ஒளிபரப்பு.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. யோகா வெறும் உடற்பயிற்சியாக மட்டுமின்றி உள்ளுணர்வை வெளிப்படுத்தும் கருவியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உடல், மனம், உணர்வு ஆகியவற்றை வலுப்படுத்தும் பயிற்சி முறையாக யோகா அமைந்துள்ளது என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்தியாவின் வளமான கலாச்சார பாரம்பரியம் யோகக்கலையின் மரபுகளை ஒன்றிணைத்து நாடு முழுவதும் 100 முக்கிய இடங்களில் சிறப்பு சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகளை மத்திய கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. சர்வதேச யோகா தினத்தையொட்டி பல்வேறு நாடுகளில் 2500 மேற்பட்ட இடங்களில் யோகா நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பாதுகாப்பு படையினரின் தொழில்நுட்ப திறன், உத்திசார் தொலைநோக்கு பார்வை, புதுமை கண்டுபிடிப்புகள் ஆகியவற்றின் அவசியத்தை பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். மருத்துவர்கள் சேவை மனப்பான்மையுடன் செயல்பட வேண்டும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிக்கான சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் அத்துமீறி நுழைந்து வகுப்புகளை இடையூறு செய்யும் தாவேக்கா நிர்வாகிகளின் செயல்பாடுகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றஞ்சாட்டியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் சானிட்டோரிய மேம்பாலம் அருகே கொட்டப்பட்டுள்ள மருத்துவ கழிவுகளை எரித்ததால் வாகன ஓட்டிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 8:02. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடரும்.
2: ஆகாஷ்வாணி சர்வதேச யோகா தின சிறப்புரை கேட்கலாம். வழங்குபவர் மனவளக்கலை பேராசிரியர் எஸ் கோவிந்தராஜ் அவர்கள்.
3: நேயர்கள் அனைவருக்கும் அன்பான, மகிழ்ச்சியான சர்வதேச யோகா தின வாழ்த்துக்கள். ஒட்டுமொத்த உலகமும் ஆரோக்கியத்தை

நோக்கி திரும்பும் இந்த உன்னதமான 12வது சர்வதேச யோகா தினத்தில் உங்களோடு யோகாவின் மகத்துவத்தை பற்றி பேசுவதில் நான் பெருமதிப்பும் பெருமிதமும் அடைகிறேன். இந்த ஆண்டின் யோகா தினத்தின் கருப்பொருள் யோகா ஃபார் ஹெல்த்தி ஏஜிங், ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா என்பதாகும். நம்முடைய வாழ்க்கையின் பிற்காலத்தை நோயற்றதாகவும் நிம்மதியானதாகவும் மாற்றும் யோகா என்பது கருப்பொருளின் விளக்கம் ஆகும். கடந்த 2014 ஐக்கிய நாடுகள் சபையில் நமது பாரத பிரதமர் அவர்கள் ஆற்றிய உரையையும் வேண்டுகோளையும் ஏற்று ஐக்கிய நாடுகள் சபை ஒவ்வொரு ஆண்டும் June 21 சர்வதேச யோகா தினமாக அறிவித்தது. இன்று உலகம் முழுவதும் உள்ள 170 மேற்பட்ட நாடுகள் சாதி மத இன எல்லைகளை கடந்து இந்த தினத்தை சர்வதேச யோகா தினமாக கொண்டாடுகின்றன என்றால் அது நம் முன்னோர்கள் உலகிற்கு அளித்த யோகா எனும் கொடையின் வலிமையை காட்டுகிறது. யோகா என்பது வெறும் உடற்பயிற்சி அல்ல, அது ஒரு வாழ்வியல் முறையாகும். நம்மில் பலர் யோகா என்பதை ஏதோ உடலை வளைத்துச் செய்யும் ஒரு கடினமான உடற்பயிற்சி என்று மட்டுமே நினைக்கிறார்கள். ஆனால் அது முற்றிலும் தவறு. யோகா என்ற சொல்லின் உண்மையான பொருள் இணைப்பு என்பதாகும். நம் உடலையும் நாம் சுவாசிக்கும் மூச்சுக்காற்றையும் கட்டுக்கடங்காமல் ஓடும் நம் மனதையும் ஒன்றாக இணைக்கும் ஒரு உன்னத பாலமே யோகா ஆகும். சுருக்கமாகச் சொன்னால் இது உடலுக்கும் உள்ளத்திற்கும் இடையே ஒரு சுமூகமான சமநிலையை உருவாக்குகிறது. நேயர்களே, நாம் இன்று நவீன வடிவத்தில் பார்க்கும் யோகாவிற்கு பின்னால் 1000 பாரம்பரியம் உள்ளது. நம்மில் பலர் யோகா என்பது ஏதோ அண்மை காலத்தில் உருவான ஒன்று என்று நினைக்கிறோம். ஆனால் பாரம்பரிய யோகா என்பது நம் பாரத தேசத்தின் ஆன்மீக மற்றும் அறிவியல் உறைவிடம் ஆகும். சுமார் 5000 முற்பட்ட காலத்திலிருந்தே தொடரும் ஒரு உன்னதமான தொன்மை வாய்ந்த வாழ்வியல் கலையாகும். பாரம்பரிய யோகாவின் சில முக்கியமான அம்சங்களை நாம் அறிந்து கொள்வதே அவசியம் என்று நினைக்கிறேன். வேறு வேறு தலங்களில் வெவ்வேறு வடிவங்களில் இருந்த யோக கலைகளை யோகக் கலையின் தந்தை என்று அழைக்கப்படும் பதஞ்சலி முனிவர் ஒருங்கிணைத்து யோகாவை 8 நிலைகளாகப் பிரித்து அஷ்டாங்க யோகம் என்று நமக்கு அருளினார்கள். அந்த 8 யோக நிலைகள் முறையே யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம் மற்றும் சமாதி என்பனவாகும். யமம் என்பது நாம் சமுதாயத்தில் பிற மனிதர்களிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி கூறுவது, அதாவது சமுதாய ஒழுக்கம் சார்ந்தது. நியமம் என்பது தனி மனித ஒழுக்கம் சார்ந்தது. நாம் நம் மனதையும் அக வாழ்க்கையையும் தூய்மையாக வைத்துக் கொள்வதற்கு கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்க நெறிகள் பற்றி கூறுவதாகும். உடலை ஆரோக்கியமாக வைப்பதற்குரிய பல உடல் நிலைகளை குறித்து கூறுவது ஆசனம். பிராணாயாமம் என்பது மூச்சுக்காற்றை கட்டுப்படுத்தும் கலை பற்றியது. மூச்சுக்காற்றை ஒழுங்குபடுத்தி ஆரோக்கியத்தை கூட்ட வல்லது பிராணாயாமம். பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி இந்த 4 நிலை யோக பயிற்சிகளும் நம் மனதை உள்நோக்கி திருப்பி ஒரு புள்ளியில் நிலைநிறுத்தி இறைநிலையோடும் பிரபஞ்சத்தோடும் இணைக்கின்றன. இதிலிருந்து பாரம்பரிய யோகா என்பது வெறும் உடலை வளைப்பது மட்டுமல்ல, அது மனிதனை ஒழுக்கமுள்ளவனாகவும் மன அமைதி கொண்டவனாகவும் மாற்றும் ஒரு முழுமையான வாழ்க்கைக்கான வழிகாட்டியாக விளங்குகிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். இதன் மூலம் மனிதனை அவனுடைய மனதை வைத்தே பிரபஞ்சத்தோடு இணைத்து பிரபஞ்சத்தின் ஒரு சக்தியாக அவன் விளங்குவதை உணர வைத்து அந்த மனிதனின் வல்லமையையும் அவனுக்கும் இயற்கைக்கும் உள்ள தொடர்பையும் உணர்த்த வல்லது யோகம். யோகா பற்றி பேசும் பொழுது தமிழ்நாட்டில் சித்தர்களின் யோக பாரம்பரியத்தை பேசாமல் இருக்க முடியாது. தமிழ் மண்ணிற்கும் பாரம்பரிய யோகாவிற்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. நம் தமிழ்நாட்டு சித்தர்கள் யோகக்கலையை மருத்துவத்தோடும் தத்துவத்தோடும் இணைத்து வளர்த்தார்கள். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர்,
திடம்பட்

0: மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று திருமூலர் தனது திருமந்திரத்தில் பாடியுள்ளார். உடலை பாதுகாக்கும் பொழுதுதான் உயிரை காக்க முடியும். அதற்கு யோகாதான் மிகச்சிறந்த வழி என்பதை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நம் தமிழ் பாரம்பரியம் உலகிற்கு உரக்கச் சொல்லியிருக்கிறது. இன்று நாம் செய்யும் ஃபிட்னஸ் யோகாக்கள் உடல் எடையை குறைக்கவோ அல்லது அழகை கூட்டவோ பயன்படலாம். ஆனால் பாரம்பரிய யோகாவின் முதன்மை நோக்கம் சித்த விருத்தி நிரோதகா என்பதாகும். அதாவது அலைபாயும் மனதை உள்முகமாக திருப்பி மனிதனை அவனது அக உலகத்தோடு இணைப்பது என்பதாகும். இந்த நவீன உலகில் யோகா ஏன் அவசியம் என்றால், நாம் வாழும் இந்த காலகட்டத்தில் தொழில்நுட்ப ரீதியாக நாம் மிக வேகமாக வளர்ந்துவிட்டோம். ஆனால் அதே வேகத்தில் மன அழுத்தமும் பதற்றமும் தூக்கமின்மையும் நம் வாழ்வின் அங்கங்களாக மாறிவிட்டன. இன்றைய இளைஞர்களும் மாணவர்களும் வேலைக்குச் செல்பவர்களும் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவால் மன அழுத்தம்தான். யோகாவின் ஒரு பகுதியான பிராணாயாமம் எனும் மூச்சு பயிற்சி மற்றும் தியானம் ஆகியவை நம் மூளைக்குச் செல்லும் ஆக்சிஜன் அளவை அதிகரித்து மனதை அமைதிப்படுத்துகின்றன. இது பதற்றத்தை குறைத்து முடிவெடுக்கும் திறனையும் ஞாபக சக்தியையும் பெருமளவு கூட்டுகிறது. இன்றைய சூழ்நிலையில் அனைத்து தரப்பு மக்களுக்கும் குறிப்பாக இளைய சமுதாயத்திற்கு மன ஆரோக்கியம் சென்று சேர்ந்தாக வேண்டும். அடுத்து உடல் ஆரோக்கியம். தொடர்ந்து யோகாசனம் செய்வதன் மூலம் நம் உடலில் இரத்த ஓட்டம் சீராகிறது. தசை மற்றும் எலும்புகள் வலுவடைகின்றன. எல்லாவற்றுக்கும் மேலாக நம் உடலின் இம்யூனிட்டி என்று சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு ஆற்றல் பல மடங்கு அதிகரிக்கிறது. நீரழிவு, இரத்த அழுத்தம் போன்ற நவீன கால வாழ்வியல் நோய்களை கட்டுப்படுத்த யோகா ஒரு சிறந்த இயற்கை மருந்தாகும். ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குறிப்பிட்ட உன்னத நோக்கத்தோடு இந்த நாளில் சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டும் நாம் வெறும் தற்காலிக ஆரோக்கியத்திற்காக அன்றி நம் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக யோகாவை மாற்ற வேண்டும் என்ற விழிப்புணர்வை உலகெங்கும் விதைத்து வருகிறோம். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். நம்மிடம் எவ்வளவுதான் செல்வமும் வசதிகளும் இருந்தாலும் அதை அனுபவிக்க ஆரோக்கியமான உடலும் அமைதியான மனமும் வேண்டும். அந்த ஆரோக்கியத்தை எவ்வித செலவுமின்றி நமக்கு தரவல்லது யோகா. நேயர்களே, யோகா என்பது ஏதோ ஜூன் 21 ஒரு நாள் மட்டும் செய்துவிட்டு மறக்கும் விஷயமல்ல. அது ஒரு தொடர் பயணம். 24 கொண்ட ஒரு நாளில் நமக்காக, நம் உடலுக்காகவும் மனதிற்காகவும் குறைந்தது 30 ஒதுக்க நாம் பழக வேண்டும். அது அன்றைய நாள் முழுவதையும் சுறுசுறுப்பாகவும் பாசிட்டிவ் எனர்ஜி எனும் நேர்மறை ஆற்றலுடனும் கடக்க உதவும். எனவே இந்த சர்வதேச யோகா தினத்தில் நாள்தோறும் யோகா பயில்வோம், நோயற்ற வாழ்வு வாழ்வோம், ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம் என்று நாம் அனைவரும் நெஞ்சார உறுதியேற்போம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.
1: சர்வதேச யோகா தின சிறப்புரை கேட்டீர்கள். வழங்கியவர் மனவளக்கலை பேராசிரியர் எஸ் கோவிந்தராஜ் அவர்கள்.
2: நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா வெங்கடேசன்.
1: நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
3: அடுத்த நிகழ்ச்சி தொடரும்.

நேயர்களே, இன்று காலை 8:30 மணிக்கு மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இன்று காலை 10:10 மணிக்கு சர்வதேச யோகா தினத்தையொட்டி கோவை மண்டல உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் வி. ஆறுசாமி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் சௌமியா. இன்று நண்பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் அர்த்தமுள்ள அரட்டை இன்றோ கேட்டது இன்றும் இனிக்குது நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பு கேட்கலாம். இன்று மதியம் 2:30 மணிக்கு ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கும் சிறுதொழில் செய்பவர்களுக்கும் பயன் தரக்கூடிய குளிர்பதன கிடங்கு குறித்து விரிவாக விளக்கம் தருகிறார் சின்னவேடம்பட்டி என். அனந்தகிருஷ்ணன் அவர்கள்.

0: victory over Sweden in Group F match at NRG Stadium in Houston, United States. Yesterday, in another match, Brazil recorded their first win of the FIFA World Cup with a comfortable 3-0 victory over Haiti at the Philadelphia Stadium. And now for a look at today's newspapers, it's over to Shagun Chopra.
1: Thank you, Sunil. NEET UG re-examination is the top story on dailies today. All hands on deck for NEET retest, writes Hindustan Times. 1.38 lakh CCTV, 51,000 jammers for leak-proof NEET today, headlines The Asian Age. The war between Iran and Israel, too, continues to dominate front pages of dailies. Iran closes Hormuz amid Israeli attacks on Lebanon, reads the Hindu headline. On the 12th International Day of Yoga 2026, the Pioneer writes that 6 lakh people will perform yoga today with Prime Minister Modi in Kolkata. Two studies led by Ames have found that yoga may improve women's hormone and insulin levels, reports the Times of India. An AI-enabled queue management system will be implemented in Kerala's Sabarimala Ayyappa Temple from November, reports The Hindu. In just over 3 months, from the end of February until early June, Indian records in athletics were broken 20 times, reveals The Indian Express. And finally, the ASI has made significant discoveries at Rakhigarhi, perhaps the largest site of the Indus Valley civilization, with the recovery of 8 skeletons and pottery offerings, reports The Tribune. DNA testing is underway. And with that, it's back to you, Sunil.
0: Thank you, Shagun. And now, before we end the bulletin, the headlines once again. International Yoga Day being celebrated across the globe today. Prime Minister Narendra Modi leads the nation in practicing common yoga protocol from historic Red Road in Kolkata. Prime Minister to also commission 3 indigenously built Indian Navy platforms, INS Dunagiri, INS Sanshodhak and INS Agra in Kolkata today. National Testing Agency to conduct NEET UG re-examination in India and abroad this afternoon. 3 Indian-flagged crude oil tankers carrying over 8.6 lakh metric tons of cargo successfully crossed Strait of Hormuz. IMD issues red alert for extremely heavy rainfall over sub-Himalayan West Bengal and Sikkim today. And in cricket, India A to take on Sri Lanka A in tri-series final in Dambulla this morning. And with that, we end the morning news. Have a nice day.
2: வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். யோகா வெறும் உடற்பயிற்சியாக மட்டுமின்றி உள்ளுணர்வை வெளிப்படுத்தும் கருவியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உடல், மனம், உணர்வு ஆகியவற்றை வலுப்படுத்தும் பயிற்சி முறையாக யோகா அமைந்துள்ளது என்று மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மக்களுக்கு தரமான மருத்துவ சேவையை வழங்கும் நோக்குடன் மருத்துவர்கள் செயல்பட வேண்டும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் மாணவர்களை பாதிக்கும் எத்தகைய செயலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். சர்வதேச யோகா தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. உடல், மனநலன், நலவாழ்விற்கு உதவிடும் வகையில் யோகக்கலை குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் June 21 இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா என்ற கருப்பொருளுடன் இந்த ஆண்டிற்கான சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுகிறது. கொல்கத்தாவில் நடைபெற்ற சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, யோகா வெறும் உடற்பயிற்சியாக மட்டுமின்றி உள்ளுணர்வை வெளிப்படுத்தும் கருவியாக திகழ்கிறது என்று கூறினார். யோகா தற்போது உலகின் பெருமளவிலான நாடுகளால் கொண்டாடப்படும் சமூக நிகழ்வாக உருவெடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கொல்கத்தாவில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சர்வதேச யோகா தினத்தில் பங்கேற்பது தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் கூறினார். ஒற்றுமை மற்றும் ஒருங்கிணைந்த நலவாழ்விற்கு யோகா முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் குறிப்பிட்டார். யோகா அனைத்து மக்களையும் ஒன்றிணைப்பதாக அவர் கூறினார். சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அனைவருக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதன் ஒரு பகுதியாக இந்தியாவின் வளமான கலாச்சாரமான பாரம்பரியம் யோகக்கலையின் மரபுகளை ஒன்றிணைத்து நாடு முழுவதும் 100 முக்கிய இடங்களில் சிறப்பு சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகளை மத்திய கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. சென்னை தியாகராயர் நகரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி பங்கேற்றார். சென்னையை அடுத்த மகாபலிபுரத்தில் நடைபெற்ற சர்வதேச யோகா நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டார். முன்னதாக நேற்று புதுதில்லியில் உள்ள அகில

0: இந்திய ஆயுர்வேத நிறுவனம் யோகா குறித்த விழிப்புணர்வு ஓட்டம் மற்றும் சிறப்பு ஜூம்பா அமர்வுக்கும் ஏற்பாடு செய்திருந்தது. யோகாவை அன்றாட வாழ்வில் ஒரு அங்கமாக இணைப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. இத்தினத்தையொட்டி உலக அளவில் 2500 இடங்களில் யோகா நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 210 மேற்பட்ட இந்திய தூதரகங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள யோகா அமர்வுகள் கூட்டு நல்வாழ்வுக்கான உலக அளவிலான இயக்கமாக அதன் சிறப்பை எடுத்துக்காட்டும் வகையில் அமைந்துள்ளது. இதனையடுத்து ஷியாம பிரசாத் முகர்ஜி துறைமுகத்தில் சுயசார்பு திட்டத்தின் கீழ் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட துனகிரி, சன்ஷோதக் மற்றும் அக்ரே ஆகிய 3 போர் கப்பல்களை பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்து வைக்கிறார். உடல், மனம், உணர்வு ஆகியவற்றை வலுப்படுத்தும் பயிற்சி முறையாக யோகா அமைந்துள்ளது என்று மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சுகாதாரமான முழுமையான வாழ்விற்கு உதவிடும் பயிற்சி முறையாக யோகா திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையின் கீழ் யோகா தற்போது உலக அளவிலான நலவாழ்வு இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். யோகக்கலை இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் முக்கிய அங்கமாக திகழ்கிறது என்று மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மருத்துவர்கள் சேவை மனப்பான்மையுடன் செயல்பட வேண்டும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கோவை இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், இந்த மருத்துவமனையில் நவீன மருத்துவ கருவிகள், மாணவர்களுக்கான வசதிகள், மருத்துவர்கள் நியமனம் என அனைத்தையும் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். போட்டி நிறைந்த உலகில் மருத்துவ படிப்புடன் மாணவர்கள் தங்கள் உடல் நலத்திலும் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். நீட் நுழைவுத் தேர்வை மாணவர்கள் மன வலிமையுடன் எதிர்கொள்ள வேண்டும் என்று திரு அருண்ராஜ் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் வளர்ச்சிக்கான சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த ஆவடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கல்வி மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், குடும்ப அட்டைதாரர்களுக்கான கோரிக்கைகள் படிப்படியாக நிறைவேற்றப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பருவமழை தொடங்க உள்ள நிலையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் வீணாகாமல் தடுக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று திரு வெங்கட்ரமணன் கூறினார். பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் மாணவர்களை பாதிக்கும் எத்தகைய செயலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசு பள்ளிகளில் அத்துமீறி நுழைந்து வகுப்புகளை இடையூறு செய்யும் தாவேக நிர்வாகிகளின் செயல்பாடுகள் அதிர்ச்சியளிப்பதாக உள்ளது என்று கூறியுள்ளார். மாணவர்களின் கல்வி, ஒழுக்கம் மற்றும் எதிர்கால வளர்ச்சிக்கான இடமாக பள்ளிகள் திகழ்கிறது என்றும், இதில் அரசியல் கட்சிகளோ, அமைப்போ, தனிநபரோ அரசியல் சுயலாபத்திற்காக பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திருமதி பிரேமலதா கேட்டுக் கொண்டார். கடலூர் மாவட்டத்தில் உலக புகழ் பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆணி திருமஞ்சன திருவிழா கடந்த 13 கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று காலை வெகு விமரிசையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: புகழ்பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆணி திருமஞ்சன திருவிழா தேரோட்டம் இன்று காலை வெகு சிறப்பாக தொடங்கியது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டனர். கடந்த 13 கொடியேற்றத்துடன் துவங்கிய இவ்விழாவானது பஞ்சபூத தலங்களில் ஆகாய தலமாக விளங்கி வரும் சிதம்பரத்தில் ஆண்டுக்கு 2 முக்கிய திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம். ஆணி திருமஞ்சனம் நாளை அதிகாலை மகாபிஷேகம் சுவாமிகளுக்கு நடைபெறும். பின்பு மதியம் 2 மேல் ஆணி திருமஞ்சன திருவிழா நடைபெறும். அகில இந்திய வானொலி செய்திகளுக்காக கடலூர் மாவட்டத்திலிருந்து பா இளஞ்செழியன்.
0: இருவரி செய்திகள். லெபனானில் இஸ்ரேல் ராணுவ நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதால் ஹோமோஸ் நீரிணை மீண்டும் மூடப்பட்டுள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. கிரீஸ் நாட்டில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 5.8 பதிவானது. பாகிஸ்தானின் வடகிழக்கு பகுதியில் உள்ள கைபர் பக்துன்வா மாகாணத்தில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 7 பேர்

0: பேர் உயிரிழந்தனர். உத்தரப்பிரதேசத்தில் வீடுகள் கணக்கெடுப்பு உள்ளிட்ட முதற்கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் முழுமையாக திட்டமிட்டபடி நேற்று நிறைவடைந்தது. கைலாஸ் மான்சரோவர் யாத்திரையின் முதலாவது யாத்ரீகர்கள் குழு நாதுலா பாஸ் வழியாக புறப்பட்டுச் சென்றது. ஹரியானா மாநில நீர்வள பாதுகாப்பு திட்டத்திற்காக உலக வங்கி 4000 கோடி ரூபாய் கடனுதவி வழங்க ஒப்புதல் அளித்துள்ளது. திருவண்ணாமலையில் நேற்று நடைபெற்ற மாவட்ட மேற்பார்வை குழு கூட்டத்தில் மத்திய அரசின் நிதியுதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் 833 பயனாளிகளுக்கு 4 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாநில அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி வழங்கினார். கடலூர் மாவட்டம் வெலிங்டன் நீர்த்தேக்க பகுதியில் நீர்வளத்துறை மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் ஆய்வு செய்தார். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் சானிட்டோரியம் மேம்பாலம் அருகே கொட்டப்பட்டுள்ள மருத்துவ கழிவுகளை எரித்ததால் வாகன ஓட்டிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. மான்செஸ்டரில் இப்போட்டி இந்திய நேரப்படி இன்றிரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. சென்னையில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய ஆப்கானிஸ்தான் 44.2 ஓவரில் 218 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இதனையடுத்து 219 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இந்திய அணி 28.4 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 224 ரன் எடுத்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியா அனைத்து போட்டிகளிலும் வென்றது. இந்தியா இலங்கை ஏ அணிகளுக்கு இடையேயான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டம் இன்று நடைபெறுகிறது. தம்புலாவில் இப்போட்டி காலை 10 மணிக்கு தொடங்குகிறது. சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியின் ஆடவர் 55 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் நிக்கில் வெண்கலப்பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். யோகா வெறும் உடற்பயிற்சியாக மட்டுமின்றி உள்ளுணர்வை வெளிப்படுத்தும் கருவியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உடல், மனம், உணர்வு ஆகியவற்றை வலுப்படுத்தும் பயிற்சி முறையாக யோகா அமைந்துள்ளது என்று மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மக்களுக்கு தரமான மருத்துவ சேவையை வழங்கும் நோக்குடன் மருத்துவர்கள் செயல்பட வேண்டும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் மாணவர்களை பாதிக்கும் எத்தகைய செயலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: அறிவதனை கருவினிலே இணைத்து தவமாற்ற ஐம்புலன்கள் அமைதி பெறும் அருகுணமும் சீராம் என்கிற அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷியின் கூற்றுக்கேற்ப நம்மிடையே உள்ள 6 தீய குணங்களையும் தியானம் செய்வதன் மூலம் சீரமைப்போம், மன அமைதி பெறுவோம்.
1: மேலும் தகவலுக்கு 9443254038.
3: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
4: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
5: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரை மணக்கும் உன்னத சுவை.

0: நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி நாளை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும்.
1: கோவை மண்டல உலக சமுதாய சேவா சங்கத்தின் மனமார்ந்த சர்வதேச யோகா தின வாழ்த்துக்கள்.
2: அறிவதனை கருவினிலே இணைத்து தவமாற்ற ஐம்புலன்கள் அமைதி பெறும் அருகுணமும் சீராம் என்கிற அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷியின் கூற்றுக்கேற்ப நம்மிடையே உள்ள 6 தீய குணங்களையும் தியானம் செய்வதன் மூலம் சீரமைப்போம், மன அமைதி பெறுவோம்.
3: மேலும் தகவலுக்கு 9443254038.
0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நாளை காலை 6:55 சரஸ் மருத்துவமனையின் நலமை விளைக. நேரம் 8:42 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட்.

0: பாரிஜாதம் படத்திலிருந்து தரன் இசையமைப்புல நாமுத்துக்குமார் வரிகளை ஹரிச்சரன் ஸ்ருதி பாடின பாடல் கேட்டோம்.
1: எனக்கா இன்னைக்கு உங்க வீட்டு

0: கருவாடு குழம்பா, வாசம் ஊரையே தூக்குது.
1: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
2: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
3: 8:48 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. இதுக்கெல்லாமா ரூபா வந்துருச்சு அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு நிறைய விஷயம் நம்ம உலகத்துல நடந்துட்டு தாங்க இருக்கு. சீனாவில் நடந்த டிராகன் படகு திருவிழால ரோபோக்கள் துல்லியமா துடுப்புகளை போட்டு பார்வையாளர்களை ஆச்சரியப்படுத்தியிருக்கு. சீனாவுடைய சிச்சுவான் மாகாணத்துல டிராகன் படகு திருவிழா நடந்துட்டு இருக்கு. இதுல கலந்துகிட்ட ரோபோக்கள் துடுப்புகளை போட்டு படகு இயக்குச்சு. தொடக்கத்துல கொஞ்சம் அப்படி இப்படின்னு சிரமப்பட்டாலும் அதுக்கப்புறமா மனிதர்கள் எப்படி எல்லா ஒன்னா சேர்ந்து துடுப்பு போடுறாங்களோ அதே மாதிரி ஒரு கட்டத்துல மனிதர்கள் இல்லாம தனியா துடுப்பு போடுற அளவுக்கு அந்த ரோபோக்கள் திறன் பெற்றிருக்கு. அதுவும் பண்ணியும் காமிச்சிருக்கு. இது ஒரு புறம் இருக்க, உரல்ல அரிசியை குத்துறது, உணவு தயாரிக்கிற பணியிலையும் ரோபோக்கள் ஈடுபட்டிருக்கு. பெய்ஜிங்ல August 22-26 வரைக்கும் ரோபோக்களுக்கான சர்வதேச போட்டிகள் நடைபெற இருக்கு. இதுல பங்கேற்கக்கூடிய வகையில அந்த நாட்டு விஞ்ஞானிகள் பல்வேறு திறன் கொண்ட ரோபோக்களை வடிவமைச்சிட்டு வர்றதும் குறிப்பிடத்தக்கது.

0: எதிரின்சல் படத்திலிருந்து பாடல் கேட்டோம். நேரம் 8:50. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.
1: கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: ஒரு ஊர்ல ஒரு மன்னர் இருந்தார், புத்தி கூர்மை உள்ள ஒரு மன்னர். பொதுவா மன்னர்களுக்கு சந்தேகம் வந்தா சபையில உள்ள சான்றோர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது தானே வழக்கம். ஆனா இங்க அப்படி இல்லை, மற்றவங்களுக்கு சந்தேகம் வந்தா மன்னர்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. அது மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பெரியவர் ஒரு நாள் வந்தார். அவர் கையில 3 பொம்மைகள் வச்சிருந்தார். 3 ஒரே மாதிரி பொம்மைகள், கொஞ்சம் கூட வித்தியாசம் தெரியல. ஏது இந்த பொம்மைன்னு கேட்டார் மன்னர். எனக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தங்கிட்ட இருந்து இதை வாங்கிட்டு வந்திருக்கிறேன், நான் தான் அவங்ககிட்ட இந்த பொம்மையை செஞ்சு கொடுக்க முடியா கேட்டுக்கிட்டேன். அவன் ரொம்ப புத்திசாலி, அவன் தான் இதை செஞ்சு கொடுத்தான். ஆனால் அதில் ஒரு சிக்கல் அப்படின்னார். என்ன பிரச்சனைன்னு கேட்டிருக்காரு இவர். நான் அவங்ககிட்ட கேட்டது 3 விதமான பொம்மைகளாக இருக்கணும்னு கேட்டேன். அவன் என்னடான்னா 3 ஒரே மாதிரியாக செஞ்சு கொடுத்துட்டான் அப்படின்னார். அவங்ககிட்டயே கேட்கறது தானே அப்படின்ட்டு இருக்காரு இவர். கேட்டேன், அவன் என்ன சொல்கிறான்னா இது 3 ஒரே மாதிரி பொம்மை கிடையாது, 3 விதம், ஒன்றுக்கொன்று வித்தியாசம் இருக்குது. இந்த 3 பொம்மையும் 3 விதமான நண்பர்களுக்கு உதாரணங்கள் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு ஒன்றும் புரியல, அதுதான் உங்ககிட்ட வந்தேன் அப்படின்னார். சரி, அந்த பொம்மைகளை இப்படி கொடுங்கோ அப்படின்னு வாங்கினார் மன்னர். எடுத்துக்கிட்டு உள்ளே போனார். கொஞ்ச நேரம் கழித்து வெளியில் வந்தார். அதுக்கப்புறம் சொன்னார், இதை பாருப்பா, அவன் சொன்னது சரிதான், 3 விதம் தான். இதை இருக்குதே முதல் பொம்மை, இது வந்து உத்தமமான நண்பனுக்கு உதாரணம். இந்த 2வது பொம்மை வந்து இது வந்து மத்தியமமான நண்பனுக்கு உதாரணம். அந்த 3வது பொம்மை இருக்குதே அது வந்து மோசமான நண்பனுக்கு உதாரணம். இதை செஞ்சவன் உண்மையிலேயே பெரிய அறிவாளி தான் அப்படின்னாராம். வந்தவருக்கு ஒன்றும் புரியல, பார்த்தா ஒன்றும் வித்தியாசம் தெரியலையே அப்படின்னு அவன் குழம்பி போய் நிற்கிறான். இப்போது அந்த மன்னர் வந்து விளக்கம் கொடுக்குறார். அந்த 3 பொம்மையையும் எடுத்து முன்னாடி வச்சார். ஒரு மெல்லிய கம்பியை கையில் எடுத்தார். அந்த முதல் பொம்மை காதில் விட்டார். கொஞ்ச தூரம் உள்ளே போய் அப்படியே நின்றுட்டுது அந்த கம்பி. அப்புறம் 2வது பொம்மை காதில் அந்த கம்பியை விட்டார். அந்த கம்பி என்னாச்சுன்னா அப்படியே

அது வாய் வழியாக வெளில வந்தது. மூணாவது பொம்மை காதில் கம்பியை செலுத்தினார், அது நேராக இன்னொரு காது வழியாக வெளியில் வந்தது. இப்போ இந்த முதல் வகை இருக்குதே, அது மாதிரியான நண்பர்கள் எப்படி தெரியுமா? நம்ம கஷ்டத்தை அவங்கக்கிட்ட சொன்னால் பேசாமல் கேட்டுக்குவாங்க, வெளியில் அதை யாருக்கிட்டையும் சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க, வெளியில் தெரியாமல் நமக்கு உதவி பண்ணுவாங்க, செஞ்சுட்டு அதை நான் தான் செஞ்சேன்னு சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க. அதுதான் கம்பி ஒரு காது வழியாக போய் உள்ளேயே நின்றுட்டுது. ரெண்டாவது பொம்மையில் கம்பி என்னாச்சு, ஒரு காது வழியாக போய் வாய் வழியாக வெளியில் வருது.

0: இதுதான் கம்பி ஒரு காது வழியா போய் உள்ளேயே நின்றுட்டுது. ரெண்டாவது பொம்மையில் கம்பி என்னாச்சு, ஒரு காது வழியா போய் வாய் வழியா வெளியில வருது. இது மாதிரியான நண்பர்கள்கிட்ட வந்து நாம கஷ்டத்தை சொன்னா அதை அவங்க நாலு பேர்கிட்ட போய் சொல்லி நமக்காக உதவி கேட்பாங்க, நமக்குன்னு கேட்டு வாங்கி அதை நம்மகிட்ட கொண்டுகிட்டு வந்து கொடுப்பாங்க. இவங்க வந்து மத்தியமமான நண்பர்கள். மூணாவது பொம்மையில் ஒரு காது வழியாக செலுத்துகிற கம்பி இன்னொரு காது வழியாக வெளியில் வந்துடுது. இது மாதிரியான நண்பர்கள்கிட்ட நம்ம கஷ்டத்தை சொன்னால் அவங்க காது கொடுத்து கேட்கறது மாதிரி நடிப்பாங்க, அப்படியே இன்னொரு காது வழியாக அதை வெளில விட்டுருவாங்க, அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. இதுதான் இந்த பொம்மைகளுக்குள்ளே இருக்கிற வித்தியாசம் அப்படின்னு விளக்கம் கொடுத்தாராம் மன்னர். படிக்கிற பிள்ளைங்கள்லேயும் இது மாதிரி மூணு வகை உண்டு. சில பேர் காதால் வாங்கி மனசில் வச்சுக்குவான், சில பேர் காதால் வாங்கி பேனாவால் எழுதி விடுவான், சில பேர் ஒரு காதால் வாங்கி இன்னொரு காதால் வெளியில் விட்ருவான். ஒரு பையன் வகுப்பில் ஆசிரியர் பாடம் நடத்தும் பொழுது தலையை வேகமாக ஆட்டி ஆட்டி கேட்பானான். ஏண்டா இப்படி தலையை இப்படி ஆட்டுற அப்படின்னு கேட்டிருக்கான் பக்கத்தில் இருந்தவன். தலையை ஆட்டினா தாண்டா ஒரு காது வழியாக உள்ளே போகிறது, இன்னொரு காது வழியாக வெளியில் வேகமாக வெளில போவோம் அப்படின்னு அந்த பையன்.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

உனக்கும் எனக்கும் படத்துல இருந்து தேவிஸ்ரீ பிரசாத் சேமிப்பில் நவீன் பிரியா பாடின பாடல் கேட்டோம். நேரம் 8:49 நாற்பதனுடைய ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இதுவரைக்கும் வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேட்டீங்க. நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து 9 மணிக்கு செய்தி சுருக்கம், அதை தொடர்ந்து சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியில மறக்க முடியாத 80களின் பாடல்களை பேக் டு பேக்காக கேட்டு ரசிக்கலாம்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. யோகா வெறும் உடற்பயிற்சியாக மட்டுமின்றி உள்ளுணர்வை வெளிப்படுத்தும் கருவியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உடல், மனம், உணர்வு ஆகியவற்றை வலுப்படுத்தும் பயிற்சி முறையாக யோகா அமைந்துள்ளது என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்தியாவின் வளமான கலாச்சார பாரம்பரியம் யோகக்கலையின் மரபுகளை ஒன்றிணைத்து நாடு முழுவதும் 100 முக்கிய இடங்களில் சிறப்பு சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகளை மத்திய கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. சர்வதேச யோகா தினத்தையொட்டி பல்வேறு நாடுகளில் 2500 மேற்பட்ட இடங்களில் யோகா நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நாட்டை கட்டமைப்பதில் IIT போன்ற உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். மாறிவரும் போர் முறைக்கு ஏற்ப பாதுகாப்பு படையினரை தயார்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுநுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. மருத்துவர்கள் சேவை மனப்பான்மையுடன் செயல்பட வேண்டுமென்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் அத்துமீறி நுழைந்து வகுப்புகளை இடையூறு செய்யும் தாவேக்கா நிர்வாகிகளின் செயல்பாடுகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றஞ்சாட்டியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் சானடோரிய மேம்பாலம் அருகே கொட்டப்பட்டுள்ள மருத்துவ கழிவுகளை எரித்ததால் வாகன ஓட்டிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: பாடல்கள் பேக் டு பேக்ல கேட்டு ரசிக்க போறீங்க. நிகழ்ச்சி தொகுப்புல நான் உங்க RJ சுஜி.

சூப்பரா ரெண்டு பாட்டு கேட்டு ரசிச்சிங்க. பேக் டு பேக்ல ஃபர்ஸ்ட் சாங் தூங்காதே தம்பி தூங்காதே திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது, பாடலாசிரியர் வாலி, இசை இளையராஜா. இப்ப கேட்ட பாட்டு நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி பாடியது, பாடலாசிரியர் கங்கை அமரன், இசை இளையராஜா. அடுத்ததா அருமையான பாடல் கேட்க போறீங்க, நீங்கள் கேட்டவை திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது, பாடலாசிரியர் கங்கை அமரன், இசை இளையராஜா.

0: கேட்டு ரசித்த அழகான பாடல் வாங்க மாப்பிள்ளை வாங்க திரைப்படத்திற்காக டி கே எஸ் நடராஜன் பாடியது. பாடலாசிரியர் சிவசங்கர், இசை சங்கர் கணேஷ்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
0: நேர்களே, கோவை மண்டல உலக சமுதாய சேவா சங்கத்தின் மனமார்ந்த சர்வதேச யோகா தின நல்வாழ்த்துக்கள். சிறுவாணிச்சாரல் நிகழ்ச்சியில சூப்பரான அதிரடியான 80s ஹிட் சாங்ஸ் எல்லாம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. இன்று காலை 10:10 சர்வதேச யோகா தினத்தையொட்டி கோவை மண்டல உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் வி ஆறுச்சாமி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். அடுத்த பாடல் உங்களுக்காக வருது. ஒரு தலை ராகம் திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் பாடியது, எழுதி இசையமைத்தது டி ராஜேந்தர்.

அன்னக்களி திரைப்படத்திற்காக அழகான பாடல் கேட்டு ரசிச்சீங்க. எஸ் ஜானகி பாடியது பாடலாசிரியர் பஞ்சு அருணாச்சலம், இசை இளையராஜா. சிறுவாணி சேரல் நிகழ்ச்சியில பேக் டு பேக்ல 80s ஹிட் சாங்ஸ் எல்லாம் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில தொடரும் பாடல் சரணாலயம் திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன், எஸ் பி சைலஜா பாடியது, பாடலாசிரியர் கங்கை அமரன், இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க. நேர்களின் நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி நாளை மதியம் 3:30 ஒளிபரப்பாகும்.

0: செல்வக்கீழையா.
1: டெலிலா செயலி www.tele-law.in அல்லது 1-4-4-5-4 கட்டணமில்லா தொலைபேசி எண் ஆகியவற்றில் இலவச சட்ட உதவி கிடைக்கும்.
2: சிறுவாணிச்சாரல் நிகழ்ச்சியில அதிரடியான 80களின் பாடல்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில கேட்கலாம் நினைவெல்லாம் நித்யா திரைப்படத்திற்காக. எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது, பாடலாசிரியர் வைரமுத்து, இசை இளையராஜா.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
1: கோவை மண்டல உலக சமுதாய சேவா சங்கத்தின் மனமார்ந்த சர்வதேச யோகா தின வாழ்த்துக்கள்.

சேனல்ல கேட்டு ரசிச்ச அழகான பாடல் சிம்லா ஸ்பெஷல் திரைப்படத்திற்காக எஸ்பி பால சுப்பிரமணியம் மலேசியா வாசுதேவன் பாடியது. பாடலாசிரியர் வாலி, இசை இளையராஜா. நேர்களே, இன்று மதியம் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கும் சிறு தொழில் செய்பவர்களுக்கும் பயன் தரக்கூடிய குளிர்பதன கிடங்கு குறித்து விரிவாக விளக்கம் தருகிறார் சின்னவேடம்பட்டி என் ஆனந்த கிருஷ்ணன் அவர்கள். நிகழ்ச்சியை தவறாம கேளுங்க. நேர்களே, சிறுவாணிச்சல நிகழ்ச்சியில தொடரும் பாடல் நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எல்ஆர் ஈஸ்வரி பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

சிறுவனுச்சாரல் நிகழ்ச்சியில பேக் டு பேக்ல 80s கிட் சாங்ஸ் எல்லாம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்த பாடல் கேட்கலாம், உயிருள்ளவரை உஷா திரைப்படத்திற்காக. எஸ் பி பாலசுப்ரமணியம், பி எஸ் சசிரேகா பாடியது, எழுதி இசையமைத்தது டி ராஜேந்தர். Thank you.

0: தமிழில் செய்திகள்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். உலகின் பெருமளவிலான நாடுகளால் கொண்டாடப்படும் சமூக நிகழ்வாக யோகா உருவெடுத்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டமைப்பதில் ஐஐடி போன்ற உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். மாறிவரும் போர் முறைக்கு ஏற்ப பாதுகாப்பு படையினரை தயார்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறு நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். சர்வதேச யோகா தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. உடல் மனநலன் நலவாழ்விற்கு உதவிடும் யோகக்கலை குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் ஜூன் 21ஆம் தேதி இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா என்ற கருப்பொருளுடன் இந்த ஆண்டிற்கான சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுகிறது. கொல்கத்தாவில் நடைபெற்ற சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, யோகா வெறும் உடற்பயிற்சியாக மட்டுமின்றி உள்ளுணர்வை வெளிப்படுத்தும் கருவியாக திகழ்கிறது என்று கூறினார். யோகா தற்போது உலகின் பெருமளவிலான நாடுகளால் கொண்டாடப்படும் சமூக நிகழ்வாக உருவெடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கொல்கத்தாவில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சர்வதேச யோகா தினத்தில் பங்கேற்பது தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் கூறினார். ஒற்றுமை மற்றும் ஒருங்கிணைந்த நலவாழ்விற்கு யோகா முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் குறிப்பிட்டார். யோகா அனைத்து மக்களையும் ஒன்றிணைப்பதாக அவர் கூறினார். சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அனைவருக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதன் ஒரு பகுதியாக இந்தியாவின் வளமான கலாச்சார பாரம்பரியம் யோகக்கலையின் மரபுகளை ஒன்றிணைத்து நாடு முழுவதும் 100 முக்கிய இடங்களில் சிறப்பு சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகளை மத்திய கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. சென்னை தியாகராய நகரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி பங்கேற்றார். சென்னையை அடுத்த மகாபலிபுரத்தில் நடைபெற்ற சர்வதேச யோகா நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டார். முன்னதாக நேற்று புதுதில்லியில் உள்ள அகில இந்திய ஆயுர்வேத நிறுவனம் யோகா குறித்த விழிப்புணர்வு ஓட்டம் மற்றும் சிறப்பு ஜூம்பா அமர்வுக்கும் ஏற்பாடு செய்திருந்தது. யோகாவை அன்றாட வாழ்வில் ஒரு அங்கமாக இணைப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. இத்தினத்தையொட்டி உலக அளவில் 2500 இடங்களில் யோகா நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. 210க்கும் மேற்பட்ட இந்திய தூதரகங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள யோகா அமர்வுகள் கூட்டு நல்வாழ்வுக்கான உலக அளவிலான இயக்கமாக அதன் சிறப்பை எடுத்துக்காட்டும் வகையில் அமைந்துள்ளது. இதனையடுத்து ஷியாமபிரசாத் முகர்ஜி துறைமுகத்தில் சுயசார்பு திட்டத்தின் கீழ் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட துனகிரி, சன்ஷோதக் மற்றும் அக்ரே ஆகிய 3 போர்க்கப்பல்களை பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்து வைக்கிறார். மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் தகுதியுடைய ஒவ்வொரு குடிமகனையும் சென்றடைவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். கோவா தலைநகர் பனாஜியில் நடைபெற்ற பிஜேபி மாநில செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர், கோவாவில் உள்ள அனைத்து சட்டப்பேரவை தொகுதிகளிலும் கட்சி அமைப்பை வலுப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி அமோக வெற்றி பெறும் வகையில் தொண்டர்கள் முனைப்புடன் பணியாற்ற வேண்டும் என்று டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். நாட்டை கட்டமைப்பதில் ஐஐடி போன்ற உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய அவர், தற்போது நாடு முழுவதும் மொத்தம் 23 ஐஐடி தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்கள் உள்ளதாக தெரிவித்தார். தன்னம்பிக்கை, ஞானம் போன்ற அம்சங்களுடன் சுயசார்பு நிலையை எட்டுவதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட முடியும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். தகவல் தொழில்நுட்பம், டிஜிட்டல் மேம்பாடு, ஆராய்ச்சி, தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஐஐடி மாணவர்களின் பங்களிப்பு குறிப்பிடத்தக்க அளவில் உள்ளது என்று திரு ஓம் பிர்லா கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பு

சிறுவாணிச்சாரல் நிகழ்ச்சி நிறைவுபெற்றது. நிறைவான பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. பாடலாசிரியர் கங்கை அமரன், இசை இளையராஜா. நேர்களை கேட்கலாம் 10 மணிக்கான தமிழில் செய்திகள்.

0: தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நிச்சயமற்ற புவிசார் சூழலுக்கிடையே மாறிவரும் போர் முறைக்கு ஏற்ப பாதுகாப்பு படையினரை தயார்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். மேகாலய தலைநகர் ஷில்லாங்கில் உள்ள கிழக்கு விமானப்படை தலைமையகத்தில் வீரர்களுடன் கலந்துரையாடிய அவர், பாதுகாப்பு படையினரின் தொழில்நுட்ப திறன், உத்திசார் தொலைநோக்கு பார்வை, புதுமை கண்டுபிடிப்புகள் ஆகியவை மேம்படுத்தப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். பல்வேறு விதமான அச்சுறுத்தல்கள், இணையவழி சவால்கள், தகவல் போர், தளவாடங்களின் மீள்திறன், விநியோக நடைமுறைகளின் பாதுகாப்பு, ட்ரோன்கள் போன்றவை பாதுகாப்பு துறையில் முக்கிய அம்சங்களாக உருவெடுத்து வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு இந்தியா தற்சார்பு நிலையை அடைய வேண்டியதன் அவசியத்தை திரு ராஜ்நாத் சிங் மீண்டும் வலியுறுத்தினார். வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சியில் வெளிநாட்டு நிதியுதவி பெறும் திட்டங்கள் ஒரு முக்கிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். மேகாலயாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இத்திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டில் பெரும் பகுதியை மத்திய அரசே ஏற்றுக்கொள்வதால் மாநில அரசுகள் முக்கிய உட்கட்டமைப்பு, சமூக மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்த முடிவதாக கூறினார். சாலைகள், பள்ளிகள், கல்வி நிறுவனங்கள், திறன் மேம்பாட்டு மையங்கள், மாநிலத்தின் வளர்ச்சிக்கு தேவையான பிற சமூக உட்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவதில் இத்திட்டம் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் கூறினார். கால்நடைகளுக்கான தடுப்பூசி சோதனை மையம் மற்றும் தடுப்பூசி உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கான முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் பாக்பாத்தில் உள்ள சௌத்ரி சரண் சிங் தேசிய கால்நடை சுகாதார நிறுவனத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், இதுவரை கால்நடைகளுக்காக 42 தடுப்பூசி சோதனை மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதன் மூலம் கால்நடைகளுக்கான தடுப்பூசியின் தரம், பாதுகாப்பு, செயல்திறனை உறுதி செய்வதற்கான ஒழுங்குமுறை கட்டமைப்புகள் வலுப்படுத்தப்படும் என்றும் திரு ஜே பி நட்டா கூறினார். மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று ராஜஸ்தான் செல்கிறார். அவரது இந்த பயணத்தின்போது அம்மாநிலத்தின் ரயில்வே கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கும் பயணிகளுக்கான வசதிகளை மேம்படுத்துவதற்கும் தேவையான பல்வேறு முக்கிய ரயில்வே திட்டங்களை அவர் தொடங்கி வைக்கவுள்ளார். பாகிஸ்தான் அதிபரின் கருத்துக்களை நிராகரிப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரந்தி ஜெய்ஸ்வால் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியாவின் உள் விவகாரங்கள் குறித்து கருத்து தெரிவிக்க அவருக்கு எவ்வித தகுதியும் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார். மனித உரிமைகள் விவகாரத்தில் பாகிஸ்தானின் மிக மோசமான செயல்பாடுகள் குறித்து உலக அளவில் விமர்சிக்கப்பட்டு வரும் நிலையில் அந்நாட்டு அதிபரின் இத்தகைய கருத்துக்கள் தேவையற்றவை என்று திரு ரந்தி ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுநுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. நாடு முழுவதிலும் 559 நகரங்களிலும் வெளிநாடுகளில் 14 நகரங்களிலும் நடைபெறும் இந்த தேர்வை 22,79,000 மாணவர்கள் எழுதுகின்றனர். இந்த தேர்வு இன்று பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கி மாலை 5:15 வரை நடைபெறுகிறது. இதனையொட்டி தேர்வு மையங்களில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 9 வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. சென்னையில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய ஆப்கானிஸ்தான் 44.2 ஓவரில் 218 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. இதனையடுத்து 219 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இந்திய அணி 28.4 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 224 ரன் எடுத்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த ஒருநாள் கிரிக்கெட் போட்டி தொடரில் இந்தியா அனைத்து போட்டிகளிலும் வென்றது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. மான்செஸ்டரில் இப்போட்டி இந்திய நேரப்படி இன்றிரவு 7 தொடங்குகிறது. சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியின் ஆடவர் 55 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் நிக்கில் வெண்கலப்பதக்கம் வென்றார். மலேசியாவில் நடைபெற்று வரும் ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அபய் சிங் வேலவன் செந்தில்குமார் இணை இன்று பாகிஸ்தானின் நசீர் இக்பால் நூர் ஜமான் இணையை எதிர்கொள்கிறது. ஆசிய தொடர் ஓட்ட சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. சீனாவின் சாக்சிங் நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் கலப்பு 1600 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இப்போட்டியின் கலப்பு 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகின் பெருமளவிலான நாடுகளால் கொண்டாடப்படும் சமூக நிகழ்வாக யோகா உருவெடுத்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டமைப்பதில் IIT போன்ற உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். மாறிவரும் போர் முறைக்கு ஏற்ப பாதுகாப்பு படையினரை தயார்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுநுழைவுத் தேர்வு

0: இன்று நடைபெறுகிறது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 10:10 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் நேயர்கள் கேட்கவிருப்பது கோவை மண்டல உலக சமுதாய சேவா சங்கத்தின் சர்வதேச யோகா தின சிறப்பு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் கோவை மண்டல உலக சமுதாய சங்கம்.
2: அறிவதனை கருவினிலே இணைத்து தவமாற்ற ஐம்புலன்கள் அமைதி பெறும் அருகுணமும் சீராம் என்கிற அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷியின் கூற்றுக்கேற்ப நம்மிடையே உள்ள 6 தீய குணங்களையும் தியானம் செய்வதன் மூலம் சீரமைப்போம், மன அமைதி பெறுவோம்.
3: மேலும் தகவலுக்கு 9443254038.
4: கோவை மண்டல உலக சமுதாய சேவா சங்கத்தின் மனமார்ந்த சர்வதேச யோகா தின வாழ்த்துக்கள்.
2: அறிவதனை கருவினிலே இணைத்து தவமாற்ற ஐம்புலன்கள் அமைதி பெறும் அருகுணமும் சீராம் என்கிற அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷியின் கூற்றுக்கேற்ப நம்மிடையே உள்ள 6 தீய குணங்களையும் தியானம் செய்வதன் மூலம் சீரமைப்போம், மன அமைதி பெறுவோம்.
3: மேலும் தகவலுக்கு 9443254038.
5: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. இன்னைக்கு சர்வதேச யோகா தினம், அது சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம். அதுக்காக நம்ம ஸ்டுடியோவுக்கு ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்காரு. யாருன்னு பாப்போமா? கோவை மண்டல உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் வி. ஆறுச்சாமி சார் நம்மளோட சிறப்பு விருந்தினரா ஸ்டுடியோவுக்கு வந்திருக்காரு. அவர் வரவேற்போமா சார். வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
5: நீங்க உங்களோட ட்ரேட்மார்க் ஒன்னு சொல்வீங்களா? சொல்லலையே.
6: வாழ்க வையகம். அதுதான், வாழ்க வளமுடன்.
5: அது கேட்கும் போதே மனசே வந்து ரொம்ப அமைதி ஆயிடுது. மகரிஷியோட வாக்கு இல்லையா அது?
6: நிச்சயமாக
5: சார். இப்ப வந்து சர்வதேச யோகா தினத்தை நம்ம ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம். முன்னாடிலாம் ஒரு நாள் ரெண்டு நாள்னு முடிஞ்சு போன விஷயம் இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 15 நாட்களுக்கு மேலே நம்ம கொண்டாடுறோம். அது வந்து ஒரு ஃபோர்ட்நைட்டே கொண்டாடுறோம். அதுக்கான சிறப்பான ஒரு ஒர்க் ஷாப் நடத்துறதா இருக்கட்டும், ஒரு பயிற்சி வகுப்பாக இருக்கட்டும், நம்மளே வந்து ஆல் இண்டியா ரேடியோவில் வந்து ஒரு டாக் மாதிரி பல வல்லுநர்கள் பலவித யோகா பாணி இருக்கு இல்லையா அதுலேருந்து வந்து அவங்களும் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நேர்முகம் லைவ் ஷோஸ் இந்த மாதிரிலாம் நமக்கும் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளும் ஆர்வத்தோட பண்ணுறோம், மக்களும் அதை பெரு ஆர்வத்தோட கேள்விகள் கேட்குறாங்க. அவங்களுக்கு அதாவது சந்தேகம் மட்டும் குறையவே இல்லை. இப்படி பண்ணால் சிறப்பாக இருக்குமா, இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, நமக்கு சந்தேகங்கள் எழுந்து கொண்டே தான் இருக்கும் இல்லையா. இன்றைக்கி உங்ககிட்டையும் நாங்கள் சந்தேகங்களை தான் நிறைய கேட்க போகிறோம் சரி. இன்னைக்கு யோகா தினம் இல்லையா, உங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள்.
6: வாழ்க வளமுடன் குருவே துணை.
5: நம்ம பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் இந்த யோக கலையோட மேன்மையை உலகுக்கு எடுத்துட்டு போறதுக்காக இது ஐநா சபையில இதோட புகழ எடுத்து சொல்றார். 2014 இதை வந்து சர்வதேச யோகா தினமா அறிவிச்சாங்க. இந்த வருஷத்தோட 12 வருஷம் நிறைவடையுது. அவர் ஆட்சிக்கு வந்து 12 வருஷம் முடியுது. சோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 இயர்ஸ் ஆஃப் செலிப்ரேஷன் மாதிரி ரெண்டு விஷயத்துக்கு. இப்ப இந்த 12 வருஷத்துல நம்ம மக்களுக்கு எவ்வளவு விழிப்புணர்வு வந்திருக்கு இதை சொல்லுங்களேன்.
6: இன்றைய யோகா தினம் உலகம் முழுவதும் கொண்டாடுறாங்கன்னா உற்சாகத்தோட. இந்த யோகா தினம்ங்கிறது மதம் எந்த அடிப்படையும் சாராம மனிதத்தை மட்டுமே சார்ந்து இருக்கிறதுனால ஐக்கிய நாடுகள் சபை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இன்று உலகம் முழுக்க 135 நாடுகளுக்கும் மேலே இது ஒரு நாள் சிறப்பு நாளாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. காரணம், இது வந்து மனிதனுக்கான வாழ்வியல் கலை. அந்த மனிதம் முழுமை வெளிப்படணும்னா இந்த யோகா என்பது அவசியம் என்று நம்முடைய பாரத பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடி ஐயா அவர்கள் உணர்ந்தார்கள். அது இந்த அற்புதமான ஒரு வாழ்வியல் முறை ஏன் உலக மக்களுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நினைச்சாங்க. அந்த உயர்ந்த நோக்கத்தில் ப்ரொப்போசல் வச்சாங்க. ஆல்மோஸ்ட் 195 நாடுகள் இருக்கிற ஐக்கிய நாடுகள் சபை அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த ஆண்டே இது நடைமுறைக்கு வந்தது. இன்று பாரத நாட்டில் தமிழ்நாட்டில் மட்டுமே 10,000 மேற்பட்ட இன்ஸ்டிடியூஷனில் கொண்டாடுவாங்க. பல குடும்பம் குடும்பமாக அவர்கள் இல்லங்களில் அதுக்கு மதிப்பளித்து செய்கிறாங்க. இது பாரத பிரதமர் கொண்டு வந்தாதுங்கிறதுக்காக மட்டுமல்ல, தன் வாழ்க்கை சம்பந்தப்பட்டதுங்கிறது இன்னைக்கு உணர்ந்துட்டாங்க. எவ்வளவு தூரம் இந்த உலகம் இன்னைக்கு அறிவியலில் உச்சம் தொற்றுக்குதோ

0: பொருளாதாரத்திலும் இந்த உலகம் நல்ல வலுவடைந்த நிலையில் மனம் மட்டும் பண்பட காரணம் அந்த இனிமை நிலையை உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு சூழல். இதற்கான ஒரே தீர்வு மனிதன் வெளியே பார்க்கின்ற ஆற்றல் சக்தியை உள்முகமாக திருப்ப வேண்டும். அதுதான் யோகா என்று சர்வதேச யோகா தினமாக உலக நாடுகள் இன்று கொண்டாடுகிறது. யோகா தினம் இந்த உலகத்துக்கு அன்பை கொடுக்கும், அமைதியை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும், சர்வ வல்லமையும் பெற்ற மனிதர்களாக உருவாகக்கூடிய நிலை இன்று உருவாகி கொண்டிருக்கிறது.
1: கரெக்ட் சார். அதாவது நீங்க இந்த செலிப்ரேஷன் மூலமா என்ன சொல்றீங்கன்னா, மக்களுக்கு நல்ல விழிப்புணர்வு வந்துருச்சுன்னு சொல்றீங்க, கரெக்ட் தானே?
0: கிட்டத்தட்ட அனைத்து நாடுகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுனால தான் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பாரத பிரதமரும் செய்வார், கவர்னரும் செய்வார், அத்தனை மக்களும் அத்தனை கல்லூரிகளும் செய்வாங்க.
1: ஆமா, காலையில செய்தாங்க இல்லையா, அதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம், ஏன்னா காலையில வரப்போகுது.
0: ஆமா, கண்டிப்பா.
1: சரி, உங்ககிட்ட இந்த கேள்வி நான் கேக்குறேன். இது வந்து அன்னைக்கு இருந்த நிலைமை தான். அதாவது முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்க யோகாசனமா அது வந்து சன்னியாசிகள் செய்வது, தபத்துல இருக்க நம்மளால முடியாது, யார் செய்வாங்கன்னா வாழ்க்கை போதும், நான் வந்து காட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்றவங்க அந்த காலத்துல செஞ்சாங்கம்பாங்க. அத தவ வாழ்க்கைங்கிறது என்னங்கிறது அப்ப தெரியாததுனால, தவம்ங்கிறதே இதுதான் இல்லையா, யோகம்ங்கிறது தான் தவம்ங்கிறது, தெரியாதனால பொதுவா யோகாசனம் செய்யறதுனால நமக்கானது இல்லை, அது யாரோ சன்னியாசிகளுக்கானது அப்படின்னு, வாழ்க்கையை துறந்தவங்களுக்கானது இல்ல வயசானவங்களுக்கானது இப்படி எல்லாம் சொன்னாங்க. நீங்க சொல்லுங்களேன், அது இருந்தது தானே அந்த மாதிரி?
0: ஒரு கலை அறிவு ஞானம் பொதுமக்களுக்கு அன்று அவர்களுக்கு தெரிந்த மொழிகளிலே சொல்லப்படுவதற்கான வசதிகள் குறைவாக இருந்தது. இன்று ஒவ்வொரு மனிதனும், சாதாரண மனிதனும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை யோக முறையாக மாறிவிட்டது. காரணம், இன்று அவ்வளவு தூரம் எளிமைப்படுத்தப்பட்ட ஒரு அற்புதமான முறையெல்லாம் வந்துருச்சுங்க. அதில் தான் தவம், தியானம், மெடிடேஷன் இப்படி பல விதங்களிலையும் அழைக்கக்கூடியது. உடற்பயிற்சிகளுக்கும் வந்து தேவையான அளவு உடம்பு வலுவோடு இருக்கணும்னா அதிகமாக செய்ய வேண்டியதில்லை, ஆனால் ஒரு ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு வடிவமைக்கப்பட்ட யோக முறைகள் தான் பாரதத்தில் பல நெடுங்காலமாக பழகி கொண்டு வந்தது. அப்பொழுது அது பெருவாரான மக்கள் குடும்ப இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த அறிவு ஞானம் யோகக்கலை பற்றி விளக்கப்படவில்லை. ஆன்மீகம் என்பது ஏதோ வயதான காலத்தில் அமைதியாக செயல்படாமல் இருப்பதற்குத்தான் நம்பிக்கொண்டு இருந்தது. நல்ல வாழ்க்கை வாழனா இளமை பருவத்திலேயே ஆன்மீகம்ங்கிறது வேணும். அதைத்தான் ஆன்மீக அறிவு அல்லது ஆத்ம ஞானம் அல்லது புத்தி ஞானம் அல்லது பிரம்ம ஞானம் இப்படி பல பேரில் அழைத்து கொண்டாலும் தேவையானது என்னமோ, ஆன்மீகம் என்பது ஆன்மாவை பற்றி அறிவது, அந்த ஆன்மாவினுடைய சொரூபம் இயற்கை தன்மையை கொண்டு வரக்கூடிய உணர்த்தக்கூடிய ஒரு கலை யோகா. அதுதான் யோக தினமாக உலகமே இன்று கொண்டாடுகிறது.

0: நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி நாளை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை மண்டல உலக சமுதாய சேவா சங்கத்தின் சர்வதேச யோகா தினத்தையொட்டி கோவை மண்டல உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் வி ஆறுச்சாமி அவர்களுடன் நேர்முகம். இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் கோவை மண்டல உலக சமுதாய சேவா சங்கம்.
1: அறிவதனை கருவினிலே இணைத்து தவமாற்ற ஐம்புலன்கள் அமைதி பெறும் அருகுணமும் சீராம் என்கிற அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷியின் கூற்றுக்கேற்ப நம்மிடையே உள்ள 6 தீய குணங்களையும் தியானம் செய்வதன் மூலம் சீரமைப்போம், மன அமைதி பெறுவோம்.
2: மேலும் தகவலுக்கு 9443254038.
3: சரி, இப்ப இந்த யோகிக் லைஃப் ஸ்டைல் அப்படிம்பாங்க, அப்ப அந்த யோகிக் லைஃப் ஸ்டைல்ங்கிறது அந்த சன்னியாச லைஃப் ஸ்டைல் இல்ல, வாழ்க்கை முறையே அது யோகத்துல அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அது வந்து ஒரு வாழ்க்கை முறை தான், அதுக்காக நீங்க வந்து பிரயத்தனப்பட வேண்டாம், அது டெய்லி அது பார்ட் ஆஃப் லைஃப் மாதிரி கொண்டு வந்துருங்கிறாங்க. அதுதானா சரிதானா?
4: சரியான மனித வளம்ங்கிறது அங்கதான் இருக்குங்க. மனிதனுடைய வளம் அவன் வந்து நிறைந்த மனதோடு அன்பா பேசுறதுல தான் இருக்கு. அன்பின் பற்றாக்குறைதான் இன்னைக்கு உலகம் இவ்வளவு துன்பப்படுது. தன்னை நிறைச்சுக்கலினா அவன் கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இருக்காது. அந்த நிறைத்து கொள்வதுங்கிறது பணமோ அதிகாரமோ அல்ல, அவன் மனதை நிறைத்து கொள்ள வேண்டும் அன்பாக, நல்ல உணர்வுகளாக. அந்த நல்ல உணர்வுகள் அவனுக்கு ஆரோக்கியத்தையும் கொடுக்கும், நல்ல அமைதியும் கொடுக்கும், நல்ல பண்பையும் கொண்டு வரும். இப்ப சில பேர் பார்த்தீங்கன்னா எதுக்கெடுத்தாலும் கோபப்படுவாங்க, எதுக்கெடுத்தாலும் எரிச்சல் படுவாங்க. என்ன காரணம்? அவன் வழி வழியா பல பிறப்புகளை எடுத்து வந்த அந்த விலங்கன பதிவுகளோடு தான் மனிதன் வந்து, அது 6வது அறிவினுடைய மேன்மையை சொல்லக்கூடியதுதான் இந்த யோகத்தினுடைய உயர்வு. அந்த 6வது அறிவு என்ன சொல்லுது? மனிதனா இருந்தா நீ அன்பா இரு, கருணையோடு இரு, ஈகை குணத்தோடு இரு, தெய்வீக உணர்வுகளை பெற்றிரு. தெய்வீகம்ங்கிறது என்ன இருக்கு? எது ஒன்று எல்லாவற்றையும் படைத்ததோ அந்த ஒன்று உனக்குள்ளாக இருக்கிறது, அதை அறிவதுதான் யோகம்னு சொன்னாங்க. யோகம் என்றால் இன்னொரு பார்வையில் தியானமும் அதில் உள்ளடங்கியிருக்கு. யோகம் செய்து தியானம் செய்தால் உன் நிலையை நீ விளங்கி கொள்ளலாம். உள்ளுணர்வு பெறுவதும் இறை உணர்வு பெறுவதும் நல்வாழ்வு பெறுவதும் அனைத்தும் முதலில் உனக்குள்ள நீ போகணும். உனக்குள்ள உள் உணர்வு பெற வேண்டும். உள்ளுணர்வு பெற்றால் உன் ஆற்றலும் உன்னுடைய வெளிச்சமும் உன்னுடைய விழிப்பு நிலையும் உன்னுடைய மனதுக்கு வரக்கூடிய ஒரே தன்மை யோகத்துல இனிமையாக பெற்றுக்கொள்ளலாம்.
3: சார், நீங்க சொல்ற இந்த உணர்வுகளே இல்லன்னா யோகம் செய்வது சாத்தியமே இல்லையா?
4: அதாவது ஒரு மனிதனுடைய மனம் என்பது ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையில இயங்குதுன்னு இன்று மெடிக்கல் டேர்ம் சொல்லுது, சயின்ஸ் ஒற்றுக்கொள்கிறது. ஆல்ஃபா அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய ஒரு செகண்டுக்கு ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்களை ஏற்படுத்துது. 16

0: சூழலில் இருந்து கீழே வரக்கூடிய அதிர்வலைகள் தான் மனிதன் அன்போடு இருப்பான், சிந்தனை உணர்வோடு இருப்பான். 14க்கு மேலே 40 அலை சுழலில் மனது இயங்குச்சுன்னா விலங்கின பதிவில் தான் இருப்பாங்க.
1: அது எப்படி கண்டுபிடிக்கிறது?
0: அது வந்து, அதாவது இன்னைக்கு சயின்ஸ் வந்து அதுக்கான ஒரு மெடிக்கல் டேர்ம்ஸ் விட்னஸ் எல்லாம் ப்ரூஃப் கொடுத்துட்டாங்க. அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் எப்படி உணர்றீங்க, உங்களுடைய இந்த மொமெண்ட் உணர்வு திருப்தியாக இருக்கீங்களா, மகிழ்ச்சியாக இருக்கீங்களா, எந்த உணர்வில் இருக்கீங்க, அந்த உணர்வை உங்களால் உணர முடியும். நான் திருப்தி இல்லாமல் இருக்கேன், நான் கோபத்தோடு இருக்கிறேன், என்னை யாரும் எரிச்சல் ஊட்டுறாங்கன்னா நீங்கள் விலங்கின பதிவில் இருக்கீங்க. நீங்கள் அமைதியாக இருக்கீங்க, மகிழ்ச்சியாக இருக்கீங்க, அன்பு நிறைச்சி வச்சுருக்கேன், மற்றவங்களை ஒரு நேசிக்க முடியுதுன்னா நீங்கள் 6வது அறிவினுடைய மேன்மைக்கு சிந்திக்கிறீங்க. இந்த தன்மையைத்தான் அலகுகள் கொண்டு மெஷர் பண்ணாங்க. ஆல்ஃபா, பீட்டா, தீட்டா, டெல்டா. டெல்டா லெவலில் போனவங்க தான் ஞானிகள்னு சொல்கிறாங்க. ஆனால் மனிதர்கள் ஆல்ஃபா நிலையிலேயே மெயின்டைன் பண்ணணும்னா உடல், உயிர், மனம், இயற்கை, சமுதாயம் ஒத்து இசைவோட நட்பு உறவை மெயின்டைன் பண்ணுனா அந்த வாழ்க்கை இனிமையாக இருக்கும். யாரும் யாருக்கும் துன்பம் கொடுக்காம தன்னுடைய உழைப்பு, தன்னுடைய அறிவு, தன்னுடைய முயற்சிக்கு தகுந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டால் இந்த உலகம் இன்பமயமாக இருக்கும். இந்த கல்வியை, இந்த அறிவை கொடுப்பது யோகம். அந்த விதத்திலே உலக மக்களுக்கு இது சென்று அடைய வேண்டும், இந்த விழிப்பு நிலை பெற வேண்டும். இது மதத்தையோ ஜாதியையோ எந்த அடையாளத்தையோ சொல்லாது. மனிதனுடைய முழுமையான குண நல பண்பு, முழுமையான ஆன்மீக அற வாழ்க்கை, தர்ம வாழ்க்கையை மட்டுமே எடுத்துரைக்கும்.
1: சரி, இப்போ நம்ம இந்த ஹெல்த் ஆஸ்பெக்ட் வந்துடுவோம். இப்போ மன அழுத்தம், நெகிழ்வுத்தன்மை, அப்புறம் வந்து ரத்த ஓட்டம் சீராக, பிபி, சர்க்கரை வியாதியெல்லாம் இருந்தால் அதெல்லாம் குறையிறதுக்கு இந்த யோகம் வந்து எப்படி ஹெல்ப் பண்ணுது சொல்லுங்களேன்.
0: அதாவது மனிதனுடைய மனசு சரியில்லை, அதனால தான் உடல்நிலை சரியில்லை. மனசை நீங்கள் நல்லா வச்சுக்காத வரைக்கும் எல்லா வியாதியும் வரும். ஏன்னா அந்த மனம் என்ற ஒரு பொக்கிஷம்தான் எல்லா விதமான பல நூற்றுக்கணக்கான ரசாயனங்கள் சுரக்குது. கோபப்பட்டான், அதே வெறுத்தீங்கன்னா அதனால் பல வியாதிகள் உருவாகுது. அதே குற்ற உணர்வு வந்ததுன்னா அது சில பல உங்கள் உள் உறுப்புகளை பாதிக்குது. அப்போது ஒவ்வொரு உணர்வுக்கும் ஒவ்வொரு உறுப்பு பாதிக்கப்படுகிறது. அந்த உணர்வு என்பது வெறுப்பு, பகை, அச்சம், கவலை, இந்த மாதிரி குணநலங்கள் இருக்க வரைக்கும் உங்களுடைய ஆரோக்கியம் உங்களை விட்டு தள்ளித்தான் இருக்கும். அப்போது நீங்கள் அடுத்தவர்களை நேசிக்கணும், அன்பு செலுத்தணும், அமைதியோடு உங்களுடைய ஒரு கடமையுணர்வோடு நீங்கள் இருக்கும் பொழுது எல்லாரையும் நேசிப்பீங்க, நல்ல ஒரு உறவு முறை உங்களுக்குள்ளே நிர்வகிப்பீங்க. உடலுக்கும் மனதுக்கும் உயிருக்கும் நல்ல நட்புறவு எங்கே யாருகிட்ட இருக்கோ அவங்களுக்கு ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஸோ அந்த விதத்தில் இது வேணும்னா நீங்கள் பயிற்சி பெற்று தான் பற்றுக்கொள்ள வேண்டும். இது மருந்து கடையிலையோ எங்கேயும் விலை கொடுத்து வாங்க முடியாது. உங்களுக்குள்ளே நீங்கள் போங்க, பயிற்சி பெறுங்க, எல்லாம் நல்ல அனுபவங்களை பெறுங்க.
1: இந்த உணர்வு இல்லாம பயிற்சியும் சாத்தியம் இல்ல இல்லையா?
0: இந்த உணர்வு பயிற்சி இல்லாம வரவே வராது. ஆனா இந்த உணர்வு யாருக்கு இருக்கோ அவங்க பயிற்சி செயலினாலும் யோகத்தன்மையில் இருக்கிறாங்க.
1: சார், இப்ப நமக்கு பல யோக முறைகள் இருக்கு. பாணின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ஹத்த யோகான்னு சொல்றாங்க, ஸ்கை யோகான்னு சொல்றாங்க. இந்த மாதிரி விதவிதமான ஒன்னொன்னுக்கும் யோகா வந்து தன்னை புதுப்பித்து கொண்டே வருகிறது. எந்த ஒரு வழிமுறையுமே நம்ம புதுப்பிச்சுட்டு வர வர அது என்னைக்குமே நிலைச்சு இருக்கும்பாங்க இல்லையா. அந்த மாதிரி இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: அஷ்டாங்க யோகாங்கிறது பதஞ்சலி முனிவர் கொண்டு வந்ததுங்க. அவரு தான் யோக கலையினுடைய தந்தை. அவரு வழி வழியா வந்ததை எல்லாம் சீர்படுத்தி பல ஆசனாசுங்கிற பேர்ல, சூரிய நமஸ்காரத்திலிருந்து பல பெயர்கள்ல கொண்டு வந்தது பதஞ்சலி மாமுனிவர். அந்த ஆசனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு அன்னைக்கு இவ்வளவு வைத்தியம் பார்க்கக்கூடிய முறைகள் இல்லை. அப்போ 4500 வருஷத்துக்கு முன்பு, அப்போ இந்த சில பல யோக பயிற்சி செய்வதன் மூலம் ஒருத்தருக்கு அல்சர் குணமாகலாம், இருதய கோளாறுகள் சரியாகலாம், கண் பார்வை சரியாகலாம், மூட்டு வலி சரியாகலாம், கழுத்து வலி சரியாகலாம், முதுகுத்தண்டு பிரச்சனை, இவற்றை பல்வேறு விதமான ஆராய்ச்சி வடிவத்தில் அறிமுகப்படுத்த

0: பயன்படுத்தப்பட்டதான் ஆசனாஸ், யோக அப்படின்னு கொண்டு வந்தாங்க அஷ்டாங்க யோகம்னு. அதிலிருந்துங்க இப்போது சப்போஸ் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நல்ல மனிதனுக்கு எல்லா ஆசனாஸும் தேவைப்படாது. அப்போது ஒரு சின்ன குறைபாடு, ஒரு ஆரோக்கியம் இல்லாதவங்களுக்கு அல்சர் இருக்குது அப்படின்னா அதுக்கான ஒரு ஆசனம் செய்யணும்னா அதை மட்டும் பண்ணினா போதும்.
1: ஓஹோ,
0: அதே நேரத்தில் ஆசனாங்கிற பேரில் என்னென்ன இருக்கோ எந்த வயசுலேயும் எல்லா நாளும் அது பண்ணிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதற்குத்தான் எளிமைப்படுத்தப்பட்டு பல நிலைகளில் பல பேர் அறிமுகப்படுத்தினாங்க. அதில் வந்து எளிமைப்படுத்தப்பட்டதுலேயே இன்னைக்கு ஒரு மனிதனுடைய வாழ்வியல் ஒரு பூரண ஆரோக்கியத்துக்கு வேணும்னா கால் முதல் பாதம் வரை எண்டோக்ரைன் கிளான்ஸில் இருந்து லங்ஸில் இருந்து ஹார்ட்டில் இருந்து கிட்னியிலிருந்து நீ ஜாயிண்ட் பேக் போன் முதுகுத்தண்டு அனைத்தையும் இயக்கக்கூடிய ஸ்கை யோகா திட்டம் வடிவமைக்கப்பட்டது. அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தன்னையே ஒரு பயிற்சி களமாக 40 ஆண்டுகள் தன்னை உட்படுத்தி கொண்டார். அதனுடைய வெளிப்பாடு அதையெல்லாம் எளிமைப்படுத்தி 8 ஆண்டுகள் முதல் 80 வயது இருக்கக்கூடிய எளிமையாக செய்யலாம். எந்த சைடு எஃபெக்ட்னு சொல்லக்கூடிய பக்க விளைவுகள் இருக்காது. அப்படி செய்யும் பொழுது முதல்ல நல்ல தூக்கம் வரும். இன்னைக்கு தூக்கம் இல்லாத ஒரு பெரிய பிரச்சனை சமுதாயத்துக்கு. நல்ல தூங்கினாலே பாதி வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கான். அடுத்தது நல்ல பசி எடுக்கணும், உணவு சாப்பிடணும், செரிமானம் செய்யணும், அது சரியாகும். அதுக்கடுத்தது எந்த விதமான குடல் புண்கள் வராது. அதுக்கடுத்தது இரத்த ஓட்டம். இன்னைக்கு நீரிழிவு நோய் மிகப்பெரிய ஒரு வேகமாக இன்னைக்கு சமுதாயத்தில் பரவிட்டுருக்கு. இந்த யோகம் செய்யும் பொழுது அந்த நீரிழிவு நோய் கட்டுக்குள்ளே வரும், அந்த இரத்த அழுத்தம் வராது, இந்த குணநலன்களிலிருந்து விடுபட்டுருவாங்க. குணநலன்லேருந்து விடுபடுறதுங்கிறது தன்னுடைய மனசை சாந்தப்படுத்தி அமைதிப்படுத்திட்டாலே போதும். அந்த இரத்த அழுத்தம் வரல, ஒரு நல்ல சீரான உடல் ஆரோக்கியத்தோடு ஒரு மனிதன் இருந்தால் அவன் கவலை இல்லாமல் இருப்பான், பயம் இல்லாமல் இருப்பான், அச்ச உணர்வு இல்லாமல் இருப்பான். இது மூன்றுமே ஒரு மனிதனை ஒரு அச்சுறுத்தி துன்புறுத்தும் பொழுது உடல் நோயாக மாறுகிறது. இதற்கு யோகம் என்பது மிகச்சிறந்த தீர்வாக இந்த யோகா டே இன்று கொண்டாடுறாங்க. இதில் தியான நாளுன்னு ஒன்று தனியாக இருக்குது. ஆனால் இந்த யோகாவில் 2 இன்பில்ட்டு இன்னைக்கு பிரத்யேகமாக தவமும் செய்யலாம், யோகமும் ஆசனா செய்யலாம், உடற்பயிற்சி செய்யலாம், எல்லாவற்றையும் இன்று உலக மக்கள் செய்யணும் அப்படிங்கிற தெளிவுக்கு வந்துட்டாங்க. அதுக்கு இந்த நாள் சிறப்பாக இருக்கு.
1: நான் இப்போ ஒன்று கேட்கணும்னு நினச்சேன் சார், மகரிஷி சொன்ன யோக பயிற்சி முறை என்னன்னு அதுக்கான விளக்கத்தை நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துட்டீங்க, அதுதான் இல்லையா? சரி.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை மண்டல உலக சமுதாய சேவா சங்கத்தின் சர்வதேச யோகா தினத்தையொட்டி கோவை மண்டல உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் வி ஆரிச்சாமி அவர்களுடன் நேர்முகம்.
1: பி கே ஐயங்கர் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு பெரிய யோகா எக்ஸ்பர்ட் இல்லையா, பயனியர்னு சொல்லுவோம். அவர் வந்து அவர் ஒன்று சொல்கிறார் பாருங்களேன், ரித்தம் ஆஃப் தி பாடி, மெலடி ஆஃப் மைண்ட், இந்த ஹார்மனி ஆஃப் த சோல் கிரியேட் த சிம்ஃபனி ஆஃப் லைஃப் அப்படிங்கிறாங்க. இந்த வாழ்க்கைங்கிற சிம்ஃபனிக்கு உடம்புல உள்ள லயம், மனசில் உள்ள ராகமா, அப்புறம் ஆன்மாவில் உள்ள ஒத்திசை, அதாவது நல்லிணக்கம் ஒத்திசை என்ன வேணா சொல்லலாம், நல்லிணக்கம்னு வச்சுக்கலாம், இசைன்னா இசைன்னு வச்சுக்கலாம். அதை சிம்ஃபனிக்காக அதை எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, இத்தனையும் சேர்ந்தாதான் ஒரு சிம்ஃபனி. உடம்புல அந்த இயல்பாகவே அந்த லயம் இருக்கும்பாங்க, அதை தான் ரித்தமிக் பேட்டர்ன் சொல்கிறாரு இல்லையா. ஏன்னா ஒரு அழகான செய்யுங்க இல்லையா, மேலோட்டமாக பார்த்தா ஒரு மியூசிக்கை பற்றி சொல்கிற மாதிரி இருக்குது, ஆனால் உள்ளே பார்த்தா அது வந்து லைஃப்கான வாழும் கலை அதை சொல்கிறாரு. அது யோகா, தி வே ஆஃப் லைஃப் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அதை சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நம்ம கேட்கும்போது பயிற்சி பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இப்படி படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது, அடாடா கேட்கும்போது ரொம்ப நல்லா இருக்கே, யோகா பண்ணினா இவ்வளோ ஒரு பலனா, வாழ்க்கைக்கே ஒரு பெரிய ஒரு பிடிப்பான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்களே. இசை எல்லாருக்கும் பிடிக்கும், அந்த மாதிரி இசையோட ஒப்பிட்டு சொல்லும்போது எல்லாருக்குமே ஓ அந்த அளவுக்கு இது மேன்மையானதா அப்படின்னா நம்ம கேட்குறோம் கேட்கும்போது. ஆனால் ப்ராக்டிக்கலாக வரும்போது எல்லாராலையும் அதை செய்ய முடியல. ஏதோ ஒரு பிரச்சனையோடு நம்ம போய் நம்ம ஒரு யோக கலை கற்றுக்க போகும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு அஜிட்டேட்டடாக இருக்குது மைண்டு, உங்களுடைய ஹார்ட் கண்டிஷன் வந்து படபடப்பாக இருக்குது, உங்களால் செய்ய முடியாதுங்கிறாங்க. அதாவது அதை துவங்கிறதுக்கே இவ்வளோ பீடையை போட்டுட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு துவங்க வேண்டியிருக்கு, ஆனால் பலன் பின்னாடி வரும். ஆனால் எல்லாருக்குமே அப்படி தானா, நல்ல ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தால் பண்ண முடியாதா, அதை சொல்லுங்களேன்.
2: அதாவது மனிதனாலே உணர்ச்சி வயமாக யார் இருந்தாலும் அவர்

0: அவர்கள் நல்ல ரிதமிக்கில் இல்லை. உணர்வு நிலையில் இருந்தால் அவங்க ஒரு அற்புதமான நிலை சமநிலையில் இருக்கிறாங்க. இதுக்கு வேத காலங்களிலிருந்தே வருது. ரிக்வேதம்னு சொல்லப்பட்டது, அதாவது உலக பிரபஞ்ச அண்ட சராசரங்களையும் விளக்கக்கூடிய ஒரு அறிவு ஞானம் ரிக்வேதம். ரெண்டாவது யஜுர்வேதம்னு ஒன்று வருதுங்க, அது வந்து நம்மளுடைய சடங்கு முறைகளின் மூலமாக நம்ம பழக்கத்தை மாற்றி அமைக்கலான்னு கொண்டு வந்தாங்க. மூன்றாவது சாம வேதம்னு கொண்டு வந்தாங்க. அந்த சாம வேதம் தான் நீங்கள் சொல்கிற மியூசிக்குங்கிறது. அது சிம்பிளாக சொன்னால் உணர்வு நிலை. ஒன்று சடங்கு முறையிலையும் உங்களை மேன்மைப்படுத்தலாம், ரெண்டாவது உணர்வு நிலையிலே மேம்படுத்தலாம் அந்த மியூசிக்கில் இசையின் மூலமாக. நான்காவது கொண்டு வந்தாங்க அதர்வ வேதம்னு, அதுதான் உங்களுடைய உடல், உயிர், மனம், இயற்கை, சமுதாயம் இதை பற்றியெல்லாம் சொல்கிறது. இதைத்தான் வேதங்கள் நான்குன்னு சொன்னாங்க. அந்த எல்லாத்துக்குமே ஆரிஜின் எடுத்துட்டிங்கன்னா, இந்த பாரதம் பல ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக இந்த கலையை கற்று வந்திருக்கிறது. ஆனால் ரிட்டன் ஸ்கிரிப்ட் டாக்குமெண்ட்டாக வந்தது வேதங்கள் தான் 4500 வருஷத்துக்கு முன்பு. அதில் இருந்து வந்தது தான் ஒன்று, மனிதன் மட்டும்தான் உலக ஞானத்தை அறிந்து கொள்ள முடியுங்கிற ரிக்வேதம். நல்ல சடங்கு முறைகளில், வழிபாட்டு முறைகளில் மூலம் ஒரு மனிதனை ஒழுங்குபடுத்தி கொள்ள முடியும், நல்ல ஒரு வாழ்வியலை பார்த்து மேம்பட்ட வாழ்க்கை வாழ முடியும்னு ரெண்டாவது வேதத்தில் கொண்டு வந்தாங்க யஜூர் வேதத்தில். மூன்றாவது வேதத்தில் உணர்வு நிலை மாறினால் எல்லாம் மாறிவிடும். அந்த உணர்வு நிலை என்பது ஒரு மியூசிக் ஒரு செகண்டில் உங்களுடைய மனசை அமைதிப்படுத்திடும். ஒரு நல்ல நீர் வீழ்ச்சியோ, ஒரு நல்ல நீர் ஓடையோ, ஒரு நல்ல குயில் பாட்டோ, ஒரு நல்ல தாளமோ எல்லாமே உங்களை சாந்தப்படுத்தி விடும். அப்போது அந்த உணர்வு நிலையில் எப்படி அதுக்கு வந்தது தான் இந்த ராகா, பாவா, தாளா, இப்படி எல்லாம் இந்த பாரதத்துக்கு கிடைத்த அற்புதமான ஒரு பொக்கிச ஒரு அறிவு ஞானம். இதை தாண்டித்தாங்க கடைசியாக தான் மனுஷன், நீ எதில் வேணாலும் நீ உன்னை மேம்படுத்திக்கலாம், குறைந்தபட்சம் உன்னையாவது தெரிஞ்சுக்கோ, உன்னுடைய உடம்பை தெரிஞ்சுக்கோ, உயிரை தெரிஞ்சுக்கோ, மனசை தெரிஞ்சுக்கோ, இதெல்லாம் தெரிஞ்சால் பத்தாது, இயற்கை தெரிஞ்சுக்கோ, சமுதாய உறவை தெரிஞ்சுக்கோ, இந்த ஐந்துமே சரியாக இருந்தால் தான் ஒரு மனிதன் முழுக்க வாழ முடியும். நீ எவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தாலும் சமுதாயம் அமைதி இல்லை, வேறு விதமாக இருந்தால் உன் வாழ்க்கை பாதிக்கும். சரி, அதுவும் சமுதாயம் கூட சரியாயிடுச்சு, இயற்கை உனக்கு ஒத்துழைக்கலன்னு உன் வாழ்க்கை பாதிக்கும். அப்போது இது எல்லாம் இன்டகிரேட் பண்ணினது தான் யோகம் அப்படிங்கிற ஒரு வாழ்வியல் முறையை கொடுத்து இன்னைக்கு ஸ்கை யோகா, யோகமும் மனித மாண்பும், ஒரு மாண்புமிக்க வாழ்க்கை வேணும்னா இந்த ஐந்தும் வேண்டும். அந்த நட்புறவை மெயின்டைன் பண்ணணும், ரிதமிக்காக இருக்கணும். அதுக்கு தான் சிம்பிள் வே ஆஃப் லைஃப் என்ன சொல்கிறாங்க, நீ தியானம் பண்ணு, அமைதியோடு இரு. இது ரெண்டும் வேணும்னா உடல் ஆரோக்கியம் வச்சுக்கோ, உடற்பயிற்சி பண்ணு. இதை ரெண்டையும் தாண்டினாலும் உன்னுடைய உயிர் ஆற்றல் சக்தியை பெருக்கி வச்சுக்கோ, காயகல்பம் பண்ணிக்கோ. இது எல்லாம் இருந்தாலும் கூட நல்ல சமுதாய சக மனிதனுக்கு செயல் விளைவு தத்துவப்படி நீ அன்பை கொடுத்தால் அன்பை பெறலாம், வேற ஏதாவது துன்பப்படுத்தினா துன்பம் உனக்கு சரி சமமாக திரும்ப கிடைக்கும். அது செயல் விளைவுக்குன்னு ஒரு தத்துவத்தை கொடுத்தாங்க.
1: சரி, இப்போ பிரபஞ்சத்தோட ஒத்துசைந்து நம்ம இருக்கணும், நம்ம மனசு, அதை தான் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? இதை தான் வந்து அருணகிரியார் திருப்புகோயிலில் சொல்லுவார், தங்கிய தவத்துணர்வு தந்தடிமை முக்தி பெற சந்திர வெளிக்கு வழி அருள்வாயு. அதாவது நீங்கள் சொல்கிற அந்த குண்டலினி யோகம் மேலே அது ஓப்பனாகி அந்த நீல கலரில் தெரியுமா, அதில் வரும், அது திருமூலரோட தத்துவத்திலையும் வரும் இல்லையா? இது அந்த மாதிரி இயற்கை சூழலில் இருக்கிறது தான் பிரபஞ்சம் இல்லையா? அதோட நம்ம மனசு எப்படி ஒத்திசைந்து போகணும் நீங்கள் சொல்லுங்களேன்.
0: அதாவது பிரபஞ்சம்ங்கிறதுங்க இன்றைக்கி ஆன்மீகத்தின் உயர்வு உச்சம் தொட்ட ஞானிகளுக்கு தெரியும், மனிதன் தான் சிருஷ்டிகர்த்தா. இந்த பிரபஞ்சம்ங்கிறத உருவாக்குறது 6வது மனிதன் தான். அப்போது நீ என்ன நினைச்சியோ அது புறத்தில் காட்சியாக மாறி நிற்கும். அவ்வளவு ஆற்றல் பெற்ற பிரபஞ்ச லோக சக்தி உனக்குள் இருக்கு. நீ எதை நினைத்தாலும் அது பிரபஞ்சமே விரியும். அதே சக்தி உனக்குள்ள புள்ளியில் ஒடுங்கும். அந்த அளவுக்கு நீ எதை நினைத்தாலும் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய இறை துகள்கள், இறை சக்தி, அதைத்தான் பிரபஞ்ச சக்தி, வான்காந்தம், எதை வேணாலும் சொல்கிறான், அது எல்லாம் நீ என்ன உணர்வோ அதை உனக்கு செயலாக மாற்றி கொடுப்பது

0: இயற்கையின் தன்மையாக இருக்கு.
1: அதுதான்
0: அப்பா
1: அத்வைத பிரின்சிபல் இல்லையா?
0: பிரின்சிபல் அகம் பிரம்மாஸ்மி,
1: அதே
0: அது
1: தான்
0: நீயாக இருக்கிறாய்.
1: நான் இதில் சொல்றேன், இரவியோடு பிறவியற ஏகபோகமாய் நீயும் நானுமாய்,
0: கரெக்ட்,
1: ஜீவாத்மா பரமாத்மா
0: பரமாத்மா
1: இல்லையா?
0: ஆமா, அதே மாதிரி அகம் பிரம்மாஸ்மி, அகம்தான் பிரம்மமாக இருக்கிறது. இந்த தத்துவத்தை மனிதன் உணர வேண்டும். இங்கே எந்த விதமான மதமாச்சரியங்கள் கிடையாது, ஆனால் மனிதனுடைய அறிவு ஞானம் முழுமை பெறணும்னா இந்த அறிவு தான்.
1: ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். இப்போ தீராத நோய் உடையவன் இப்போ டாக்டர்கிட்ட போகிறோம், நம்ம டாக்டர்கிட்ட எதுக்கு போகிறோன்னு தெரியும் நமக்கு. சில இதுக்கு வந்து மருந்துனால தீர்வுன்னு நம்ம நினச்சிட்டு நம்ம போகிறோம், மனசு சரியானா நோய் தானாக குணமாயிடும்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த விழிப்புணர்வு நமக்கு எப்போ வரும்?
0: அதாவது உங்கள் மனசு அமைதியாக இருந்தால் பிரபஞ்சம் உங்களுக்குள்ளே வரும் சக்தி. அந்த பிரபஞ்சங்கிறது பிரபஞ்ச ஆற்றல், வான்காந்தம் ஜீவகாந்தம் ரெண்டும் ஒன்று தான். உயிருள்ள உங்களுக்குள்ளே இருக்கிறது ஜீவ காந்தம், உயிரற்ற ஏகாந்தமாக இருக்கிறது வான்காந்தம். இது ரெண்டு தான் ஆற்றலாக இருக்குது. அந்த ஆற்றல் இங்கே குறைபாடான ஆற்றல் உடம்புக்குள்ளே இருந்தால் அந்த சர்ப்ளஸ் அபண்டன்ஸ் ஆஃப் எனர்ஜி, காஸ்மிக் எனர்ஜி உங்களுக்குள்ளாக ஊடுருவும் பாயும். அது உங்கள் மனசை, உங்கள் செல்ஸை, ஒவ்வொரு பார்ட்ஸையும் அது ஃபில்லப் பண்ணிடும். அப்படி பூர்த்தி செய்யும் பொழுது ஒரு மனிதன் ஆற்றலை பயன்படுத்தி ஆரோக்கியமாக வாழ முடியும். அதுக்கு அந்த மனசை சாந்தமாக அமைதி நிலையில் வச்சா பிரபஞ்ச சக்தியை மனிதன் பயன்படுத்தலாம். அதைத்தான் இன்னைக்கு காஸ்மிக் பவர், சூப்பர் கான்சியஸ்னஸ், டோட்டல் கான்சியஸ்னஸ், சப்கான்சியஸ்னஸ் பிரித்து பிரித்து சயின்டிஃபிக்காக பேசுகிறாங்க. எல்லாமே ஒன்று தான். அந்த ஒன்று என்னவாக இருக்குன்னா எனர்ஜி. அந்த எனர்ஜி பயோமேக்னட்டிசம் ஆர் காஸ்மிக் எனர்ஜி.
1: ஸோ
0: இந்த அளவுக்கு ஒரு விரிந்த சக்தியை நீங்கள் பயன்படுத்தணும்னா மன அமைதி வேணும். அமைதி வேணும்னா தியானம் புரிய வேண்டும். தியானம் புரியணும்னா என்ன, உங்கள் உயிர் மீது உங்கள் எண்ணத்தை குவிக்க வேண்டும். அவ்வளவுதான், இந்த அளவுக்கு எளிமைப்படுத்தப்பட்டாச்சு
1: சார். நடனம் ஒரு கலை, இசை ஒரு கலை, அந்த மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கலைக்கு அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன், ஒரு டெஃபினேஷன் கொடுப்பாங்க. கலைனா என்ன நமக்கு தெரியும். இந்த யோகத்தை கலைன்னு எப்பலேருந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க?
0: அதாவது கலை என்பதுங்க நல்ல வாழக்கூடிய ஒரு தன்மை, ஒரு ரிதம்,
1: சந்தோஷம் கொடுக்க,
0: சந்தோஷம் கொடுக்கறது. எதை ஒரு கலை வடிவம்னு சொல்கிறாங்கன்னா அதை ரசிக்கணும், அழகு இருக்கணும், அதை வந்து ஆச்சரியப்படணும், அதை பிரமிப்பை ஊட்டணும், அது பேர் கலைங்கிறாங்க. அப்போது ஒரு வாழ்க்கையே ஆனந்தமயமாக, சுரூப அமைதியாக, ஒரு மகிழ்ச்சியாக, நிறைவாக, ஐ எம் கம்ப்ளீட் பர்சன் சொல்கிறாங்க. நான் நிறைவாக இருக்கேன், மகிழ்ச்சியாக இருக்கேன், ஆனந்தமாக இருக்கேன், நன்றியோடு இருக்கேன், நல்ல உலகம், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவான்னு பாடுறாங்க. அப்போ அத்தனையும் இன்பமயமாக தான் இருக்கு. அந்த இன்பத்தை அனுபவிக்க வேண்டுமே என்றால் அந்த கலையை நீங்கள் உணர்ந்தவராக இருக்க முழுமையான மனதை ஏற்படுத்த யோகக்கலை வேண்டும். அதனால தான் அந்த கலைன்னு வச்சாங்க.
1: நீங்கள் சொல்கிறது எல்லாம் ரொம்ப தெளிவாக எனக்கு புரிஞ்சது. அதான் மன ஒழுக்கம், மன உறுதி, நேர்மறை எண்ணங்கள், ஆரம்பத்துலேருந்து இப்போ இதை தான் நீங்கள் சொல்லிட்டு வரீங்க. யோகம்னா இதுதான், இது சிறப்பாக இருந்தால் யோகக்கலை நம்ம ப்ராக்டிஸ் வந்து தானாக வந்துடுங்கிறீங்க. அதில் ஒன்றே ஒன்று சொல்லுவாங்க, யோகக்கலையை பயிற்சி பண்ணுறவங்களுக்கு வெளியில் தெரியவே தெரியாது, ஒரு தேஜஸ் இருக்கும் அவங்க முகத்தில், அவங்களுடைய மூச்சு எப்படி சீராக இருக்குங்கிறதுக்கு சொல்லுவாங்க. நீங்கள் அது சரியான்னு சொல்லுங்கள். அவங்க நாஸ்டல்ஸ்க்கு வெளியே பக்கத்தில் ஒரு நூலை கொண்டு வச்சா லைட்டாக அப்படி அசையுமா, அவங்க மூச்சு விடுறது நமக்கு தெரியாது, சத்தமே வராது. அதுதான் அவங்க சிறப்பாக யோகா பண்ணிட்டுருக்காங்க, யோகக்கலையை அவங்க டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, அதுலேயே வாழறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரிதானா?
0: 100% கரெக்டுங்க. நார்மலாக அந்த கலை இல்லாதவங்க 6 லிட்ரு காற்று எடுத்துக்கிறதுக்கு பதிலாக 1.5 லிட்ரு எடுப்பாங்க, 3 லிட்டர் எடுப்பாங்க. எல்லா காற்று பைகள் சுருங்கி கிடக்கும், அதுக்கு பயிற்சியே கொடுக்கறது இல்லை. இதைத்தான் யோகாவில் பிராணாயாமம்னு வைக்கிறாங்க. தேவையான அளவுக்கு இன்டேக் ஆக்சிஜன் எடுக்கணும், தேவையான அளவு உள்ள டெபாசிட் ஆகாமல் கரியமில வாயு, கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடணும். இது பயிற்சி இல்லாமல் முடியவே முடியாது. அப்போது ஒரு 6 லிட்டர் காற்று சுவாசிக்கக்கூடிய மனிதன் கம்மி அளவு 2 லிட்டர் 2.5 லிட்டர் தான் எடுத்துக்கிறானா, அவனுடைய ஹெல்த்தில் தான் அது கை வைக்கும். அப்போ இதுக்கு வந்து பிராணாயாமம்னு ஒன்று வச்சாங்க. அந்த மூச்சு பயிற்சி, இடகலை நாடி, பிங்களை நாடி, நாசிகா, அது ஒரு பயிற்சி கொடுத்தாங்க. அந்த பயிற்சியின் மூலம் முதுகு தண்டு வழியாக நம்முடைய காற்று ஓட்டம் சீர்படும் பொழுது மூளை ஒன்று மட்டும் நடிக்கிறோம் அப்படி இல்லை.

0: நம்முடைய ஆன்ம ஞானப்படி முதுகுத்தண்டு ஒரு முளைதான். அப்போ அந்த முதுகுத்தண்டின் வழியாக நம்முடைய அனைத்து ஏழு சக்கராசன் இருக்கு. அந்த ஒவ்வொரு சக்கரங்களுக்கு பஞ்சபூதங்களினுடைய தன்மையை ரிசீவ் பண்ணுது. ஒன்று நிலத்தின் தன்மையை, நீரின் தன்மையை, தீயின் தன்மையை, காற்றின் தன்மையை, ஆகாயத்தின் தன்மை, இது எல்லாம் வடிவமைக்கப்பட்ட ஒவ்வொரு எனர்ஜி பாயிண்ட் இருக்கு. அவற்றை எல்லாம் சீர்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி தான் பிராணாயாமம்னு சொல்கிறாங்க. அது முதுகுத்தண்டுக்கு ஒரு பயிற்சி இருக்குது, மூச்சு பயிற்சிக்குன்னு ஒன்று இருக்குது. இது எல்லாம் முறையான ஒரு இன்டகிரேட்டட் யோகா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி எளிமைப்படுத்தப்பட்ட ஸ்கை யோகா. பலர் பல விதமாக கொடுக்குறாங்க. கிரியா யோகான்னு இருக்குது, அஷ்டாங்க யோகான்னு இருக்குது, ராஜயோகான்னு இருக்குது, கர்ம யோகான்னு இருக்குது. கர்ம யோகானா நத்திங் பட் கடமையை செஞ்சாலே நீ வீண் வேலைகளுக்கு போக மாட்டா, ஒழுங்காயிரும்.
1: அதுதான் பகவத்கீதை சொல்லுது, கர்ம யோகம், ஞான யோகம், பக்தி யோகம், எல்லாம் வேலை தான் மொத்தத்தில்.
0: எஸ் பக்தி யோகம்னா நீ பக்தியோடு இரு, டோட்டல் சரணாகதி. நீ எதையுமே வந்து அவநம்பிக்கையா இருக்காத, டோட்டல் சரண்டர். நீ எதை நம்புறியோ, உன் தொழிலை நம்பலாம், உன் தந்தையை நம்பலாம், உன் கடவுளை நம்பலாம், ஏது உன்னையே நான் பற்றினேன்னு சொல்ற பக்தி யோகமோ, அல்லது கடமையை மட்டும் செய்யக்கூடிய கர்ம யோகமோ, அல்லது கம்ப்ளீட் அபண்டன்ஸ் ஆஃப் நாலேஜ் விஸ்டம்னு சொல்ற அறிவுடைய ஞானமோ, எதை வேணாலும் நீ பற்றிக்கொள்.
1: அதாவது செயல்திறன், அர்ப்பணிப்பு, அறிவு, இந்த மூணு தான்.
0: மூணு தான் இந்த மூன்றுல நீ எதை பற்றி கொண்டாலும் நீ முழுமையான மனிதனா இருக்கலாம், முழுமையான வாழ்க்கை வாழலாம். ஆரோக்கியமும் அபரிமிதமும் உன் உள்ளத்துக்குள்ளதான் இருக்கு. அது ஆசைப்பட்டா வராது, பயிற்சி செஞ்சு பெற்றுக்கோ. இதுதான் யோகம்.
1: அருமையா சொன்னீங்க சார். சர்வதேச யோக தினத்தில் நீங்கள் சிறப்பு விருந்தினர் வந்து எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்தீங்க. உங்களோட சிறப்பான நேர்முகம் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது. உங்களுடைய நல்ல அறிவார்ந்த கருத்துக்கள், அதாவது யோகம்ங்கிறது எளிமையான விஷயமா இருந்தாலும் அதோடைய விளக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமைப்படுத்தி நீங்கள் எங்களுக்கு சொன்னீங்க இல்லையா. அதுதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியம்.
0: அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய ஒரு பெரிய அவதாரம். அவர் இல்லைன்னா இந்த ஒரு பிரம்ம ஞானமோ யோகத்தினுடைய விளக்கம் கிடைச்சிருக்காது எங்களை மாதிரி சாதாரண மக்களுக்கு.
1: உண்மைதான் சார். எளிமையான யோகக்கலையை எளிமையான மக்களுக்கு கொண்டு சேர்த்தவர் சொன்னால் அது மிகை இல்லை. இன்றைய தேதியில் அவர் இருந்தால் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார் மகரிஷி இருந்தா. இன்டர்நேஷனல் டே ஆஃப் யோகாவை நம்ம செலிப்ரேட் பண்ணோம், 12 வருஷமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம்.
0: ரியலி நல்ல வார்த்தை சொன்னீங்க. ஆனால் மகான்களுக்கு எப்பொழுதுமே வந்து பிசிக்கல் உடல் தான் இல்லை, ஆனால் இன்விசிபிள்
1: பிரசன்ஸ்
0: இருந்துகிட்டே இருக்காது, சூக்கும உடலாக இருக்கிறாங்க. அவங்க எடுத்த அவதாரம் இறை நிலையே அவங்களை சிருஷ்டி செய்த மிக பெரும் மனித குலத்துக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம். அவர்களுடைய எண்ணங்கள் எப்போ இந்த பிரபஞ்சத்தில் இருக்கு, அந்த எண்ணங்கள் வெற்றியடைய சக மனிதர்களை இயக்கிக் கொண்டே இருக்கும் அந்த ஆன்மா.
1: உண்மைதான் சார். இன்றைய நிகழ்ச்சியில வந்து கோவை மண்டல உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் வி ஆறுசாமி அவர்கள் சிறப்பு விருந்தினரா கலந்து கொண்டார். தேங்க்யூ சார், நன்றி, மிக்க நன்றி,
0: மனமார்ந்த நன்றிகள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது கோவை மண்டல உலக சமுதாய சேவா சங்கத்தின் யோகா தின சிறப்பு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை வழங்கியோர் கோவை மண்டல உலக சமுதாய சேவா சங்கம்.
3: அறிவதலை கருவினிலே இணைத்து தவமாற்ற ஐம்புலன்கள் அமைதி பெறும், அருகுணமும் சீராம் என்கிற அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷியின் கூற்றுக்கேற்ப நம்மிடையே உள்ள 6 தீய குணங்களையும் தியானம் செய்வதன் மூலம் சீரமைப்போம், மன அமைதி பெறுவோம்.
4: மேலும் தகவலுக்கு 9443254038

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விளைக.
1: இன்று மதியம் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்
2: குளிர்பதன கிடங்கிறது வந்து ஒரு பொதுவான சொல், அதுல உட்பிரிவு தான் இந்த பிளாஸ்ட் ஃப்ரீசர். பிளாஸ்ட் ஃப்ரீசர் தனியான கட்டமைப்பு, அதுக்கு மின்சார செலவும் ஜாஸ்தியா இருக்கும். உங்களுக்கு 40 HP 30 HP அந்த மாதிரி வந்துடும். அது வந்து என்னன்னா குறைந்த நேரத்தில் பண்றது அதோட வேலை. இப்ப குளிர்பதன கிடங்களை வச்சீங்கன்னா
3: விவசாயிகளுக்கும் சிறு தொழில் செய்பவர்களுக்கும் பயன் தரக்கூடிய குளிர்பதன கிடங்கு குறித்து விரிவாக விளக்கம் தருகிறார் சின்னவேடம்பட்டி என் அனந்தகிருஷ்ணன் அவர்கள்.
4: கேட்டு பயன் பெறுங்கள்.
0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். யோகா வெறும் உடற்பயிற்சியாக மட்டுமன்றி உள்ளுணர்வை வெளிப்படுத்தும் கருவியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உடல், மனம், உணர்வு ஆகியவற்றை வலுப்படுத்தும் பயிற்சி முறையாக யோகா அமைந்துள்ளது என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்தியாவின் வளமான கலாச்சார பாரம்பரியம் யோகக் கலையின் மரபுகளை ஒன்றிணைத்து நாடு முழுவதும் 100 முக்கிய இடங்களில் சிறப்பு சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகளை மத்திய கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. சர்வதேச யோகா தினத்தையொட்டி பல்வேறு நாடுகளில் 2500க்கும் மேற்பட்ட இடங்களில் யோகா நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தெற்கு ரயில்வே சார்பில் சர்வதேச யோகா தினம் சென்னையில் இன்று கொண்டாடப்பட்டது. நாட்டை கட்டமைப்பதில் IIT போன்ற உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறு நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. மருத்துவர்கள் சேவை மனப்பான்மையுடன் செயல்பட வேண்டுமென்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் அத்துமீறி நுழைந்து வகுப்புகளை இடையூறு செய்யும் தாவேக்கா நிர்வாகிகளின் செயல்பாடுகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு

0: எதிரான மூன்றாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் மூன்று விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. மலேசியாவில் நடைபெற்று வரும் ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியின் இறுதியாட்டத்தில் இந்தியாவின் அபய் சிங், வேலவன் செந்தில்குமார் இணை இன்று பாகிஸ்தானின் நசீர் இக்பால், நூர் ஜமான் இணையை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 11:02, நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல படித்ததில் பிடித்தது. இன்றைக்கு ஒரு இனிமையான சிறுகதை தான் நம்ம கேட்க போறோம். என்ன சிறுகதை அப்படின்னா, குழந்தைகள் அப்படின்னாலே ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆரவாரம், ஒரு சந்தோஷம், கலகலப்பு. அது மட்டும் இல்லாம ஒருத்தரை ஒருத்தர கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிறது, அதை மனசுலயே வச்சுக்காம திரும்பவும் போய் அவங்க கிட்ட பேசுறது, இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் குழந்தைங்களுக்குள்ள இருக்கும். அந்த மாதிரியான குழந்தைங்களை வச்சே மேக்சிமம் கதை எழுதக்கூடியவர் யாருன்னா, கு அழகிரிசாமி அவர்கள் எழுதிய ராஜா வந்திருக்கிறார் அப்படின்ற இந்த கதையை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். சோ இந்த கதையில எப்படி ஆரம்பிக்குது முதலாவதாக அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு தான் சில்க் சட்டை இருக்கே அப்படின்னு ஒரு பையன் சொல்றான், உனக்கு இருக்கா, அப்ப ஏன் கிட்ட பத்தியா இந்த மாதிரி சட்டை இருக்கு அப்படின்னு. சின்ன வயசுல எல்லாருடைய குறும்புத்தனமான வார்த்தைகள் பேச்சுக்கள்லாம் எப்படி இருக்கும்னா, என்கிட்ட இது இருக்கு, உன்கிட்ட அது இருக்கா, என்கிட்ட புதுசா ஒண்ணு வாங்கியிருக்கேன் பாத்தியா, உன்கிட்ட இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டு கேட்டு கலாய்ச்சிப்போம்ல. அந்த மாதிரியான ஒரு வாக்குவாதமும் ஒரு சின்ன போட்டியுமாக அவங்களுடைய அந்த கலகலப்பான சில வார்த்தைகள் வந்து உருவாகுது. யாரெல்லாம் இந்த கதாபாத்திரங்கள்ல இருக்காங்க அப்படின்னா, செல்லையா, தம்பையா, மங்கம்மாள், தாயம்மா, ராமசாமி அப்படின்னு இந்த கதையில வரக்கூடிய கதாபாத்திரங்கள் நீளுது. அதுல மூன்று கதாபாத்திரங்கள், செல்லையா, தம்பையா, மங்கம்மாள், இவங்க மூணு பேரும் அண்ணன், தம்பி, தங்கச்சி. தங்கச்சியா வரக்கூடிய மங்கம்மாள் கேரக்டர் இதுல ரொம்பவே அழகா இருக்கும். அந்த குழந்தை குறும்புத்தனமா எப்ப பார்த்தாலும் துரு துரு துரு துரு ஏதாவது கேள்விகளை கேட்டுட்டே இருக்கும். கேட்கக்கூடிய கேள்வி இன்னொருத்தவங்களை நோகடிக்காம, ஆனா ஒரு சிரிக்கிற வகையிலயும் இருக்கும், தெளிவாவும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு புத்திசாலித்தனமான ஒரு குறும்புத்தனமான குட்டி பாப்பாதான் மங்கம்மா. சரி, செல்லையா, இவங்க தம்பையா, அப்புறம் மங்கம்மாள், இவங்க மூணு பேர் ஸ்கூல் முடிஞ்சு வெளியே வரும் போதே கூடவே சேர்ந்து ராமசாமி கூட பேசிட்டே வருவாங்க. ராமசாமி யாருன்னா, அவங்க ஏரியால இருக்கிற ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையன், அவங்க ஜமீன்தார்னு சொல்லலாம், ஜமீன்தாருடைய ஒரு பையன் தான் ராமசாமி. இவங்க மூணு பேர் யாருன்னா, ஒரு ஏழ்மையான வீட்டில் இருக்கக்கூடிய வளர்ந்துட்டு இருக்கிற ஒரு அழகான குழந்தைகள். இவங்க மூணு பேரும் அவங்க கூட சேர்ந்து விளையாண்டுட்டு வர்றது, விளையாண்டுட்டு போறது, இப்படியாக தான் அந்த கதை ஆரம்பிக்கும். முதல்ல என்ன நடக்குது அப்படின்னா, செல்லையாவும் ராமசாமியும் பேசிட்டே இருக்கும் போது, என்கிட்ட ஒரு புக்கு இருக்கு, இந்த புக்கு வச்சு இன்னைக்கு ஒரு போட்டி வைக்கலாமா அப்படின்னு ஒரு போட்டியை தொடங்குறாங்க. இவங்க ரெண்டு பேரும் 5ஆம் வகுப்புக்குரிய இந்திய தேச சரித்திர புத்தகத்தை எடுத்து வச்சுட்டு இதை வச்சு விளையாடலாம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது, ராமசாமி கையில மட்டும்தான் அந்த புக்கு இருக்கு. ஏன்னா அவன் தானே பணக்கார, அவங்கிட்ட நிறைய புக்கு இருக்கும், நிறைய விளையாட்டுகளும் இருக்கும். ஆனா நம்ம பையன் செல்லையாக்கு வந்து அவங்கிட்ட அந்த தேச சரித்திர புக்கு கிடையாது. அப்போ அவங்கிட்ட இருக்கிற ஒரு புக் என்னன்னா, சிவிக்ஸ் புக்கு, இதை வச்சு நம்ம ஒரு விளையாட்டு ஆரம்பிக்கலாமே அப்படின்னு போட்டி போட ஆரம்பிக்கிறாங்க. அப்பெல்லாம் நமக்கு என்ன மாதிரி போட்டி இருக்கும்னா, இது என்கிட்ட இருக்கு, உன்கிட்ட இருக்கா காட்டு, என்கிட்ட இதை விட ஸ்பெஷலா இருக்கு, இங்க பாரு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் ஐட்டத்தை மாத்தி மாத்தி காட்டிப்போம்ல. இந்த மாதிரி இவங்களுக்கு நடுவில் நடக்கக்கூடிய போட்டியே என்னன்னா, என்கிட்ட இத்தனை பக்கங்களில் இத்தனை ஃபோட்டோஸ் இருக்குது, இந்த புக்கில் வந்து இத்தனை புகைப்படங்கள், இத்தனை படங்கள் இருக்குல்ல, அந்த மாதிரி உன்கிட்ட எத்தனை புகைப்படம் இருக்குது, எத்தனை படம் இருக்குது காட்டு அப்படின்னு சொல்கிறதும், இவன் இவனோட புக்கில் இருக்கக்கூடிய படங்களை காட்டுறதும் இப்படி தான் போட்டி ஆரம்பிக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு 1950 அந்த காலகட்டங்களில் எழுதப்பட்ட கதை அப்படின்றதுனால, அப்போ வந்து பெருசாக வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்காது, குழந்தைங்களுக்கு அவங்களுடைய புத்தகங்களும் அவங்க பார்க்கக்கூடிய காட்சிகளும் தான் நிறைய விளையாட்டு பொருளாக இருக்கும். அந்த மாதிரியாக ஆரம்பிக்கக்கூடிய இந்த குறும்புத்தனமான பேச்சோட ஒரு அழகான ராஜா வந்திருக்கிறார் அப்படின்ற கதை நகருது. இன்னும் தொடர்ந்து கேட்கலாம், இணைஞ்சிருங்க. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM.

ராமசாமி தன்னோட புத்தகத்துல இருந்த மொத பக்கத்தை திருப்புவான், அதுல இருக்கக்கூடிய படங்கள் எல்லாத்தையும் காட்டுவான். இதுக்கு பதிலா இன்னொரு படம் காட்டு அப்படின்னு செல்லையா பார்த்து கேட்கும் போது, செல்லையா தன்னோட புத்தகத்துல இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு படத்தை காட்டுவாங்க. ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி பக்கம் பக்கமா புரட்டிட்டே வருவாங்க. இதுதான் அவங்களோட விளையாட்டு. இதுல அவங்களுக்கு அதிகமான படம் யாருக்கு வந்திருக்குதோ அவங்க ஜெயிச்ச மாதிரி, யாருக்கு படங்கள் குறைவா இருக்கோ அவங்க தோத்து போயிட்டாங்க. தோத்துட்டா சும்மா விடுவாங்களா? நீ தோத்துட்ட தோத்துட்ட அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா அதுக்காக ஒரு பாட்டெல்லாம் உருவாக்கி அவங்களுக்குள்ள கிண்டல் பண்ணி விளையாண்டுப்பாங்க. இப்படி விளையாண்டுகிட்டு இருக்கும் போது கணக்கு வாத்தியார் உள்ள வந்துடுறாரு. இவங்க ரெண்டு பேரோட போட்டி இதோட நிக்குது. சரி, கடைசியில சாயங்காலம் பள்ளிக்கூடம் விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஒரு வேப்ப மரத்தடியில போய் நிக்கிறாங்க. நின்றுட்டு அப்ப முடிக்கல இந்த போட்டியை, திருப்பவும் ஆரம்பிக்கிறாங்க. தம்பையாவும் மங்கம்மாளும் தங்களோட அண்ணன் தோத்து போனதை பார்த்து அவங்களுக்கு சொல்ல முடியாத வருத்தம். சே, நம்ம அண்ணன் இப்படி இந்த ராமசாமி கிட்ட தோத்து போயிட்டாரே, இவங்கக்கிட்ட நம்ம எப்படி இவ்வளவு படம் காட்டுறது அப்படிங்கும் போது, அதான் மங்கம்மா இருக்காளே அவ இருக்கிற புத்திசாலித்தனத்திலையும் மொத புத்திசாலி அவ தான், எல்லாரையும் வந்து தூக்கி சாப்பிட்டுருவா அந்த மாதிரி இருக்கக்கூடிய புத்திசாலி. ஸோ எல்லாரும் வீட்டுக்கு அப்படியே புறப்பட்டு போகும்போது நடந்து போயிட்டே இருக்காங்க. இந்த பட போட்டு இன்னொரு வேற ஒரு அவதாரமும் எடுக்குது. எங்க வீட்டில் பார்த்தோன்னா மாட்டு தொழுவு இருக்கு, உங்க வீட்டில் இருக்கா அப்படின்னு ராமசாமி கேட்க, எங்க வீட்டில் மாடே இருக்கு அப்படின்னு மங்கம்மா இவங்க எல்லாம் சேர்ந்து சொல்றாங்க, செல்லையாலாம் சேர்ந்து சொல்றாங்க. சரி, அப்போ எங்க வீட்டில் வந்து கோழி இருக்கு, உங்க வீட்டில் இருக்கா அப்படின்னு மங்கம்மா கேட்கும் போது ராமசாமிக்கு பதிலே இல்லை. ஏன்னா அவங்க வீட்டில் கோழி இல்லை. அப்போ என்ன பண்றது, ஐயோ இவனை எப்படி மடக்கிறது அப்படின்னு தெரியாம இன்னொரு புது விஷயத்த கண்டுபிடிக்கிறான். என்கிட்ட சில்க் சட்டை இருக்கு, உன்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்கும் போது தம்பையாவும் செல்லையாவும் பதில் சொல்ல முடியாம அப்படியே திக்கு முக்காடி போறாங்க. ஆனா மங்கம்மா இருக்காளே சுட்டி பொண்ணு, அவன் என்ன பண்றானா திடீர்னு எல்லாரும் இடிச்சு தள்ளிட்டு ஓடி வந்து அவங்க அண்ணன் தோத்து போறது அவளுக்கு சுத்தமா பொறுக்க முடியல. அதனால முன்னாடி வந்து நின்று என்ன பண்றது அப்படின்னு மூக்கு மேல விரல வச்சு யோசிச்சவா ஒரு செகண்ட்ல சொன்னா, ஐயா இதெல்லாம் சில்க் சட்டையா, இது எதுக்கு, லேசா சருகு மாதிரி தான் இருக்கு, சீக்கிரம் கிழிஞ்சும் போயிரும். செல்லையா போட்டிருக்கிற சட்டை பாரு எவ்வளவு திக்கா கனமா இருக்கு, ரொம்ப நாளைக்கு கிழியாம இருக்கும், நாங்க தான் நல்ல சட்டை வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி திரும்பவும் அது கிண்டல் பண்ணிட்டே சிரிச்சு பேசிட்டு போறாங்க. பிள்ளைகள் எல்லாம் அப்படியே கெக்கப்புக்கா கெக்கப்புக்கான்னு விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. அந்த இடத்துல ராமசாமியும் தோத்து போயிட்டான். இவன் மங்கம்மானோட பேச்சை கேட்டு எல்லா பிள்ளைங்களும் அவனை பரிகாசம் பண்றாங்க. நீ வந்து தோத்து போயிட்ட தோத்து போயிட்டன்னு பின்னாடியே துரத்திட்டே ஓடுறாங்க. அவனும் அவன் வீட்டை பார்த்து ஓடி போயிட்டே இருக்கான். மேல தெருவுக்கு நுழையும் போது ராமசாமியோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா அவனோட எனிமீஸ் எல்லாம் கூட வந்துட்டு இருந்தவங்க எல்லாம் அவங்கவுங்க தெருவை பார்த்து அப்படியே மெல்ல நகர்ந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி தெரு தெருவா நகருது. ராமசாமி வீடு தான் ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்றதுனால அவன் வீட்டு முன்னாடி நின்றுட்டு தப்பிச்சோம் பொழைச்சோன்னு ஓடுறியா, நீ தோத்து போயிட்ட தோத்து போயிட்டேன்னு பின்னாடியே இவங்க மூணு பேர் ஓடி வராங்க. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள நுழைய போற நேரம் பார்த்து ராமசாமி தான் பணக்காரனாச்சே, அவன் வீட்டு வேலைக்காரர் ஒருத்தர் ஓடி வந்து மீசக்கார நல்ல மீசையெல்லாம் பெருசா வச்சுட்டு தலைப்பாகலாம் வச்சுட்டு அவர் வந்து பாக்குறதுக்கு ஒரு மாதிரி பயங்கரமா இருப்பாரு. அவரை பார்த்தாலே பயந்து ஓடிடுவாங்க. அவர் வந்து, ஏய் என்ன பண்றீங்க, ஓடுங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு விரட்டவும் இந்த பசங்க எல்லாம் பயந்தடிச்சு வீட்டுக்கு போய் போய் நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஓடுறாங்க. எதுக்கு இவ்வளவு உற்சாகமா இவ்வளவு ஃபாஸ்டா ஓடுறாங்கன்னா, விடிஞ்சா தீபாவளி. மங்கம்மா எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு ஒரே ஓட்டமா ஓடி போய் பின்னாடி போய் அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிறா. கட்டி பிடிச்சிட்டு, அம்மா அம்மா ஐயா வந்துட்டாரா அப்படின்னு கேட்கும் போது தம்பையாவும் கூடயே சேர்ந்து கேட்கிறான், அம்மா வரலையா அப்படின்னு கேட்கும் போது அவங்க அம்மாவும் அப்படியே நம்மட்டு சிரிப்பு சிரிச்சுட்டு பொய்யா சொல்றாங்க, இல்லையே வரலையே அப்படின்னு சொல்லவும் மங்கம்மா கண்டுபிடிச்சிட்டா. விறுவிறுன்னு அவங்க அம்மாவுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு வலது கையை அப்படியே புத்தக கட்டை கையில வச்சிருந்ததை தூக்கி இடது கையில வச்சுட்டு இடது கையை பிடிச்சி அவங்க அம்மாவோட ஆள்காட்டி விரலை பிடிச்சி இழு இழு நிழுத்து, நீங்க போய் தானே சொல்றீங்க, உங்களை பார்த்தாலே தெரியுது நீங்க சிரிக்கும் போதே நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஐயா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லும் போது, ஆமா ஆமா ஐயா வந்துட்டாரு அங்க உள்ள போய் பாருங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு பெரிய பெட்டி இருக்கு, அது ஜாதிக்காய் பெட்டி அப்படின்னு அதுல சுட்டி காட்டியிருப்பாங்க. அந்த ஜாதிக்காய் பெட்டியை திறந்து பார்த்தா உள்ளக்க வந்து ஜவுளி பொட்டணம் இருக்கு. தீபாவளி அப்படின்னாலே ஸ்வீட்ஸ், ட்ரெஸ் பலகாரங்கள், வெடி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும்ல, அது ஏழ்மையான வீடுன்றதுனால புது துணி மட்டும் தான் அவங்களால எடுக்க முடிஞ்சது. அந்த ஜவுளி பொட்டணத்தை பிரிக்கும் போது மூணு பேருக்கும் அவ்வளோ ஒரு அடிதடி சண்டை. பிரித்து பார்த்தேன்னா அதில் ஒரு துண்டு இருக்கு, அந்த துண்டை தவிர மித்த இருக்கக்கூடிய எல்லா ட்ரெஸ்ஸுகளையுமே ஆளாளுக்கு இது ஓன் ட்ரெஸ் இது ஏன் ட்ரெஸ் இந்த கலர் எனக்குன்னு சொல்லிட்டு பங்கு போட்டு பிரிச்சுக்கிறாங்க. அந்த துண்டு மட்டும் அம்போன்னு யாருக்குடா அந்த துண்டு அப்படின்ற மாதிரி அது மட்டும் தனியாக இருக்கு. அந்த துண்டை பார்த்து

0: யாருக்குமா இந்த துண்டு அப்படின்னு கேட்கும் போது வேற யாருக்கு, ஐயாக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க தாயம்மா. யாரு, மங்கம்மாவோட அம்மா தான் தாயம்மா. அவங்க சொல்லும் போது அப்படின்னா உனக்கு அப்படின்னு மற்ற குழந்தைங்க எல்லாம் அமைதியா இருக்கு, ஆனா மங்கம்மா மட்டும் இருக்கிறதுலே குட்டி போடுனாலும் நல்ல விவரம், சுட்டித்தனத்தோட சேர்ந்து நல்ல பாசக்கார பொண்ணு கூட, அதனால உனக்கு எங்கம்மா அப்படின்னு கேட்கும் போது அவங்க அம்மா தாயம்மா சிரிச்சுட்டு எனக்கு தான் ரெண்டு சேலை இருக்கே, இன்னும் எனக்கு இதுக்கு புது ட்ரெஸ், நம்ம என்ன புது துணி எடுக்கிறதுக்கு பணக்காரங்களா என்ன, ஐயா தான் பாவம் புது துண்டு இல்லாம பழைய வேஷ்டியவே தோல் மலை போட்டுட்டு எவ்வளவு நாள் தான் போவாரு, அதுவும் அது வேற அழுக்க ஆயிடுச்சுன்னா அதை வேற துவைக்க போட்டு அது காஞ்சதுக்கு அப்புறம் தான் எடுத்து போடுறாரு, அவருக்கு ஒரு துண்டு இருந்தா நல்லா இருக்கும்ல, பழைய வேட்டியை கட்டிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்றாங்க தாயம்மா.
1: சிலர் சாதிக்கிறாங்க, அந்த சாதனையோட பின்னாடி இருக்கிற உண்மை கதைய நாங்க சொல்றோம், அதுவும் மனசுக்கு நெருக்கமா அன்போடு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி, அதுதாங்க
2: அர்த்தமுள்ள அரட்டை.
1: காலம் மறைச்சு வச்ச அந்த பாடல்கள் இன்னும் மனசு விட்டு போகலையே, அந்த இனிமையை மறுபடியும் உங்க காதுல கொண்டு வரும்.
3: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது,
1: அப்புறம் என்ன பாட்டு அது என்ன படமா இருக்கும் அப்படின்னு உங்க மூளைய கசக்கி புழியற மாதிரி. நீங்க எழுதுற கடிதங்களும் அனுப்புற செய்திகளும் எங்களுக்கு ஊக்கம் மட்டும் இல்ல, இன்னும் நிகழ்ச்சிகளை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற உந்துதல கொடுக்குது.
4: உங்க மெசேஜஸ் எல்லாம் படிக்கிற நேரம்.
1: சனிக்கிழமை தோறும் ஒலிபரப்பாகும் வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை, என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது, குவிஸ் டைம், நேயர் நெஞ்சம். நிறைய பேர் நீங்க கேட்டதுனால இந்த நிகழ்ச்சியை மறுபடியும் உங்கள் ஆகாஷ்வாணி 103 FM கோயம்புத்தூரில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யறோம், மிஸ் பண்ணாம கேளுங்க.
5: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
6: அறிவதனை கருவினிலே இணைத்து தவமாற்ற ஐம்புலன்கள் அமைதி பெறும் அறுகுணமும் சீராம் என்கிற அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷியின் கூற்றுக்கேற்ப நம்மிடையே உள்ள 6 தீய குணங்களையும் தியானம் செய்வதன் மூலம் சீரமைப்போம், மன அமைதி பெறுவோம்.
7: மேலும் தகவலுக்கு 9443254038

அழகிரி சாமியோட ராஜா வந்திருக்கிறார் திரே அந்த சிறுகதை தான் கேட்டுட்டு இருக்கிறோம் இல்லையா. ஸோ ஐயாவுக்கு மட்டும் எதுக்கு புது துண்டு அப்படின்னு மங்கம்மா வந்து கேட்கும் போது தாயம்மா சொல்றா, வாயாடி வாயாடி, ஐயாவுக்கு ஒரு துண்டு கூட இல்லை, இந்த துண்டாவது இருக்கட்டுமே, நாளைக்கு பழைய வேட்டியை கட்டிட்டா மனுஷன் வந்து தீபாவளி கொண்டாடுவாரு அப்படின்னு அவங்களோட அப்பாக்காக சப்போர்ட் பண்றாங்க. தான் கிட்ட வந்து புது துணி இல்லைன்னாலும் பரவாயில்ல, குழந்தைங்களும் சரி அவங்களுடைய கணவரும் சரி புது துணி உடுத்திக்கணும், தீபாவளியை நல்லா கொண்டாடணும் அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு தாராள மனப்பான்மை. இதுல மட்டும் இல்ல, இன்னும் இந்த கதை ஃபுல்லா மங்கம்மாளுடைய அம்மாவான தாயம்மாள் அவங்களுடைய சில கேரக்டர் வந்து அவ்வளோ அழகாக இந்த சிறுகதையில் சூப்பராக கொண்டு வந்திருப்பாரு. குழந்தைங்க சாப்பிடும் போது அவங்களுடைய அப்பா பக்கத்து கிராமத்துக்கு போயிருக்கிறாரு, ஒரு திடீர் மரணம் ஆயிடுச்சு. அந்த காலத்துலலாம் பெரிய வண்டி வாகனங்கள்லாம் அவங்க யூஸ் பண்ணலைன்றதுனால நடந்தே நடைப்பயணமாக போயிட்டு மறுநாள் தான் வருவார், அதுவும் மதியானம் தான் வருவார். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டாம், நம்ம காத்திருக்காம தீபாவளியை கொண்டாடணும் அப்படின்னு அப்பா சொல்லிட்டு போயிருக்கிறாரு அப்படின்னு தாயம்மா சொல்லும் போது, சரி அப்படின்னு எல்லாரும் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்னைக்கு ராப்பாடம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாடக்குழியில அகல் விளக்க தூண்டிட்டே அவங்க வந்து படிக்கிறதுக்காக உட்கார்றாங்க. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா தாயம்மா எல்லாருக்கும் சாப்பாடு ரெடி, வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்ச தட்டெல்லாம் கொல்லப்புறத்துக்கு எடுத்துட்டு போய் அவங்க கழுவுறதுக்காக போறாங்க. அங்க ஒரு முருங்கை மரம் இருக்கு, முருங்கை மரம் பக்கத்துல ஒரு கருப்பா ஒரு உருவம் அந்த நிழலை பார்க்கும் போது அவங்களுக்கு திக்குன்னு ஒரு பயம் இருக்கு. இருந்தாலும் ஒரு நாயா இருக்கும் இல்ல யாராவது நடந்து போயிருப்பாங்க அப்படின்னு தன்னை சமாதானப்படுத்திட்டு உள்ள யாருக்கிட்ட காமிச்சுக்காம குழந்தைங்க கிட்ட காமிச்சுக்காம வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. இருட்டானதுனால இந்த பசங்களும் கொல்லப்புறத்துக்கு போகும்போது ஒருத்தர் ஒருத்தர் கூப்பிட்டுக்கிறாங்க. தம்பையா வந்து அண்ணனை பார்த்து, அண்ணா என் கூட வர்றியா, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு கூப்பிடும் போது, சரி வாடா அப்படின்னு ரெண்டு பேரும் போறாங்க. கொல்லப்புறத்துக்கு போய் ரொம்ப நேரம் ஆச்சு, ஆளை காணோம். இந்த பசங்க கண்ணுக்கும் அந்த முருங்கை மரத்து அடியில ஒரு பெரிய கருப்பு உருவம் தெரிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்திருக்கு. என்னடா இது ஒரு உருவம் தெரியுதே, நமக்கு தான் நம்ம அண்ணன் இருக்கானே அப்படின்னு தம்பியும், தம்பி தான் நமக்கு அண்ணன் இருக்கானே ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி, எனக்கு நீ உனக்குண்ணா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பயப்படாம பக்கத்துல போய் பார்ப்போமே அப்படின்னு நகர்ந்து போகும்போது தான் தெரியுது, அங்க ஒரு சின்ன பையன் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல கீழே காலை வச்சோன்னா குளிரும் அப்படின்றதுனால செருப்பு கூட அவன் காலில் இல்லை, குளிருன்றதுனால ஒரு மாதிரி காலை வந்து கீழையும் வைக்காத மாதிரியும் வச்சுட்டு உட்காராத மாதிரி உட்காந்து இருக்கான். அவன் மேலே வந்து எந்த துணியும் இல்லை, கீழே மட்டும் ஒரு அரைக்கால் சட்டை மட்டும் போட்டிருக்கான். அவ்வளோ குளிரில் இருக்கும் போது திடீர்னு மழையும் வர ஆரம்பிக்குது. எதுக்கு இந்த பசங்க பயப்படலை அப்படின்னா, ரொம்ப தூரத்தில் ராமசாமியோட வீட்டில் தீபாவளி இல்லை, ஸோ நிறைய பட்டாசுகள் வெடிக்கிறாங்க. அங்கே யாரோ வந்து ஒரு பெரிய லைட்டெல்லாம் கொண்டு போகும்போது அந்த வெளிச்சத்தில் இந்த நிழலுடைய உருவம் தெரிஞ்சிருச்சு. ஒரு பையன் இருக்கான் அப்படின்றது தெரியவும் இந்த ராம சாமி வீட்டுக்கு போற அந்த வெளிச்சத்துல இவனை பார்த்துட்டு பக்கத்துல போறாங்க. எதுக்குடா எங்க வீட்டு பக்கத்துல உட்கார்ந்திருக்க, போடா அப்படின்னு இவங்க மூணு பேர் விரட்டுறாங்க. மங்கம்மாளும் சேர்ந்து அவளோட சாக்குக்கு அவளும், எதுக்குடா

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
1: நேர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி நாளை மதியம் 3:30 ஒளிபரப்பாகும்.
2: இன்று மதியம் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்
3: குளிர்பதன கிடங்கிறது வந்து ஒரு பொதுவான சொல், அதுல உட்பிரிவு தான் இந்த பிளாஸ்ட் ஃப்ரீசர். பிளாஸ்ட் ஃப்ரீசருங்க தனியான கட்டமைப்பு, அதுக்கு மின்சார செலவும் ஜாஸ்தியா இருக்கும். உங்களுக்கு 40 HP 30 HP அந்த மாதிரி வந்துடும். அது வந்து என்னன்னா, குறைந்த நேரத்தில் பண்றது அதோட வேலை. இப்ப குளிர்பதன கிடங்களை வச்சீங்கன்னா
4: விவசாயிகளுக்கும் சிறு தொழில் செய்பவர்களுக்கும் பயன் தரக்கூடிய குளிர்பதன கிடங்கு குறித்து விரிவாக விளக்கம் தருகிறார் சின்னவேடம்பட்டி என் அனந்தகிருஷ்ணன் அவர்கள்.
5: கேட்டு பயன் பெறுங்கள்.
1: படித்ததல் படித்தது கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. சிறுகதை இன்னைக்கு ராஜா வந்திருக்கிறார். இந்த கதை அழகிரி சாமி எழுதின. இந்த கதையில என்ன மாதிரி கதை நகர்வு போயிட்டு இருக்கு அப்படின்றத கேட்டுட்டு இருக்கிறீங்க. அந்த விளக்கு வெளிச்சத்துல ஒரு சிறுவன் தெரிஞ்சான்ல, அவன் பக்கத்துல போய் தாயம்மா பாக்குறாங்க. இந்த பசங்களை தேடி வரும்போது என்னன்னு போய் பார்த்தா அவன் மேல எல்லாம் ஒரே சிறங்கு, தலையில பொடுகு வெடிச்சு பாம்பு சட்டை மாதிரி அவனுடைய தோல் வந்து பயர்ந்திருக்கிற மாதிரி தெரியுது அந்த வெளிச்சத்திலையும். சரின்னு சொல்லிட்டு எதுக்குடா இந்த மலையில நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் போது, இந்த மாதிரி எங்க அத்தை வீட்டுக்கு நான் போறேன், அம்மா இப்பதான் இறந்தாங்க, அப்பா முன்னாடியே நான் சின்ன பிள்ளையில இருக்கும் போதே இறந்துட்டாரு அப்படின்னு அந்த பையன் வந்து ரொம்ப பாவமா சொல்றத பார்த்து அவளுக்கு மனசே தாங்கலச்சு. யாரு பெத்த பிள்ளையோ இப்படி மலையில நனைஞ்சிட்டு ரொம்ப கஷ்டப்படுது, சரி வா வீட்டுக்குள்ள போலாம், மலையில நனையாதீங்க அப்படின்னு குழந்தைங்களையும் சேர்த்து அவளுடைய சேலையில எல்லாரையும் சேர்த்து அணைச்ச மாதிரி அப்படியே மங்கம்மா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறா. வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அந்த பசங்க, எதுக்குமா இவன் அழுறான், இவனை பிடிக்கவே இல்லை, போ சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்கும் போது, பாவன்டா அவன் வீட்டுல இருக்கட்டும், மழையா இருக்குல்ல, காலையில எந்திரிச்சு அவன் போவான், நீ இன்னைக்கு இருப்பா இங்க, இன்னைக்கு நைட் இங்க தூங்கு, காலையில எழுந்திரிச்சு உன் அத்தையை தேடிப்போ அப்படின்னு வந்து அவ தாயம்மாள் வந்து அவனுக்கு அரவணைப்பு கொடுக்கறா. அவனுக்கு தாய் தகப்பன் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனோட ஊரான விளாத்தி குளத்திலிருந்து கழுகுமலை வரைக்கும் 4 நாள் அவன் நடந்தே வந்திருக்கான். அங்க எங்கேயாவது சாப்பாடு கிடைக்காதா அப்படின்னு தேடி பார்த்து, இப்போ ராமசாமி வீட்டுக்கு வெளியில இருந்த இலையில இருக்கிற மிச்ச சாப்பாடை வந்து அவன் சாப்பிட்டுட்டு அங்கே ஒதுங்கி இருக்கிறான் அப்படின்றத வந்து அவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. அதை கேட்டு அவன் தாயம்மாளுக்கு மனசே தாங்கல. விடிச்சத்தம் எங்கேயோ கேட்டுட்டே இருக்கு. குழந்தைங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, எனக்கு மத்தாப்பு வேணும் அப்படின்னு மங்கம்மா தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கா. உனக்கு வயிறு நிறையணுமா மத்தாப்பு வேணுமா அப்படின்னு வந்து ஒரு சவுண்டு கொடுத்ததும் தாயம்மா சவுண்டு கொடுத்தது, எனக்கு காலையில தான் நீங்க சாப்பாடு தருவீங்க, எனக்கு இப்ப நைட்டு மத்தாப்பு வேணும் அப்படின்னு சினிங்கிக்கிட்டே இருக்கிறா. அந்த பையன் வந்து அப்படியே அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு, இங்க பாரு, நீ உனக்கு சாப்பாடு வேணும்னு கூட அவன் கேட்கல, நீ மத்தாப்பு வேணும்னு கேட்குற. நமக்கு ஒரு வேளை மத்தாப்பு நம்ம போடுறதுனால நம்ம வயிற்று பசி ஆறுமா, நம்ம காலையில எழுந்திரிச்சு உனக்கு நான் விதவிதமா தோசை சுட்டு கொடுக்குறேன், உனக்கு பலகாரம் பண்ணி கொடுக்குறேன், நீ புது துணி போடு, சூப்பரா நம்ம பண்டிகையை கொண்டாடலாம் அப்படின்னு வந்து தாயம்மாள் ஆறுதல் சொல்லிட்டே இருக்கும் போது, ராமசாமி வீட்டுல தூங்கவே இல்லை. ஏன்னா அவங்க வீட்டுல ஜமீன்தாரோட மகன் அப்படின்றதுனால அவங்க அக்காவுக்கு இப்பதான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு. தல தீபாவளிக்கு அவங்க வீட்டு மருமகம் வந்திருக்காரு. அவர் யாருன்னா, அவரும் ராஜா. எதுக்குன்னா, அவங்க ஜமீன்தாரோட பையனை அப்பெல்லாம் ராஜா ராஜான் தான் கூப்பிட்டுருக்காங்க. ஜமீன்தாரோட பையன் வீட்டுக்கு வந்ததுனால அந்த ஊரே அந்த ஏரியாவே ஜகஜோதியா இருக்கு. ராஜா வந்திருக்கிறாரு, ராஜா வந்திருக்கிறாரு. அதுக்கேத்த மாதிரி ஜமீன்தாரும், எங்க வீட்டுக்கு ராஜா வந்திருக்கிறாரு, அவரை சிறப்பா கவனிக்கணும், செம்மையா கவனிக்கணும், தல தீபாவளி வேற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு போறது எல்லாமே இந்த

குழந்தைங்க காதில் விழுது. கோழி கூவுனதுமே தாயம்மா கண்ணு விழிக்கிறா. காலையில் விடிஞ்சதும் குழந்தைங்கள ஒவ்வொருத்தரையா எழுப்பி எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொருத்தரையா கூப்பிடுறா. யாருமே வரமாட்றாங்க. இருந்தாலும் எல்லாரையும் கூப்பிட்டு எண்ணெய் தேய்ச்சி சீயக்கால்லாம் போட்டு குளிப்பாட்டி விடுறா. இந்த பையன் மட்டும் ஒதுங்கியே இருக்கான். அவனை குளிப்பாட்டவே முடியல. நீ வாடா, அவனையும் குளிப்பாட்டி விடுறேன் அப்படின்னு அவங்க கூப்பிடும் போது, இல்லை இல்லை எனக்கு அதெல்லாம் குளிக்க மாட்டேன், இருக்கட்டும் எனக்கு வேண்டாம் அப்படிங்கும் போது, இல்லை இல்லை உனக்கு நான் வந்து சீயக்காலம் போட மாட்டேன், இவங்கள மாதிரிலாம் நான் கஷ்டப்படுத்தி குளிப்பாட்ட மாட்டேன், நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, தான் பிள்ளைங்களுக்கு எப்படி எண்ணெய் வச்சு அழகாக குளிப்பாட்டினாலும் சீயக்காய் தேய்ச்சி, அதே மாதிரி அவன் உடம்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, துர்வாடை இருக்குன்னா கூட பரவாயில்லன்னு சொல்லி, அந்த குழந்தைக்கும் தான் குழந்தை மாதிரியே எண்ணெய் வச்சு அழகாக சீயக்காய் தூள்லாம் தேய்ச்சி குழந்தைங்கள குளிப்பாட்டி புது துணிகளை போட சொல்கிறான். ஆனால் பாவம் போல் இந்த பையன் மட்டும் ஒதுங்கி நிற்கிறான். அவங்க மூணு பேருக்கு தான் ட்ரெஸ் இருக்குது, தாயம்மாவுக்கு கூட ட்ரெஸ்ஸு கிடையாது. இருந்தாலும் இந்த பையனுக்கு என்ன கொடுக்கறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும் போது, மங்கம்மா வந்து, அம்மா அந்த புது துண்டு இருக்குல்ல அதை எடுத்து அவன்கிட்ட கொடுங்க அப்படின்னு அவன் சொல்லும் போது, மங்கம்மா சொன்னதை கேட்டதும் தாயம்மா அந்த அம்மாவுக்கு வந்து அப்படியே கண்ணீர் வந்து பொழு பொழு பொழு பொழுன்னு கண்ணீராக வடியுது. ஏமா நீ அழுற, ஏமா நான் தப்பாக சொல்லிட்டேனா, சரிம்மா கொடுக்க வேணாம் கொடுக்க வேண்டாம், நான் சும்மா தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு குழந்தைங்கள்லாம் சமாதானப்படுத்துறத பார்த்து அவங்க அம்மா சொன்னாங்க, இல்லை நான் மனசில் நினச்சேன், நம்ம புது துணி நம்மக்கிட்ட கூட இல்லையே, இவ்வளோ கஷ்டமான ஒரு காலத்தில் இப்படி ஒரு ஏழ்மை நிலையில் நம்ம இருக்கும் போது இன்னொரு பையன் வந்திருக்கான், அவனுக்கு நம்ம ஒரு புது துணியும் கொடுக்க முடியல, நம்மக்கிட்ட இருக்க துணியை கூட நம்மளால் கொடுக்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்குமே நினச்சி தான் நான் ஃபீல் பண்ணேன். ஆனால் என்னோட பிள்ளைக அதை புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கும் வந்து அந்த புது துண்டை எடுத்து கொடுத்தாங்கல்ல, அதை நினச்சி தான் நான் அழுதேன் அப்படின்ற மாதிரி தாயம்மா வந்து சொல்கிறான். இப்படி வந்து அந்த நாள் நகருது. தீபாவளிக்கு உண்டான களை கட்டுது. அவங்க அம்மா அழகாக வந்து சமைச்ச சாப்பாடெல்லாம் எடுத்து தட்டு முன்னாடி வச்சுட்டு, சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு போய் விளையாடுங்க, எல்லாரும் மத்தாப்பு போடுறத போய் அப்புறமா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ற வைக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா மங்கம்மாவுக்கு பொறுக்க முடியல. சரி வெளியே என்னதான் நடக்குதுன்னு பார்த்துட்டு வருவோமே, தீபாவளி யாரெல்லாம் எப்படி ஜெகஜோதியாக கொண்டாடுறாங்க, அது நம்ம ராமசாமி பையன் இருக்கானே அவனை போய் கிண்டல் பண்ணாமல் எனக்கு தீபாவளியே நல்லா இருக்காது அப்படின்னு ராமசாமியை தேடி அவ கிளம்ப போறா. சோ ராமசாமியும் அதே நேரத்துல மத்தாப்பு போட்டுட்டு அவனும் வீட்டை விட்டு ரெடியா வெளியே வரான். வெளியே வந்தப்புறம் என்ன நடந்துச்சு தொடர்ந்து கேட்கலாம்.

0: நேர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.
1: அறிவதனை கருவினிலே இணைத்து தவமாற்ற ஐம்புலன்கள் அமைதி பெறும் அருகுணமும் சீராம் என்கிற அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷியின் கூற்றுக்கேற்ப நம்மிடையே உள்ள 6 தீய குணங்களையும் தியானம் செய்வதன் மூலம் சீரமைப்போம், மன அமைதி பெறுவோம்.
2: மேலும் தகவலுக்கு 9443254038.

படித்ததில் பிடித்தது கேட்டு ரசிட்டு இருக்கிறீங்க. சிறுகதையான கு அழகிரிசாமி அவர்கள் எழுதின ராஜா வந்திருக்கிறார் இந்த சிறுகதை தான் இப்ப நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். மங்கம்மா வீதிக்கு ஓடி போனதும் ராமசாமி நீல கலர்ல ஒரு கால் சட்டையும் ஒரு புதிய வேஷ்டியும் கட்டின மாதிரியான ஒரு அழகான ட்ரெஸ்ல இருக்கான். மங்கம்மால பார்த்ததும் அவன் பக்கத்துல ஓடி வந்து மங்கம்மாலும் அவன் பக்கத்துல ஓடி போறா. எப்படி இருந்துச்சு இன்னைக்கு தீபாவளி, நல்ல பட்டாசெல்லாம் வெடிச்சியா அப்படின்னு உடனே ஆமா ஆமா நான் வெடிச்சேன் அப்படின்னு மங்கம்மாலும் சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றா. அவனை பார்த்து நீ வெடிச்ச மருமகர் அவங்க வீட்டுக்கு வந்திருக்கிற அந்த மருமகன் ராஜா, அவரை வந்து ராஜா ராஜான் ஊருக்காரங்க எல்லாம் சேர்ந்து சொல்றதுனால இவனுமே வந்து அவங்களை மரியாதை நிமித்தமா ராஜான் தான் சொல்லுவான். எங்க வீட்டுக்கு தான் ராஜா வந்திருக்கிறாரே அப்படின்னு அவன் சொல்லும் போது இவன் வந்து அந்த போட்டியை நினைச்சு பார்க்கா, எங்க வீட்டுல அது இருக்கு உங்க வீட்டுல இருக்கா, என் வீட்டுல இது இருக்கு உங்க வீட்டுல அது இருக்கா அப்படின்னு ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிட்டது. அவன் அந்த போட்டியில வந்து தோக்கடிக்கணும் அப்படின்றது மங்கம்மா மனசுல எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். ராமசாமி நம்மளை போட்டிக்கு தான் இழுக்கிறான் அப்படின்னு அவன் நினைச்சிருக்கா. ஆனா ராமசாமி அப்படி சொல்லல, அவன் ஒரு சந்தோஷத்துல இன்னைக்கு தீபாவளி அதுமா நம்ம வீட்டுல செம்ம ஜாலியா கொண்டாடிட்டு இருக்கமே, அது ராஜா வேற வந்திருக்கிறாரு அப்படின்னு இன்னும் டபுள் சந்தோஷம் ஆயிடுச்சு. அவங்களும் நிறைய பொருட்கள் வாங்கிட்டு வந்திருக்காங்க, நிறைய மத்தாப்பு ஸ்வீட்டு பலகாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஜகஜோதியா இருக்கு, ஜகஜோதியா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஆனா இவங்க வீட்டுல மத்தாப்பு போடுறதுக்கு வெடி வெடிக்கிறதுக்கு கூட அங்க பணம் கிடையாது, ஆனா சந்தோஷம் வீடு முழுக்க நிறைஞ்சிருக்குது. அவளுக்கு அவங்கிட்ட தன்னைய வந்து எப்படியாவது பெருமைப்படுத்தி பேசணும், அவனை வந்து மட்டம் தட்டணும் அப்படின்றது வந்து மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. ராமசாமிய பார்த்து அடுத்த செகண்ட் சொல்றா, அப்படியே வந்து கையெல்லாம் அப்படியே அழகா காமிச்சுக்கிட்டு, என்ன என்ன நீ சொல்ற, உங்க வீட்டுக்கு மட்டும்தான் ராஜா வந்திருக்கிறாரா, எங்க வீட்டுக்கும் தான் ராஜா வந்திருக்கிறாரு அப்படின்னு அவன் சொல்லும் போது அவன் ஷாக் ஆகிறான், என்ன ராஜா வந்திருக்கிறாரா அப்படின்னு. அவன ஆமா வேணா என் வீட்டுக்கு வந்து வேணா பாரு, இவ ராஜா வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றான். அந்த பையன் பேர் என்னதுன்னா ராஜா அப்படின்னு அந்த பையன் வந்து அவங்களுக்குள்ள அந்த வார்த்தைகள் பேசிட்டு இருக்கும் போது சொல்லிருப்பான். ஒரு சின்ன பையன் வந்து வந்திருக்கான் இல்லையா, நான் ஊர் விட்டு ஊரு போறேன், அத்தை வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த பையன் பேரும் ராஜா. சோ இந்த கதையில இருந்து இப்படிதான் முடிக்கிறாரு, என் வீட்டுக்கும் ராஜா வந்திருக்கிறாரு, வேணா நீ தான் வந்து பாரு அப்படின்னு அந்த பொண்ணு வந்து பெருமைப்படுத்திட்டு போறா. அவளும் வந்து அந்த இடத்துல கூட விட்டு

எப்பவுமே நம்ம தோக்கக்கூடாது அப்படின்றது அவ மனசுல இருந்திருக்குது. ஆனா இந்த ராஜா கதையில எப்படி வருது அப்படின்னா, நம்ம ராஜா அப்படின்னா ஒரு மன்னர், ஒரு பெரிய ஆளு, பெரிய அதிகார தோரணையில இருக்கிறவங்க அப்படின்னு நம்ம நினைக்கிற இடத்துல ராஜாங்கிறது செல்வத்துல கிடையாது, அன்பு கிடைக்கிற இடம் தான் ராஜ்யம். அந்த இடத்துக்கு ஒரு சொந்தக்காரர் தான் ராஜா. அந்த பையன் எப்படி இருந்தாலும் சரி, அவன் உடம்பு ஃபுல்லா அழுக்கா இருந்துச்சு, சிறங்கா இருந்துச்சு, அவனுக்கு அப்பா அம்மா கூட கிடையாது, போறதுக்கு போக்கு கூட கிடையாது. இப்ப அத்தை வீட்டுக்கு போனாலும் அத்தை உடனே அவளை ஆதரிப்பாளான்னு அவனுக்கு தெரியாது. அத்தைக்கு முதல்ல இவனை தெரியுமானே இவனுக்கு தெரியாது. நாலு நாட்களா பயணம் செஞ்சு போன அந்த சிறுவன், அந்த சின்ன பையனுடைய வறுமையும் சரி, இந்த வீட்டு இந்த ஏழ்வை வீட்டில் இருக்கக்கூடிய வறுமையும் சரி, அவங்கள ஒருத்தர் ஒருத்தர் ஆதரிச்சு தன்னைத்தானே ஒரு அன்பின் நிமித்தமா பெரிய ஆளா காமிச்சுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியாக அழகிரிசாமி அவருடைய அற்புதமான ஒரு கற்பனை நயத்தில் அமைந்த இந்த படைப்பு வந்து தீபாவளியை ஒட்டி வந்ததுனால, அந்த தீபாவளி சார்ந்த சில சூழல்களோ, தீபாவளி அன்னைக்கு எப்படி பலகாரங்கள் செய்யறது, மத்தாப்பு வெடிக்கிறது, புது துணி போடுறது, அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய சில ஆவல்கள், சில உரையாடல்கள், சில சண்டைகள், சில போட்டிகள், சில கலகலப்பு, இந்த மாதிரியான விஷயங்களை உட்படுத்தி இந்த சிறுகதை அமையப்பட்டிருக்கும். ஸோ இந்த சிறுகதை இன்னைக்கு நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நிகழ்ச்சியில உங்களுக்காக இனிமையான பாடல் அன்னியன் திரைப்படத்துல.

வணக்கம், நான் முனைவர் கே டி பார்த்திபன். மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் வனவியல் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். முதல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான அத்தனை பொருட்களுமே வனங்களில் இருந்தா கிடைச்சது. இப்ப என்னாச்சு, மக்கள் தொகை பெருக்கம், தொழிற்சாலைகள் அதிகமாயிருச்சு, வனங்களின் பரப்பளவு குறுங்கிருச்சு, நம்ம தேவைகளை எப்படி நிறைவேற்றுறது, இதற்கு என்ன மாற்று? வெரி சிம்பிள், வனங்களுக்கு வெளியே வனங்கள், வேளாண் காடுகள். வேளாண் காடுகள்னா என்ன சார்? இதுதான் அடுத்து உங்களுடைய கேள்வி. பதில் தெரியணும்னா டியூன் பண்ணுங்க ஆகாஷவாணி 103 FM. ஒவ்வொரு திங்கக்கிழமையுமே நைட்டு 7:30 மணிக்கு ஏறு ஒரு நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் கலைஞர்களில் வேளாண் காடுகளை பத்தின பல தகவல்களை நான் சொல்லிட்டே வரேன். ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல, இந்தியாவிலேயே இது முதல் முறையாக 100 எபிசோட் பண்ண போறோம். தகவல் களஞ்சியம் மட்டும் இல்ல, இட்ஸ் அ ட்ரெஷர் ஹவுஸ் மாதிரி இருக்கும். ஏறும் ஊர்ல வரதுனால விவசாயிகளுக்கு மட்டும் நினைச்சிட்டு இருப்பாங்க, அப்படி கிடையாது. இது அனைவருக்குமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி வந்து காலத்தின் கட்டாயம். வேளாண் காடுகள் பத்தி இவ்வளவு தகவல்கள் இந்த தகவல் களஞ்சியத்தை தவிர நீங்க வேற எங்க தேடினாலும் கிடைக்காது. அதனால இப்ப மிஸ் பண்ணிட்டு பின்னாடி வருத்தப்படாதீங்க. பிளீஸ் லிசன்.

0: ஊர்ல வரதுனால விவசாயிகளுக்கு மட்டும் நினைச்சிட்டு இருப்பாங்க, அப்படி கிடையாது. இது அனைவருக்குமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி வந்து காலத்தின் கட்டாயம். வேளாண் கார்டுகள் பத்தி இவ்வளவு தகவல்கள் இந்த தகவல் கலைஞ்சத்தை தவிர நீங்க வேற எங்க தேடினாலும் கிடைக்காது. அதனால இப்ப மிஸ் பண்ணிட்டு பின்னாடி வருத்தப்படாதீங்க. பிளீஸ் லிசன் FM 103.
1: நேரம் 11:55. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.
2: சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விளைக.
3: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சரண்ஸ் மருத்துவமனை.
4: பிபி சுகர் இருந்து கவனிக்காம விட்டா பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், கிட்னி பிரச்சனை அடுத்தடுத்து வருமாமே. பக்க விளைவு இல்லாத ஆரோக்கிய மருத்துவம் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை. 734-0707-734.
5: வணக்கம் நண்பர்களே, நான் சரண் பேசுறேன். நலமே விளைக. இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நிறைய பேருக்கு வந்து நம்முடைய வாழ்நிலையில கடைசி நேரத்தில் மட்டும்தான் அந்த தனிமையோ வயதான ஒரு சூழலோ நம்மளுக்கு when you become more old then you become more human அப்படின்னு ஒருத்தர் இப்போ கூட ஒரு கலைஞர் சொல்லியிருந்தார். நம்ம ரொம்ப பல வயதாகும் போது தான் நம்ம ஹியூமனிட்டி நிறைய விஷயங்கள் நமக்கு வெளிப்படுது. அன்பு எல்லாமே அது வரைக்கும் நம்ம வந்து பயங்கரமான ஒரு தற்பெருமை சொல்லுவாங்கல்ல, ரொம்ப இளம் பிளட்டு ரொம்ப நல்லா பயங்கரமா இது பண்றாங்கன்னு, அது மாதிரி யாரையும் மதிக்காம இருக்கிறது, நம்ம ரொம்ப ஒரு ப்ரௌடா ஃபீல் பண்றது, மற்றவர்களுடைய விஷயங்களை ரொம்ப அற்பமா பாக்குறது, இந்த மாதிரி பல இடங்கள்ல நமக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு வரும்பொழுதோ இல்ல நமக்கு ஒரு நல்ல சூழல் இருக்கும் பொழுதோ அப்ப நம்ம நினைச்சு பாக்குறோம். நம்மளோட குறைவா இருக்கக்கூடியவங்கள ஒரு பினான்சியலாகவோ இல்ல நம்மளுடைய சோசியல் ஸ்டேட்டஸ்லயோ அந்த மாதிரி ரொம்ப தாழ்வா நினைக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் வந்து நமக்கு அப்போ ஒரு பெரிய ஒரு விஷயமாக தெரியும். ஆனா நீங்க ஒரு சூழல், நம்ம ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆகிறோம், அந்த இடத்துல நமக்கு ஒரு ரத்தம் கொடுக்கறாருன்னா அதை எப்பவுமே யோசிக்கிறது இல்லை. அவர் எந்த மதம், எந்த ஜாதி, எதுவுமே யோசிக்கிறது இல்லை. அந்த நேரத்துல நம்மளோட உயிர் காப்பாற்றப்படணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்ப நமக்கு இது எல்லாமே ஒன்றுமில்லாம போயிருது. அதாவது ஒரு நிறைய வேத வசனங்கள்லயே இதுதான் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா அது ராமாயணம் ஆகட்டும், மகாபாரதம் ஆகட்டும், இல்ல பைபிள், குரான், எதுவாக இருந்தாலுமே அன்பை பேஸ் பண்ணி தான் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ நாம் வந்து என்னென்னா அதெல்லாம் விட்டுட்டு அந்த அன்பு எல்லாமே விட்டுட்டு நாம் ஒரு மிகப்பெரிய ஒரு நபர் அப்படிங்கிற ஒரு ஃபீல்லையே நம்ம வாழ்ந்துடணும். வென் யூ பிகம் வெரி ஓல்டு அப்போ என்ன ஆகுதுன்னா வயதானவர்களாகும் பொழுது நம்ம வந்து ரொம்ப அதை பற்றி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறோம். ஐயோ சீக்கிரமாக நம்மளோட காலகட்டம் முடிஞ்சிடும். சிலர்லாம் அதுலேயும் இருக்காங்க, கடைசி வரைக்குமே ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எப்பவுமே நம்ம மிகை நாடி மிக்க குழல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து கடைசி காலகட்டத்தில் நிறைய பேர் சொல்லுவாங்க குழந்தையாக மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் இல்லாமல் எப்பவுமே நம்ம வந்து தன்னிலை உணர்ந்து ஒரு சுய பரிசோதனை செய்யக்கூடிய நிறையா விஷயங்களை நம்ம செஞ்சு நாம் ஒரு தன்மையான ஒரு மனிதராக இருக்கும் பொழுது கண்டிப்பாக அது ஒரு மிகப்பெரிய ஒரு நேர்மறை சிந்தனையை உருவாக்கும். இதை நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நேர்மறை சிந்தனை அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா இந்த ஒரு விஷயம் வந்து பலதையும் கொண்டு வரும். நான் அடிக்கடி இந்த மருத்துவத்தில் கூட சொல்லுவேன் இல்லையா, இந்த நேர்மறை சிந்தனை ஒரு நம்முடைய பாசிட்டிவ் வைப் அப்படிங்கிறது நமக்குள்ள நிறைய நேர்மறையான செல்களை உருவாக்கும். ஸோ அது நல்லா ஒரு பாசிட்டிவ் வைப் வரும்போது நோய்களே குறையும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஸோ எல்லாத்துக்குமே பேசிக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் தான். நம்ம 10 வருஷம் கழிச்சு ஒரு 20 வருஷம் கழிச்சு என்ன மெச்சூரிட்டியா இருப்போமோ, எந்த அளவுக்கு மெச்சூர்டா இருப்போமோ அதை வந்து நல்லா உயரிய கோட்பாடுகளோட இப்பவே இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இந்த உலகத்துல நாம வந்ததுக்கான ஒரு அற்புதமான விஷயம். இதை நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா வந்து நம்ம நிறைய நட்புகளை வைத்துக் கொள்ளலாம், நிறைய உறவுகளை கடைசி வரைக்கும் பேணி காக்கலாம். நமக்கு இருக்கக்கூடிய கர்வமோ ஆணவமோ மற்றவர்களை மதிக்காத குணமோ புறங்கூறும் தன்மையோ இது எதுவுமே வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக உணவக்கூடிய விஷயங்களே கிடையாது. ரொம்ப கூலாக டெம்பர் நல்ல ஜாலியாக ஒரு பர்சன். இப்போ நம்ம எத்தனையோ உலகத்துலேயே இந்த நாடு தான் மிகப்பெரிய நாடு அப்படின்னு சொன்ன இடம் கூட ஒரு ஏதாவது ஒரு போருக்கு வந்துச்சுன்னா ஒன்றும் இல்லாமல் போயிடுது. இப்போ கூட நமக்கு ஒரு பேண்டமிக் வந்துச்சு, அதில் நம்ம எத்தனையோ பேரை நம்ம இழந்துட்டோம். மனித குலம் அப்படிங்கிறதே ஒன்றும் இல்லை, மனித மாண்புங்கிறதே இல்லாத அளவுக்கெல்லாம் நம்ம கண்கூடா நிறைய விஷயங்கள் நடந்தது. இதெல்லாம் தெரிஞ்சிட்டும் நம்ம வந்து நம்முடைய மென்டாலிட்டி நம்ம மாற்றிக்கலன்னா கண்டிப்பாக நம்ம தான் லூசர்ஸ், நம்ம தான் இழப்புகளை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருக்குமே தவிர நிறைய ஒரு விஷயங்களை ஒரு நல்ல மெச்சூர்டாக நம்ம ஒரு விஷயத்தை அணுகும் பொழுது அதற்கான வாய்ப்புகள், அதற்கான விஷயங்கள் நிறைய நல்லதாக நடக்கும். ஸோ எப்பவுமே வந்து பி பாசிட்டிவ். ஸோ நம்ம 20 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு நம்ம எப்படி இருப்போமோ அப்படி இப்போ ஒரு நல்ல வெல்மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணோம்னா அதற்கான நிறையா ஒரு நேர்மறை சிந்தனைகள் நல்ல விஷயங்கள் நம்மளை சுற்றி உருவாகும் அப்படிங்கிறதுல சிறிதளவும் ஐயமே இல்லை. நாளை மீண்டும் சந்திப்போமா
3: நேயர்கள். இதுவரை கேட்டது
2: சரண்ஸ்.

0: மருத்துவமனையின் நலமை விளைக.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சரண்ஸ் மருத்துவமனை.
2: பிபி சுகர் இருந்து கவனிக்காம விட்டா பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், கிட்னி பிரச்சனை அடுத்தடுத்து வருமாமே. பக்க விளைவு இல்லாத ஆரோக்கிய மருத்துவம் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை. 734-0707-734.
3: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

0: அறிவதனை கருவினிலே இணைத்து தவமாற்ற ஐம்புலன்கள் அமைதி பெறும் அருகுணமும் சீராம் என்கிற அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷியின் கூற்றுக்கேற்ப நம்மிடையே உள்ள 6 தீய குணங்களையும் தியானம் செய்வதன் மூலம் சீரமைப்போம், மன அமைதி பெறுவோம்.
1: மேலும் தகவலுக்கு 9443254038.
2: வசந்த இல்லம் ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு வசந்த இல்லம். இன்னைக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில நாம கேட்க போறோம்
3: அர்த்தமுள்ள அரட்டை.
2: அடாடாடாடா, இதால ஒரு பிரயோஜனம் கிடையாது. சே, இத அப்படியே தூக்கி போட்டு இத மண்டையில ஓங்கி ஒரு அடி அடிக்கணும் போல் இருக்கு.
4: ஹலோ ஹலோ ஹலோ, இரு இரு, யாருக்கு இத்தனை செம அர்ச்சனையை கொடுத்துட்டு இருக்க? ஓங்கி ஒரு போடு போடணுங்கிற யாருக்கு அது?
2: அந்த பிளாஸ்க்கு தான் பாருங்க, இது புதுசா வாங்கினது.
4: ஓ, பிளாஸ்க்குக்கா? ஆமா, அது என்ன ஒண்ணு பண்ணிச்சு?
2: அது ஒண்ணுமே பண்ணல மாட்டேங்குது. அதனாலதான் பிளாஸ்க்னா என்ன, எதை ஊத்துனாலும் அது அதே டெம்பரேச்சர்ல மெயின்டைன் ஆகணும். அதுதானே பிளாஸ்க்கு? இதோட இது மூணாவது பிளாஸ்க்கு வாங்கியாச்சு. இது ஒண்ணு, இந்த ஹாட் பேக் ஒண்ணு. சூடா வைக்கும் சூடா வைக்கும், அது எங்க சூடா வைக்குது? ஃப்ரிட்ஜ்ல வச்சதை விட இது ஜில்லுன்னு ஆயிடுது.
4: அதான் சொல்றியா? கரெக்ட் தான். ஆமா, தெர்மாஸ் பிளாஸ்க்குன்னு அதுக்கு பேரு. அப்படின்னா என்ன, சூடா வச்சுக்கணும், அதுதான் அதுக்கு அர்த்தம். ஒரு காலத்துல பாட்டி காலத்துலாம் சொல்லுவாங்க, உங்க பாட்டியும் சொல்லிருப்பாங்க, நாங்களாம் அந்த காலத்துல பிளாஸ்க்ல இன்னைக்கு காஃபி ஊத்தினா நாளைக்கு காலையில வரைக்கும் சூடா இருந்தது அப்படிம்பாங்க.
2: ஆமா, வந்து ட்ரெயின்ல போகும்போதெல்லாம் தண்ணிக்கு வந்து ஒரு கூஜா எடுத்துக்குவாங்களா?
4: ஆமா,
2: இதுக்கு வந்து ஒரு பிளாஸ்கா.
4: அவ்வளவு ஹெவியா வெயிட்டா இருக்கும்,
2: அது வந்து ரொம்ப ஜாகிரதையா ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா உள்ள இருக்கிற அது வந்து உடஞ்சு போயிடும்.
4: அது கீழே ஒரு நெயில் மாதிரி ஒண்ணு இருக்கும் பாத்தியா, அதுதான் சூடா வெச்சுக்கும். இப்ப இருக்கிற பிளாஸ்க்கு பிளிம்சியா வந்துச்சு, ஆனா சூடு தாங்கறது இல்லதான். சரி, நீ அதுக்கு ஒண்ணு ஒரு போடு போடணும் பாரு, எனக்கே கோவம் தான் வருது. நல்லா போடு.
2: இது என்ன பண்றதே தெரியல, நீங்க சொன்னாமே தூக்கிதான் போடணும் போல் இருக்கு. ஆனா தூக்கி போட்டா காசு வராதே?
4: ஒண்ணும் வராது, அதால ஒரு பிரயோஜனம் இல்ல. எல்லாமே இப்ப யூஸ் அண்ட் த்ரோ காலம் ஆயிடுச்சு. ஆனா பாரு, அந்த காலத்திலேயே தெர்மாஸ் பிளாஸ்க் இல்லாத ஒரு தெர்மாஸ் பிளாஸ்க் வச்சிருக்காங்க.
2: அப்படியா? நானும் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன் தெரியுமா, இவங்க தெர்மாஸ் பிளாஸ்க்னு ஒண்ணு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி எல்லாத்தையும் சூடா வச்சிருப்பாங்க?
4: அவங்களுக்கு தேவைப்படல நம்ம ஊர்ல. ஏன்னா காலையில நம்ம ஊர்ல எல்லாம் என்ன சாப்பிட்டு போவாங்க, பழைய கஞ்சி பழைய சாதம் அதுதான் சாப்பிட்டு போவாங்க, சில்லுன்னு சாப்பிட்டு போவாங்க. அத நாங்க சாதத்தை புழிஞ்சு வச்சு மோரோ ஏதோ ஊர்காவோ வச்சு சாப்பிட்டு போவோம், வெங்காயம் கடிச்சு சாப்பிட்டு போவோம், ரொம்ப சிம்பிளா சொல்லுவாங்க.
2: ஆமா, அந்த பழைய சாதத்தையே இந்த பானையில தான் போட்டு வைப்பாங்க.
4: ஜில்லுன்னு இருக்கும், மெயின்டைன் ஆகும். அதான் நீ சொல்றது ரைட்டு.
2: ஏன்னா நம்ம ஊரே வந்து பிளாஸ்க் மாதிரி ரொம்ப சூடா இருக்கு, அதனால நம்ம ஜில்லுன்னு சாப்பிடுறோம்.
4: ஆனா அது ஒரு டெக்னிக் இருந்திருக்கு, ஆனா நம்ம ஊர்ல இல்ல, ஆனா இந்தியால தான்.
2: அப்படியா? எங்க?
4: கோவால.
2: என்ன புரியலையே எனக்கு. இல்ல, கோவால பழைய சாதம் சாப்பிடுவாங்க,
4: அடி வாங்குவாங்க. ரைஸ் கன்சூமிங் ஸ்டேட் என்னெல்லாம் இருக்கு, பழைய சோறு சாப்பிடற கல்ச்சர் இருக்கு. நான் சொல்றது அது கிடையாது.
2: அப்புறம்
4: சூடா சாப்பிடுறது.
2: பழைய சோத்து எதுக்கு சூடா சாப்பிடணும்?
4: நீ நல்லா அடி வாங்க போறீங்க.
2: சரி சொல்லுங்க.
4: இங்க பாரு, அது ஹேண்ட்பேக் மாதிரி மாட்டிட்டு போறாங்க. இது ஒரு பிளாஸ்க்.
2: என்ன, பழைய சாதம் வச்சுக்கிறதுக்கு ஒரு பிளாஸ்கா?
4: பழைய சாதம்னே சொல்லாத.
2: அப்புறம்
4: இது ஒரு பிளாஸ்க்னு சொல்லிட்டேன், உள்ளுக்குள்ள சூடான சோறு தான் இருக்கும்.
2: ஓ, அப்ப சுடு சோறு வச்சுட்டு போறதுக்கு ஒரு பிளாஸ்க்.
4: கிட்டத்தட்ட ஹாட் பேக் மாதிரின்னு வச்சுக்கலாம்.
2: அதாவது உள்ள இருக்கிற சூடு வெளியில வராத மாதிரி இன்சுலேட் பண்ணப்பட்டது.
4: ஆமா, எப்படி இருக்கும் நான் உனக்கு காட்டுறேன், போட்டோ மட்டும் காட்டுறேன் பாரு. இது ஹேண்ட்பேக் மாதிரி இருக்கா?
2: இது ஹேண்ட்பேகா? இது பானை. இது
4: பானை மேல ஒரு கயிறு இருக்கு பாரு, அப்ப மாட்டிட்டு போனா அது ஹேண்ட்பேக் தானே?
2: சரி, பானை பேக்னு கூட வச்சுக்கலாம்.
4: சரி,
2: ஆனா பானையில வந்து சுடுற சாதத்தை போட்டா அது ஜில்லுன்னு தானே ஆகும்?
4: ஆகாது, அதுதான் ஆகாது.
2: எப்படி?
4: ஏன்னா இந்த பானை இன்சுலேட் செய்யப்பட்டது. எதுவால் நான் சொல்றேன், வெறும் பானை இல்ல. ஏ, நீ களிமண் பானை நினைச்சிட்டு இருக்கியா? பின்னாடி என்ன இருக்கு, எப்படி இருக்கு?

0: அதாவது ஷேப் வந்து பானையாட்டு இருக்கு, ஆனா மேல வேற ஏதோ கலர்ல இருக்கே.
1: வெளியில என்ன பூச்சி பூசி இருக்காங்கன்னா, அதுக்கு மேல வந்து மண்ணையும் சாணத்தையும் நல்ல பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி பூச்சி மாதிரி செஞ்சு வெயில்ல காய வச்சு ரெடி பண்றாங்களா. அது வந்து பானை வந்து மண்ணு பியூர் மண்ணுல பண்ணது, அது நம்ம குடி தண்ணீர்லாம் ஊத்தி வச்சா எப்படி இருக்கும், ஜில்லுன்னு ஆயிடும். இது போடுறதுனால இது இன்சுலேஷனா ஆட் பண்ணுதான். என்ன டெம்பரேச்சர்ல உள்ள வைக்கிறோமோ சாப்பாடோ கஞ்சியோ அதே மாதிரி மெயின்டைன் பண்ணுவோம்.
0: அப்படிங்கிறீங்களா?
1: ஆமா,
0: அதாவது சாதாரண பானை தண்ணி வைக்கிற பானையில மேல வந்து சாணத்தையும் மண்ணையும் குழச்சு பூசி அத ஒரு பிரிப்பேர் பண்ணினா அது வந்து ஹாட் பேக் மாதிரி ஆயிடுது.
1: அதேதான்
0: இந்த மாதிரி ஒரு பானை வந்து கோவால இருக்கிறவங்க பண்ணிருக்காங்களா அப்படின்னா?
1: ஆமா, கோவா தான் இது.
0: கோவான்னா பீச் இருக்கும், வெள்ளக்காரங்க எல்லாம் இருப்பாங்க, நிறைய பார்ட்டி நடக்கும், ஒரே கொண்டாட்டம். இதான் கேள்விப்பட்டிருக்கோம்.
1: இது வந்து நீ சொல்றது சிட்டி கோவாலன்னு வச்சுக்கலாம், இது வந்து கிராமத்துல இருக்கும்.
0: அப்படியா? கோவா சுத்தி கிராமங்கள்
1: நிறைய இருக்கும், நிறைய கிராமங்கள் நல்ல பச்சை பசேல்னு இருக்குமா.
0: கோவான்னா கடல் தானேக்கா இருக்கும், அங்க எப்படி வந்து கிராமம் அரிசி விளையுது?
1: நாகப்பட்டினத்துல கடல் இருக்கு.
0: ஆமா,
1: அங்க என்ன ரைஸ் பவுல் எந்த இடம்? அங்கதானே.
0: ஓ சரி,
1: கடல் இருக்குதானே அங்க கோவால. ரைஸ் கல்டிவேஷன் இருக்கு, தேங்காய் முக்கியமா, தென்னமரம் ஜாஸ்தி, வயலும் கடலும் சார்ந்த இடம் அது. அப்படிதான் நம்ம சொல்லணும். ஆனா வந்து விவசாயத்தை நம்பிதான் பெருவாரியான மக்கள் இருந்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, விவசாய வேலைக்கு காலையில எழுந்து போகும்போது ரொம்ப எளியா போயிடுவாங்க இல்லையா, அப்ப இந்த பானைக்குள்ள சூடான கஞ்சியோ இல்ல சாப்பாடையோ உள்ள வச்சு எடுத்துட்டு போயிடுவாங்களாம். ரொம்ப நேரம் ஒர்க் பண்ற வரைக்கும் அவங்களுக்கு அந்த சூடு தாங்கும். காலையில வச்ச பண்டம் சாப்பாட்டு பொருள் அப்படியே சூடா இருக்குமா, ஓரளவுக்கு பைப்பிங் ஹாட்டா இருக்காது, ஓரளவுக்கு அப்படியே டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணும், அட்லீஸ்ட் கெட்டு போகாம பாதுகாக்கும் இல்லையா. சூடா இருந்தா நம்ம அதுல இப்ப சாம்பார் எல்லாம் செய்யறோம்னா காலையில வெளியே வச்சிருந்தோம்னா இந்த வெயிலுக்கு கெட்டே போயிடுது.
0: ஆமா,
1: இது கலாச்சார நீட்டிப்பு தான். இது பானை எல்லா கலாச்சாரத்திலயும் உண்டு.
0: ஆமா,
1: ஆதி காலத்துல இருந்து அவங்க இந்த மாதிரி செஞ்சுதான் பானையை யூஸ் பண்ணிருக்காங்க சாப்பாடு வைக்கிறதுக்கு. பானைய கையில தூக்கிட்டு போறது ரொம்ப கஷ்டம் இல்லையா, பார் அதுக்கு வந்து ஒரு கயிறு. பானையை பண்ணும் போதே அந்த கயிறும் சேர்த்து ஒட்டிடுறாங்க. சோ அதனால இப்படி ஜென்டலா இப்படி கேரி பர் ஹேண்ட்பேக் மாதிரி எடுத்துட்டு போயிடுறாங்க. எல்லார் கையிலயும் ஒரு பானை இருக்கிறத நீ பாக்கலாம். நம்ம ஊர்ல தூக்குச்சட்டி மாதிரி இல்ல, கொஞ்சம் பெரிய பானை. சாப்பாடு வைக்கணும்னு கொஞ்சம் பெரிய பானையா இருக்கணும் இல்ல, அந்த மாதிரி. அது பேரு பாட்கா அப்படின்னு சொல்றாங்க, PODGOH பாட்கா அப்படின்னு சொல்றாங்க அது. இப்ப வந்து கோவால வந்து இந்த மாதிரி பாட்ரி இருக்கு இல்லையா, மண் கலையங்கள் செய்யறது வந்து ரொம்ப ஃபேமஸா. மட்பாண்டங்கள் யூஸ் பண்றது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்னா இருக்கும். நம்ம சொல்ற அதே விஷயம் தான் சொல்றாங்க, பொருள் எல்லாம் சீக்கிரம் கெட்டு போகாது, அதனால நம்ம இதை யூஸ் பண்றோம். எளிமையானது, ஒன்னு உடஞ்சிச்சுன்னா இன்னொன்னு வாங்கிக்கலாம், இதுதான் அவங்க சொல்றது. இன்னொன்னு என்ன தெரியுமா, அவங்க சந்தையிலும் இதெல்லாம் தான் விக்கிறாங்க.
0: ஓஹோ, இப்பவும் விக்கிறாங்களா?
1: இப்பவும் விக்கிறாங்க. நம்ம ஒரு சைட் ஆஃப் கோவாவை பார்த்துட்டு இப்படி நினைச்சுக்கிறோம்.
0: ஆமா,
1: அந்த மாதிரி இதை கஞ்சி கலையத்த வஞ்சி சோமக்கையிலே நம்ம பாடிட்டு நம்மள ஒரு தூக்கு சட்டியில அந்த இதை எடுத்துட்டு போலாமா?
0: சூப்பரா இருக்கு. ஆனா எனக்கு என்ன டவுட்னா, மேல சாணியம் பூசி இருக்குங்கிறீங்க, உள்ள சாப்பாடு வச்சோம்னா அந்த சாணியோட ஸ்மெல்லு டேஸ்ட் எல்லாம் அதுக்குள்ள இறங்கிடாதா?
1: நீ நல்லா அடி வாங்க போற, நான் சொல்லும் போது ஒழுங்கா கேட்டுக்கிறது கிடையாது.
0: என்ன,
1: அப்புறம் இதே டவுட் கேக்குறது.
0: சரி, அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு விளக்கம் சொல்லுங்க இதுக்கு.
1: பானைக்கு வெளியதானே சாணத்தையும் மண்ணையும் போட்டு கலந்து மிக்ஸ் பண்ணி போடுவாங்க, உள்ளுக்குள்ள சாப்பாடை தானே வைப்பாங்க, உள்ளே கொண்டு போய் சாணத்தை போடுவாங்க, உன்னை என்ன பண்றதா தேவலாம்.
0: நீங்க சொல்றதை கேக்கும் போது நீங்க சொல்றது கரெக்ட்னு தான் தோணுது. நம்ம கூட இதை ட்ரை பண்ணி பாக்கலாமா, பானை மேல சாணத்தை பூசி?
1: வேண்டாத வேலை, அந்த பிளாஸ்க குடு, எங்க வாங்கின வா, அங்க போய் குடுத்துட்டு வேற நல்ல பொருளை வாங்கிட்டு வரோம் மாத்திட்டு.
0: அதை விட ஒரு ஐடியா நான் சொல்றேன், இந்த பிளாஸ்க எடுத்துட்டு நம்ம கோவா போயிடுவோம். நம்ம ரெண்டு பேரும் கோவாக்கு போய் இந்த பிளாஸ்க குடுத்துட்டு அந்த பாட்காவா வாங்கிட்டு வந்துருவோம். ஆமாக்கா, இப்படித்தான் நம்ம தமிழர்கள் வந்து எல்லா இடத்துக்கும் போகணும், போய் நம்மளோட முத்திரைய நாம தமிழர்கள் அப்படிங்கறத பதிக்கணும்.
1: தமிழர்கள் இப்படி எதுக்கு முதிரையை பதிக்கணும், அவங்களுக்கு எவ்வளவோ இருக்கு பதிக்கிறதுக்கு.
0: என்ன,
1: எப்படி போய் ஃபீஃபா வேர்ல்ட் கப் நடக்குது பத்தியா?
0: எது, இந்த ஃபுட்பால் சொல்றீங்களா?
1: ஆமா, அதுல வந்து சாமுவேல் முட்டுசாமி பத்தி கேள்விப்பட்டியா?
0: முட்டுசாமியா? முட்டுசாமின்னு சொல்றீங்க, முத்துசாமின்னு சொல்லுங்க.
1: இல்ல, அவர் வச்சிட்டு இருக்காரு, அவர் முத்துசாமி தான், அவர் ஃபாரின்ல இருக்காருல்ல, அவர் முட்டுசாமி, அவங்க அப்படிதான் கூப்பிடுறாங்க.
0: அப்படியா, நம்ம தமிழ்நாட்டுல ஒருத்தர் போய் உலக கோப்பை கால்பந்து போட்டியில விளையாடுறாரா?
1: இல்ல இல்ல, அதுக்கெல்லாம் பல நாள் ஆகும், வரணும்னு தான் நமக்கு ஆசை. இவர் வந்து அப்பா தமிழ்காரர், அதனாலதான் முத்துசாமின்னு வச்சிருக்காரு, சாமுவேல் முத்துசாமின்னு. அம்மா வந்து காங்கோவை சேர்ந்தவங்க. இவரும் எல்லா நாடுகளுக்கும் விளையாடி இருக்காரு, நிறைய வெற்றிக்கு காரணமா இருந்தவர். பிரான்ஸ்க்காக இதுக்கு முன்னாடி விளையாடி இருக்காரு, ஆனா வேர்ல்ட் கப்னு வந்த உடனே நான் வந்து காங்கோவுக்காக தான் விளையாடுவேன், தாய்நாட்டுக்காக தான் விளையாடுவேன்னு விளையாடுறாரு. இவருடைய அப்பா வந்து சவுத் இந்தியா தமிழ்கார்.
0: ஓ, அப்ப அவங்க எல்லாம் ரொம்ப வருஷம் முன்னாடியே ஆப்பிரிக்கா போயிட்டாங்க,
1: போனவங்க. அடுத்தது இன்னொருத்தர் இருக்காரு, நிஷாந்த் வேலுப்பிள்ளை, அவர் ஆஸ்திரேலியாக்காக விளையாடுறாரு. ஆஸ்திரேலியாலே பிறந்த

0: அப்பா வந்து இலங்கை தமிழர், அம்மா வந்து ஆங்கிலோ இந்தியன்.
1: ஆ
0: இந்தியன் ஹெரிட்டேஜ் இருக்கு இல்லையா அவங்களோட ரத்தத்துல, அதாவது மலேசியாவை சேர்ந்த இலங்கை தமிழரா. அந்த நிஷான் வேலுப்பிள்ளை அவர் வந்து ஆஸ்திரேலியாக்காக இப்ப இந்த ஃபிஃபா வேர்ல்ட் கப் விளையாடுறாரு.
1: ஓ, அப்ப வந்து இந்த ஃபிஃபா உலக கோப்பை கால்பந்து போட்டியில ரெண்டு தமிழர்கள் விளையாடிட்டு இருக்காங்க.
0: ஆமா,
1: அப்ப தமிழர்கள் எல்லா இடத்துலயும் நம்ம போய் முதிரிய பதிக்கிறோம். அதனால நம்ம வந்து கோவாக்கெல்லாம் போகவே வேண்டாம்,
0: அப்பாடி பொழைச்ச.
1: இங்கே பக்கத்துல பானக்கடை இருக்குல்ல,
0: அதுக்கு என்ன போ,
1: அங்க போய் ஒரு சின்னதா ஒரு பானை வாங்கிட்டு வழியிலேயே வந்து சாணமும் கிடைக்கும், அதையும் வாங்கிட்டு வந்து நம்மளே ஒரு ஒரு ஹாட் பேக்க செஞ்சு பார்க்க போறோம்.
0: என்ன எதுக்கு இதுல கூட்டு சேர்ந்துக்கிறேன், ஐயோ இந்த வேலைக்கெல்லாம் நான் வரமாட்டேன்ப்பா, நான் கதை மட்டும்தான் சொல்லுவேன், என்னாலலாம் அதெல்லாம் பண்ணி பார்க்கலாம் முடியாது. நல்ல வேலையை நீயே செய், உன் பிளாஸ்க் வேண்டாம்னு உடைக்க ரெடியா இருந்த அதுதானே,
1: அரட்டையில் பங்கு பெற்றார்கள் தேவகி மற்றும் சௌமியா.
2: அர்த்தமுள்ள அரட்டை.
3: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விளைக
1: வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கவிருப்பது
4: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
0: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. இந்த செக்மெண்ட்டுக்கு உங்களை வரவேற்கிறேன். வணக்கங்களுடன் சௌமியா. இன்னைக்கு என்ன ரெண்டு சூப்பர் பாட்டு கேட்க போறோம். இந்த படத்துல 5 பாட்டு. இது வந்து 1986 வந்த படம். பொங்கல் அந்த டைம்ல ரிலீஸ் ஆன படம். படம் ஓகேவா ஓடின படம். அந்த ப்ரொடியூசர் பேரு கல்யாணராமன், படத்தோட டைரக்டர் பேரு சிவி ராஜேந்திரன், படத்தோட மியூசிக் டைரக்டர் பேரு கே ரவி. இப்படி நான் சொன்னேன்னா உங்களுக்கு யாருன்னே தெரியாது. இப்படியெல்லாம் நம்ம கிட்ட மியூசிக் டைரக்டர்ஸ் அந்த காலத்துல இருந்திருக்காங்க, அவங்களும் நல்ல பாட்டெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு கேக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த படம் பேரு ராஜா நீ வாழ்க. இந்த பாடல்களோட இசையமைப்பாளர் கே ரவி. கே ரவின்னா நமக்கு தெரியாது, ஆனா அந்த கே ரவி யாரு அப்படின்னா, அவர் வந்து ஒரு குடத்தில் இட்ட விளக்கு மாதிரி தான். வெரி டேலண்டட் பர்சன், ஒரு கவிஞர், இசையமைப்பாளர், வழக்கறிஞர், இப்படி பல முகம் கொண்டவர், மல்டி ஃபெசட்டட் பர்சனாலிட்டி, கிட்டத்தட்ட டி ராஜேந்தர் மாதிரி. நம்ம சினிமால இவ்வளவு டேலண்டட் பீப்புள் இருந்திருக்காங்க, ஏன் அதுக்கப்புறம் அவங்க பாட்டு பண்ணவே இல்லை அப்படின்னு நமக்கு தோணும். இவரே எழுதக்கூடியவர்கள்னால இவரே இந்த பாடலை எழுதி எஸ்பிபி சார் பாடி தனி பாடலாம் வெளியிட்டு இருக்காரு. அதாவது இசை கவி ரமணன்னு சொல்வோம் இல்லையா, இப்ப அவர் ரொம்ப பாப்புலர். பாரதியாருடைய கவிதைகளை வந்து அரங்கேற்றம் பண்றதா இருக்கா, அவரை பத்தி பேசுறதுல இருக்கட்டும், கண்ணதாசனை பத்தி பேசுறதுல இருக்கட்டும், அவ்வளவு இப்ப பிரபலமா இருக்காரு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவரும் இவரும் சேர்ந்துதான் இந்த படத்துக்கு லிரிக்ஸே எழுதி இருக்காங்க. அடாடா அப்படின்னு நமக்கு தோணும். இவரை வந்து வானவில் ரவி அப்படின்னு சொல்லுவாங்க, வானவில் பண்பாட்டு மையம் கல்ச்சுரல் சென்டர் அதை வச்சிருக்காரு. அதுல வந்து அவர் எழுதாத சப்ஜெக்ட் இல்ல, கவிதைகளா இருக்கட்டும் கட்டுரைகளா இருக்கட்டும் அப்பவே மாணவ பருவத்திலே நிறைய எழுதியிருக்காரு. ஆனா என்னவோ திரைத்துறைக்கு அவர் வராம அப்புறம் அவர் வழக்கறிஞர் தொழில பார்க்க போயிட்டாரு. அவர் செய்த சாதனைகள்லாம் இப்பதான் நமக்கு தெரிய வருது. இந்த படத்துல வந்து பிரபு அம்பிகா நடிச்சிருக்காங்க. சரி, இதுல இப்ப வான் வெளியில் ஒரு பாட்டு, எஸ்பிபி சார் அண்ட் எஸ் ஜானகி அம்மா, பியூட்டிஃபுல் மெலடி, அதை தான் இப்ப கேட்க போறோம். 1986 ரிலீஸ் ஆன ராஜா நீ வாழ்க படத்துல இருந்து கே ரவி இசையமைப்பில் வந்த பாடல் இது.

0: அதான் வீணை மீட்டுற மாதிரியே ஜானகியம்மா பாடியிருப்பாங்கல்ல, அந்த பாட்டு தமிழ்ல என்ன? அதே தானே தமிழ்ல அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனா எல்லாரும் செம்மையா ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. ஒத்தர் ரெண்டு பேர் தான் ரொம்ப லேட்டா சொன்னீங்க, அதெல்லாம் நான் கணக்குல எடுத்துக்கப்பட மாட்டா. ஏன்னா உங்களுக்கு சனிக்கிழமை ஃபுல்லா டைம் இருக்கு, சண்டே டைம் இருக்கு, நீங்க மண்டே நைட் வரைக்கும் கொடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஆனா அநியாயம் இன்னைக்கெல்லாம் நீங்க கொடுக்குறீங்க, நேத்தெல்லாம் கொடுத்துருக்கீங்க, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஓகே, இந்த தடவை நான் பேர் படிச்சிடறேன், ஆனா நெக்ஸ்ட் டைம்லாம் கரெக்டா சொல்லிடணும். சரி, இது தமிழ்ல என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். என்ன விடை? இதுதான் விடை.
1: ஒன்னா ரெண்டா தாமரை பூ நம் வீட்டினில் பூத்தது ஏராளம்.
0: ஒன்னா ரெண்டா தாமரை பூ, ஆ பியூட்டிஃபுல் சாங் இல்லையா? மலையாள படம் வந்து ஆலோலம், அந்த படத்துல வந்தது தான் வீணை வீணை அந்த சாங். தமிழ்ல வந்து தழுவாத கைகள் எத்தனை வருஷத்துக்கு அப்புறம், மலையாளம் வந்தது வந்து 1982, அதுக்கப்புறம் 4-5 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த படம் 1986. ஆனா அந்த பாட்டு ஏற்கனவே ஹிட் ஆயிடுச்சுனால இது பெருசா ஹிட் ஆல, ஆனா நம்ம மனசுல இருக்கு பாத்தீங்களா, சூப்பர் பாட்டுல இது டூயட், எக்ஸலன்ட் சாங். சரி ஓகே, இதுதான் விடை. ஆனா அந்த விடைய டக்கு டக்கு டக்குன்னு எல்லாரும் ஆன்சர் பண்ணிட்டீங்க. பாட்டு போட்டு அடுத்த செகண்ட் 12:24

செல்வபுரம் சையத் ரசூல் பண்ணிட்டாரு. ஃபாலோட் பை ஆர் எஸ் புரம் ஹரிஹரன், டெய்லர் முருகன், நவநீதன் சென்னிமலை, பாபு மாதான் அவங்க எல்லாம் 12-26 அனுப்பிட்டாங்க. அடாடாடா சூப்பர். செல்வபுரம் சையத் ரசூல் தான் ஃபர்ஸ்ட் அனுப்பினார். அவருக்கு இந்தாங்க பிடிங்க பலத்த கைத்தட்டல். உங்களுக்கும் உண்டு, இருங்க இருங்க வரிசையா படிக்கிறேன். குமார் சங்கமேஸ்வரன், நடராஜ், சாந்தி, பொன்னே கவுண்டனூர், அப்புறம் வந்து டாடா பேட்ல இருந்து வி விஸ்வநாதன், அப்புறம் கோணமலை ஆனந்தன், ஆர் கே சண்முகானந்தம் கஞ்சம்பட்டியில இருந்து, சரவணன் அப்படின்னு ஒருத்தர் அனுப்பியிருந்தாரு, அப்புறம் உமா கணேஷ் சிறுமுகையிலிருந்து, அட்டப்பாடி செல்வ சுப்பிரமணியன், அப்புறம் பூபதி ராஜேந்திரன் மூக்கனூர்ல இருந்து, ராஜாமணி, இந்திரபிரியா, கல்யா, அலாங்கொம்பு தண்ணீர் தடம், விஜயகுமார், உமாமகேஸ்வரி, குகன் சிந்து கோத்தகிரியிலேருந்து, கண்ணையன் ராமசாமி கஞ்சம்பட்டி, தென் பொன்முடி நாகமணி, சண்முக சுந்தரம் ரமண முதலி புதூர்லேருந்து, அப்புறம் மணவை சந்திரசேகர், ராயம்பாளையம் பாலசுப்ரமணியம், அப்புறம் கனியாம்பூண்டி கனகரத்னம், ஆழியார் சுப்பிரமணியம், சிறுமுகை சோமு கலைவாணி, காலேஜ் பிரணயா குகன், போன வாரம் ஜிஎன் மில்ஸ் சேவியர் பால் கரெக்டா அனுப்புனீங்க நான் சொன்னேன், திருஷ்டி பட்டுருச்சு போல இருக்கு. போன வாரம் டக்கு டக்குன்னு ரெண்டு பாட்டுக்கு அனுப்பி நல்ல பலத்த கைத்தட்டெல்லாம் வாங்கினீங்களே, இந்த தடவை என்ன பண்ணிட்டீங்க? ராதா ராதா மீண்டும் கோகிலாலே அந்த பாட்டான்னு கேட்டிருக்கீங்களே, இதே விட இன்னொருத்தங்களும் சொல்லியிருக்காங்க. அவர் ஓன் அனௌன்சர் சாரதா ராமநாதன், அவங்க கூட மீண்டும் கோகிலா ராதா ராதாவான்னு கேட்டிருக்காங்க. ஓகே, கவிதா இளங்கோவன், இவங்களும் வீணைக்கு வீணைன்னு அனுப்பிட்டு அப்புறம் சரியா அனுப்பிட்டாங்க. ராஜேஸ்வரி சங்கரலிங்கம் தாராபுரம்ல இருந்து கரெக்டான விடை அனுப்பியிருக்காங்க. கருமஞ்சிறை ரேவதி பாலகிருஷ்ணன், அவினாசி பிரபுதேவி, ஸ்ரீசாய், அப்புறம் சத்தியமங்கலம் கேன்பாளையம் பேச்சு முத்து, திருப்பூர் வெள்ளியங்காடு கீர்த்தி மகேஸ்வரி ஹரிஷ், கோவை தெலுங்கு வீதி பாதுஷா, தனபால் சசிகலா, கோகுல் நகர் சாமி கவுண்டன் பாளையம், வடவள்ளி கிரிஜா, ஹரிஹரன் பெங்களூரு, அவர் என்ன தெரியுமா போட்டிருக்காரு, ஒரு பியூட்டிஃபுல் சாங் போட்டிருக்காரு, ஊஞ்சலாடும் உறவுகள்ல வீணை எனது குழந்தை அந்த பாட்டை போட்டிருக்காரு. ஓகே, அந்த படமுமே மலையாள படம் தான் ஒரிஜினல். அப்புறம் வி இளங்கோ, சாந்தி இளங்கோ அண்ட் குடும்பத்தினர், அப்புறம் கோபி தெலுங்கு பாளையம், பாலு ரேவதி குடும்பமா அனுப்பியிருக்கீங்க, அப்புறம் கீதா மொடப்புள்ளூர்ல இருந்து ஆஹா பிள்ளை நிலாவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாரதி மகாலிங்கம் கள்ளி வலசு, பா பரணிதரன் குடும்பத்தினர், பீடம்பள்ளி வாசுதேவன், ஆச்சிப்பட்டி துரை மணிகண்டன், ஒன்னா ரெண்டா என்ன சொல்ல என் நெஞ்சிலே ஆசைகள் 1000 வேற ஏதோ பாட்டை போட்டிருக்காரு, ஆனா அந்த பாட்டு இல்ல, இருந்தாலும் உங்க பேரை நான் படிச்சுட்டேன். எஸ் எம் அப்துல் கஃபூர் செல்வபுரம்ல இருந்து, அவரும் கரெக்டா போட்டிருக்காங்க. அப்துல் கஃபூர் நீங்க எப்படிதான் போட்டிருந்தீங்க, கபூர் அப்படின்னு போட்டிருந்தீங்க, கபூர்னா அது நார்த் இந்தியன் நேம் மாதிரி இருக்கும், நானே பாருங்க உங்களை கரெக்ட் பண்ணி கபூர் அப்படின்னு படிச்சிருக்கேன், அதுதானே உங்க பேரு, கரெக்டா எழுதணும் ஓகேவா. சேரன்மாநகர் ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, அப்புறம் கும்பகோணம் மனோகரன், தேவனூர் ஜோதி லட்சுமி, இவங்களாம அனுப்பியிருக்காங்க. ஆவா அடேங்கப்பா எத்தனை பேரு. அப்புறம் அவர் ஓன் அனௌன்சர் கவிதா கரெக்டா போட்டிருக்காங்க. கரெக்டா ஆன்சர் சொன்ன எல்லாருக்கும் இந்தாங்க பிடிங்க பலத்த கைத்தட்டல். பாருங்க எவ்வளவு ஆசை ஆசையா நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. ரைட், இந்த வார குவிஸ் என்ன என்னன்னா, இப்ப வரப்போற இந்த துண்டு பாட்டை கேளுங்க. அது என்ன துண்டு பாட்டு, அதோட எந்த பாட்டுல வருங்கறது உங்களுக்கு தெரியும், நான் சொல்லவே வேணாம். முதல்ல இது கேப்போமா?

0: என்ன பாட்டு இது?
1: முதல் முதலாக காதல் டூயட் பாடவில்லை. எவ்வளோ ஃபேவரட் சாங்ல இந்த பாட்டோட நிறைய கதைகள் இருக்கு. ஆனால் அடுத்த வாரம் ஆன்சர் சொல்லும் போது இதோட இணைந்த கதையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ என்ன, இந்த பாட்டில் இப்போ கேட்டீங்க இல்லையா, இந்த பீஸ் இருக்கு இல்லையா, இதை பற்றி தான் கேள்வியே. இது ஒரு பாட்டிலேருந்து எடுக்கப்பட்டது. இது எந்த பாட்டில் வந்த வரிகள், அவ்வளோதான். அந்த பாட்டோட முதல் அடியை நீங்கள் சொல்லணும். எந்த பாட்டிலேருந்து எடுக்கப்பட்டது, அவ்வளோதான். அதுதான் நீங்க யோசிக்கணும். எங்கேருந்து எங்க கொண்டு வச்சிருக்காரு பாருங்க ராஜா சார், அதை இவர் எப்படி பாடியிருக்காரு இல்ல? ஐயோ, இது ஒரு மிமிக்ரி தான், இது எவ்வளவு அழகா பண்ணியிருக்காரு. இதுக்கு க்ளூ கிடையாதா? நிச்சயமா சொல்லலாமே. இந்த பாட்டு இருக்குல்ல, இந்த பாட்டு எங்கேருந்து எடுத்தாங்களோ அதான கேள்வியா கேட்டிருக்கேன். அந்த பாட்டு ஹாப்பி சாங் சரியா, ஆனா அந்த பாட்டு அவ்வளோ ஹிட் இல்ல. அந்த படம் ஹிட்டு, அந்த படத்துல ஒரு ஹிட்டான பாட்டு வந்து சோகப்பாட்டு. இதெல்லாம் ஒரு கண்டுபிடிக்கிற மாதிரியா சொல்றீங்க? 10 பாட்டோ 12 பாட்டோ அந்த படத்துல ஆல்மோஸ்ட் எல்லாம் கண்டுபிடிச்சிருவீங்க. எப்படி குழு கொடுத்துருக்கேன், தமிழ்லயும் இருக்கு, தெலுங்குலயும் இருக்கு, தெலுங்கு தான் ஒரிஜினல், ஹிந்தியில கூட இருக்கு அந்த படம். அப்பா, எத்தனை குழு கொடுத்தாச்சு கண்டுபிடிங்க. ஒரு ஃபேமஸ் சிங்கர், அந்த காலத்து சிங்கர் பாடின பாட்டு, அதுலேருந்து தான் இந்த வரிகள் எடுத்து இதில் வச்சாங்க, அவ்வளோதான். ஓகேவா? கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா கண்டுபிடிச்சலாம். குதிரை வரும் அந்த பாட்டில். இதுக்கு மேல என்ன குழு கொடுக்கறது? கொடுத்தாச்சு, நிறைய குழு கொடுத்தாச்சு. சரி, யோசிச்சு கண்டுபிடிச்சு டக்கு டக்கு டக்கு டக்குன்னு மெசேஜ் எல்லாம் அனுப்பி வைங்க பார்ப்போம். மொபைல் நம்பர் 9

58 58 பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் 103 என்றும் கேட்டது இன்றும் இனிக்குதுல்ல. செகண்ட் சாங் என்ன, 1986 ரிலீஸ் ஆன ராஜா நீ வாழ்க படத்துல நிறைய கதை இருக்கு. அந்த படத்தோட ரிலீஸ், இந்த படம் வந்து அவ்வளவா ஓடல. கல்யாணராமன்கிறவர் ப்ரொடியூசர், நமக்கு தெரியும் எம்ஜிஆர் படங்களை எல்லாம் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு. அவருடைய வளர்ப்பு மகன் தான் இவர் ரவி. கல்யாணராமன்கிறவருடைய மனைவி வந்து இவருக்கு அத்தையானும், அத்தை வீட்டுல வளர்ந்திருக்காரு, அதனால அவருடைய இனிஷியலே அவர் எடுத்துட்டு இருக்காரு. இதெல்லாம் இப்ப அவரே சொல்லிதான் எனக்கும் தெரியும், அவரு அவர் பேஜ்லயே ஷேர் பண்ணிருக்காரு இதெல்லாம். இந்த படத்துக்கு இசை இவரா அப்படிங்கறது நமக்கே இப்பதான் தெரிஞ்சிருக்கு. அவர் சொன்னதே நான் உங்களுக்கு சொல்றேன். படம் வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி வந்து சென்சருக்கு வந்திருக்கு. அப்ப ஓப்பனிங்ல வந்து வெறும் மியூசிக் தான் இருந்திருக்கு, டைட்டில் சாங் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு டைரக்டர் சொன்னாராம். உடனே இவங்க டைட்டில் சாங்க ரெடி பண்ணலாம், வரியெல்லாம் எழுதியாச்சு, அவர் எழுதி கொடுத்துட்டாராம். எழுதி கொடுத்துட்டு ரெக்கார்ட் பண்ண பார்த்தா எஸ்பிபி சாரும் மலேசியா வாசுதேவன் சாரும் ஃபாரின் போயிட்டாங்களா, இங்க இல்ல. ஆனா டைம் ரொம்ப கம்மியா இருந்திருக்கு, 4 நாளோ இன்னும் இருந்திருக்கு. அதனால அவரோட ஃப்ரெண்டு ராஜுங்கிற ராஜகோபால கூப்பிட்டு இதை பாட வைக்கிறாங்க. அவர் பாடினா அந்த டைட்டில் சாங் இப்ப கொஞ்சம் கேப்போமா.

இப்ப கேக்குற பாட்டு சீவலப்பேரி பாண்டி, அதுல வந்த பாடல். இது ரெண்டு பாடினது யாரு? ராஜகோபால். இப்ப நான் ராஜகோபால் பாடின பாட்டுன்னு சொல்றேன், ரவி அவர்கள் இசையமைச்ச பாட்டுன்னு சொல்றேன். உங்களால ஐடென்டிஃபை பண்ணவே முடியல. இப்படி சொன்னா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. ரவி அவர்கள் வந்து பிரபல நியூஸ் ரீடர் சோபனா ரவியோடைய கணவர். ராஜகோபால்ங்கிறவரு அகைன் பிரபல நியூஸ் ரீடர் சந்தியா ராஜகோபாலோடைய கணவர். இப்படின்னா வந்து கண்டுபிடிச்சிருவீங்க இல்ல? சார், பாட்டுக்கு இப்படி ஒரு கனெக்ஷன் இருக்கு பாருங்களேன். அவங்க ரெண்டு பேரும் நண்பர்கள் பாருங்களேன். அது வந்து கோயின்சிடென்டல். அவங்க மனைவி மாதிரி ரெண்டு பேருமே நியூஸ் ரீடர்ஸா இருந்திருக்காங்க. ரவி சாரோட ஃபேமிலி ரொம்ப டேலண்டட் ஃபேமிலி. இந்த மாதிரி அவர் நிறைய கதை சொல்றாரு பாருங்க. இந்த படத்துக்கு வந்து இப்படி ஒரு கதை இருக்கு. இந்த படத்தோட ரிலீஸ் வரதுக்கு முன்னாடி அவர் கதையாவே சொல்றாரு. அவர் வந்து மாலை போட்டிருந்தாராம் சபரிமலைக்கு. 14 ஜோதி தரிசனம் 1986 அங்கு இருக்கணுமா. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இத்தனை இஷ்யூஸ் இருந்தது போல இருக்கு. என்ன பாட்டெல்லாம் சரி பண்ண எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இவர் லாஸ்ட் மினிட்ல அவங்க சென்னையிலேருந்து ஃபிளைட்ல போய் இறங்கி அப்புறம் ஜோதி தரிசனம் பார்த்துடுறாராம். நல்லபடியா என் படமும் ரிலீஸ் ஆச்சு, நான் அங்கே பண்ண படம் அப்படிங்கிறாரு. ஏன்னா ரிலீஸ் ஆற அன்னைக்கு அதை பார்த்துட்டு தான் நாங்கள் போனோம் நெக்ஸ்ட் டே அங்கே அப்படின்னு அதை சொல்றாரு. ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு ஓடல அது, அதாவது பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இல்லாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. எனிவே இப்பேற்பட்ட பெரிய கலைஞர் அவர். அன்பார்ச்சுனேட்லி சினித்துறைக்கு வரவே இல்லை. இத்தனைக்கும் அவங்க வளர்ப்பு தந்தையார் வந்து மூவி ஃபீல்டிலே இருந்து கூட அவர் வேண்டாம் போறோம் நமக்கு இதுதான் சொல்லிட்டு சக்சஸ்ஃபுல் வக்கீலா விளங்கினார். எத்தனை கவிதைகள் இப்ப பாத்தீங்கன்னா அவருடைய கவிதைகளை வந்து ஆராய்ச்சி படிப்புக்கு எடுத்துட்டு இருக்காங்க அதை பல்கலைக்கழகங்கள்ல. இப்ப எப்பேற்பட்ட அவர் சாதனை பண்ணோன்னு தெரியாமே அதை நான் சொன்னேன், குடத்தில் இட்ட விளக்குன்னு ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். அவர் மியூசிக் பண்ண இதுல இருந்துதான் அடுத்த பாட்டு என்ன, நேற்று பூந்தளிர். இது பியூட்டிஃபுல் மெலடி. எஸ்பிபி சாரும் வாணி ஜெயராமாவும் பண்ணது. ராஜா சார் கோலோச்சிட்டு இருந்த சமயம் எல்லாரும் இருந்தாங்க. சங்கர் கணேஷ் இருந்தாரு, சந்திரபோஸ் அவர்கள் இருந்தாங்க, எம்எஸ்பி சார் இருந்தாரு, டி ராஜேந்தர் இருந்தாரு, ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. எல்லாருமே ஹிட் சாங்ஸ் கொடுத்துருந்தாங்க. இப்ப கேட்கும் போது இது மாதிரி இல்லை, ஆனா இது மாதிரி இருக்கு அது மாதிரி இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியல. ஆனா மெலோடியஸா ரொம்ப நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. அந்த காலத்துக்கே உண்டான பாட்டு மாதிரிதான் இருக்கு, நல்லாவே இருக்கு. நம்ம ஏஆர்ல போட்ட பாட்டு தான் அது. சரி, இப்ப கேட்க போற பாட்டு வந்து நேற்று பூந்தளிர் அப்படின்னு ஒரு பாட்டு. எஸ்பிபி சாரும் வாணி ஜெயராமும் பண்ண பாட்டு. இது ஒரு சூப்பர் மெலடி, நல்ல பாட்டு. இந்த படத்துல இருந்து எவ்வளவு கதை இருக்குல்ல இந்த படத்தை பத்தி பேசுறதுக்கு. ராஜகோபால் அவர் வந்து மேடையெல்லாம் பாடிட்டு இருந்திருக்காரு, ஃபியூ சாங்ஸ் பாடியிருக்காரு அவர். அதுக்கப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த கிழக்கு சவக்கையிலே தான் பாடியிருக்காரு. அவரும் அதை வந்து ஒரு கரியரா எடுத்துக்கணும்னு அவரும் நினைக்கல. சில பேருக்கு அதான் சொல்லுவாங்களே, எழுதியிருந்தா தான் வரும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் அவங்க ரெஸ்பெக்டிவ் ஃபீல்டுல சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்காங்க. சரி, அந்த பாட்டு சூப்பர் பாட்டு போய் கேட்போமா? ராஜாணி வாழ்கால இசையமைப்பாளர் ரவி அவர்களுடைய கைவண்ணத்துல வந்து இன்னொரு பாடல், நேற்று பூந்தளிர். எஸ்பிபி சாரும் வாணி ஜெயராமாவும் பாடின இன்னொரு பாடல் கேட்போமா?

0: மாற்றம் மாறியது தொட்டதும் நெஞ்சில் பட்டதென்ன வளரம்பு.
1: ஓகே, உங்க மெசேஜஸ் எல்லாம் படிக்கிற நேரம் இந்த வாரமும் நிறைய மெசேஜஸ் அனுப்பியிருக்கீங்களே பாப்பமா. குணசேகரன் பணப்பள்ளி ஆனைக்கட்டியிலிருந்து என்ன அனுப்பியிருக்கார், நேர்கள் ஆகிய நாங்களும் அதுல்யாங்கிற வீர பெண்மணிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு போட்டிருக்காரு. தேனா மணிகண்டன் வந்து அன்னைக்கு அந்த இன்றைய நேயர்ல வந்து என்னென்ன நிகழ்ச்சிகள் விரும்பி கேட்பாங்கன்னு அழகா சொன்னார் அப்படின்னு குணசேகரன் அவர்கள் பாராட்டியிருக்காரு. இவர் என்ன அனுப்பியிருக்காரு, டாடா பெட் விஸ்வநாதன், நேத்து இந்த பாட்டை கேட்கும் போதே லைட்டா டவுட் வந்தது, ஒருவேளை நாளைக்கு குவிஸ்கான விடை வந்து இதுவோ அப்படிங்கிறது. பாருங்க எப்படி நம்மள மாதிரியே யோசிக்கிறாரு பாருங்க. அர்த்தமுள்ள அரட்டையில் கேரளாவை சேர்ந்த அத்துல்யா கடலில் மூழ்கி ஆண்கள் செய்யும் வெல்டிங் கட்டிங் ஒட்டிங் வேலைகளை துணிச்சலாக செய்கிறார், அவருக்கு வாழ்த்துக்கள். மனம் எனும் கடலில் முத்தெடுத்து சௌமியா மேடம்க்கு தாருங்கள். தேவகிக்கு சொல்லியிருக்காரு, மன்மதன் தான் விட்டாம்பு அப்புறம் காதல் கிளி, இந்த ரெண்டு பாடல்களும் கேட்காத பாடல்கள் தான் சிறப்பு அப்படின்னு ஆர்கே சண்முகானந்தம் கஞ்சம்பட்டியிலிருந்து அனுப்பியிருக்காரு. அர்த்தமிழ் அரட்டையில வந்து சாதனை பெண் அதுல்யாவின் அசத்தலான பணி பற்றி சொன்னீங்க, வாழ்த்துக்கள். இந்த சிலு சிலுங்குது பாட்டு இல்ல, அது வந்து இசை விளக்கம் அருமைங்க. தலையணை மந்திரம் படப்பாட்டும் கல்யாண கச்சேரி அந்த பாட்டும் வந்து நல்லா இருந்தது, அருமையா இருந்தது. ஒரு மணி நேரம் அருமையான நிகழ்ச்சி, ஆனா நியூஸ்ல 10 நிமிஷம் போயிடுதே அப்படின்னு யார் போட்டிருக்காங்க, ஜெகநாதன் பூலக்காட்டுப்பாளையம். 1 ஹவர் பண்ணுங்க இந்த நிகழ்ச்சின்னு லிசனர்ஸ் எல்லாம் 1 வருஷமா கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா, பாருங்க. பிரேம்நாத் பெரியநாயக்கம் பாளையம்ல இருந்து அவர் என்ன கொடுத்திருக்காரு, அதுல்யா குறித்த தகவல்கள் பெண்களுக்கே பெருமை சேர்க்கும் வகையில்

0: இருந்தன. 6:40 பாடல்கள் அனைத்தும் அருமை. ஆல்மோஸ்ட் டெய்லி நீங்க மெசேஜ் பண்றீங்கல்ல, முடிஞ்ச உடனே இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது, அது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்குன்னு பண்ணிடுவாரு. சிரிப்புக்கு ஒரு இசை கருவியா வியக்க வைத்து விட்டீர்கள், எங்களையும் ஷேக் செய்து விட்டீர்கள். ஓஹோ, சே நடராஜ் சாந்தி பொன்னே கவுண்டனூர்ல இருந்து பாருங்க, கிரியேட்டிவா மெசேஜ் கொடுத்துருக்காரு. எஸ், ஷேக் ஷேக் ஷேக்கர் பத்தி இல்ல தெரிஞ்சுக்கிட்டோம். இசைக்கருவி பற்றிய தகவல்களை ரசனையோடு கூறியது உங்களின் அர்ப்பணிப்பை காட்டுகிறது. ராஜேஸ்வரி சங்கரலிங்கம் அனுப்பியிருக்காங்க தாராபுரத்திலிருந்து. என்ன பாட்டுன்னு கண்டே பிடிக்க முடியவில்லை, சிரமப்படுகிறோம். தகவல்களை திரட்ட நீங்கள் எவ்வளவு சிரமப்படுவீங்க? அவ்வளோ சிரமப்படுறேன்னு சொல்ல முடியாது. இப்போ ஆக்சுவலாக அது ரொம்ப ஈஸி தெரியுமா, முன்னாடி ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே நான் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் பண்ணி முடிச்சாச்சு. அப்போ ரொம்ப கஷ்டம், இப்படி ஒத்த ரெண்டு பேர் ஆஃபீஸ்க்கு வரவங்க, லைட் மியூசிக் சிங்கர்ஸ், ராஜா சார் ட்ரூப்ல இருந்தவங்க, சங்கர் கணேஷ் ட்ரூப்ல இருந்தவங்க, எம்எஸ்வி சார் ட்ரூப்ல இருந்தவங்க எல்லாம் வந்து நிறைய தகவல்களை சொல்லுவாங்க. அப்ப நான் ஆர்வமா உட்காந்து கேட்டு நோட் பண்ணி வச்சது தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நிறைய வந்து நெட்ல தருந்தீங்கன்னா தகவல்கள் அப்படியே கொட்டி கிடக்குது, ஆனா அதுல எது உண்மைன்னு நமக்கே தெரியாது. சில விஷயங்கள் அவங்க சொன்னதுதான், பெரிய பெரிய ஜாம்பவான்கள் சொன்ன விஷயங்களை தான் நான் சொல்றேன். நான் பார்த்து அப்சர்வ் பண்ண விஷயத்த தான் சொல்றேன், புதுசா எதுவும் இல்லை, இருக்கு, ஆல்ரெடி இருக்கு. ஆனா என்ன பாட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நான் ரொம்ப யோசிப்பேன். உங்களுக்கு ஏகப்பட்ட பாட்டு இருக்கு, எது கொடுத்தா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்? அதே மாதிரி குவிஸுக்கான கேள்வி வந்து எது கொடுத்தா உங்களுக்கு நல்ல கண்டுபிடிப்பீங்க, கண்டும் பிடிக்கணும் ஆனா கொஞ்சம் டஃபாவும் இருக்கணுமே, அதுக்கெல்லாம் கொஞ்சம் மண்டையை உடச்சுக்கிற மாதிரி இருக்கு. முக்கியமா எதுக்கு தெரியுமா? அர்த்தமுள்ள அரட்டை. அந்த தகவலை திரட்டுறது தான் ரொம்ப கஷ்டம். வழக்கம் போல இந்த இதுல வந்து லெட்டர்ஸ் உங்களுக்கு முடியலன்னு வச்சுக்கோங்க, 12:40 முன்னாடி முடியலன்னா 12:50 கேட்கலாம், அவ்வளவுதான். ஆனா அதுக்கு நீங்க ஒண்ணு செய்யணும், ரேடியோ ஆஃப் பண்ணக்கூடாது, தொடர்ந்து கேட்கணும். சென்னிமலை நபினி இதன் என்ன கொடுத்திருக்காரு, மணி ஒன்று மலர் ஒன்று, அதுல வந்து கதை சொல்லிய விதம் அருமை வாழ்த்துக்கள். சாரு கேசினி இருந்தாங்க, அவங்கள சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே அதை அருமையா சொல்றாங்க, நீங்க சொல்றீங்க, நன்றி. சிரிச்சா பாடலுக்கு எத்தனை விளக்கங்கள், இந்த தமிழ் பாடலுக்கு ரயில் சத்தம் உட்பட எத்தனை எத்தனை விதங்கள் என்று கூறியது அருமை. நீங்கள் இசை களஞ்சியம் என்று மீண்டும் நிரூபித்து விட்டீர்கள். சிவகுமார் கிருஷ்ணன் கோத்தகிரியிலிருந்து போட்டிருக்காரு, நன்றி. பூபதி ராஜேந்திரன் அண்ட் ஃபேமிலி, இந்திரபிரியா கல்யா, அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன போட்டிருக்காங்க, அண்ட் அர்த்தமுள்ள அரட்டையில் அண்டை மாநில ஸ்கூபா டைவிங் செய்கிற அதுல்யா. இல்ல, ஸ்கூபா டைவிங் இல்ல, அவங்க வந்து டீப் சி டைவர், ஸ்கூபா டைவிங்கையும் தாண்டி அவங்க பண்றது. அவங்களுக்கும் அவங்க குடும்பத்தினருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காரு. அப்புறம் பண்பலை நிகழ்ச்சிகள் அனைத்தும் மிக மிக அருமை, அந்த அனைத்து பாடல்களும் அருமை, மொத்தமா போட்டாரு. இது வந்து மிக சவாலான விஷயம் இல்லையா, டீப் சி டைவிங்கிறது. கடலுக்கடியில் அவர் கண்ட அதிசயங்களை ஆவணப்படுத்த நினைப்பது மிகவும் மகிழ்ச்சியான விஷயம் அப்படின்னு மதுக்கரை பெரியசாமி அவர் போட்டிருக்காரு. நீங்க விடைய வந்து ரொம்ப லேட்டா அனுப்பினீங்க, அப்படி அனுப்பக்கூடாது, ஆனா விடை கரெக்டு தான், அதுக்கு மேல இருந்தா என்னாலேயே அதை ஃபாலோ பண்ண முடியாது.
1: வசந்த இல்லம் நிகழ்ச்சியை தொடர்ந்து 12:50 கேட்கலாம்.
2: அறிவதனை கருவினிலே இணைத்து தவமாற்ற ஐம்புலன்கள் அமைதி பெறும் அருகுணமும் சீராம் என்கிற அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷியின் கூற்றுக்கேற்ப நம்மிடையே உள்ள 6 தீய குணங்களையும் தியானம் செய்வதன் மூலம் சீரமைப்போம், மன அமைதி பெறுவோம்.
3: மேலும் தகவலுக்கு 9443254038.
4: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி நாளை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும்.
5: இன்று மதியம் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்
6: குளிர்பதன கிடங்கிறது வந்து ஒரு பொதுவான சொல், அதுல உட்பிரிவு தான் இந்த பிளாஸ்ட் ஃப்ரீசர். பிளாஸ்ட் ஃப்ரீசர் தனியான கட்டமைப்பு, அதுக்கு மின்சார செலவும் ஜாஸ்தியா இருக்கும், உங்களுக்கு 40 HP 30 HP அந்த மாதிரி வந்துடும். அது வந்து என்னன்னா குறைந்த நேரத்தில் பண்றது அதோட வேலை. இப்ப குளிர்பதன கிடங்களை வச்சீங்கன்னா
7: விவசாயிகளுக்கும் சிறு தொழில் செய்பவர்களுக்கும் பயன் தரக்கூடிய குளிர்பதன கிடங்கு குறித்து விரிவாக விளக்கம் தருகிறார் சின்னவேடம்பட்டி என் அனந்த கிருஷ்ணன் அவர்கள்.
8: கேட்டு பயன் பெறுங்கள்.
4: நேர்களை இன்று பிற்பகல் 3:02 டீ டைம் நேர் விருப்பம் நிகழ்ச்சி 1950 1969 வரையிலான உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கால் பண்ணி நீங்க கேட்டு ரசிக்கலாம். நேரம் 12:39:43. இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: आकाशवाणी செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். மனநலத்திற்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் யோகா வழிகாட்டுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்திய கடற்படையின் INS தூனாகிரி, INS சன்ஷோதக், INS அக்ரை ஆகிய போர்க்கப்பல்கள் இன்று நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டன. இன்று நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வை 22,29,000 பேர் எழுதியிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். ரஷ்ய சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பிலிப்பீன்ஸ் நாட்டைச் சேர்ந்த 24 பேர் தாயகம் திரும்பினர். ஆசிய கராத்தே மகளிர் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் அலிஷா சௌத்ரி தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மனநலத்திற்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் யோகா வழிகாட்டுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி கொல்கத்தாவில் நடைபெற்ற யோகாசன நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், யோகா வெறும் உடற்பயிற்சியாக மட்டுமின்றி மனநலத்திற்கும் உள் உணர்வை வெளிப்படுத்துவதற்கும் உதவிகரமாக இருப்பதாக கூறினார். ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும் என்று அவர் தெரிவித்தார். யோகாவை பின்பற்றுவதன் மூலம் 40 வயதில் 20 வயது இளைஞர் போலவும், 50 வயதில் 30 வயது போலவும், 70 வயதில் 50 வயது போலவும் செயல்பட முடியும் என்று அவர் கூறினார். சர்வதேச யோகா தினம் உலகெங்கும் உள்ள பல்வேறு நாடுகளில் கொண்டாடப்படும் சமூக நிகழ்வாக உருவெடுத்துள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். யோகா 365 என்ற 100 நாள் இணையதள யோகா பயிற்சி வகுப்பில் 130 நாடுகளைச் சேர்ந்த 30 லட்சம் பேர் பங்கேற்றதாக அவர் கூறினார். ஆரோக்கியமான சமூகத்தால் மட்டுமே நாடு வளர்ச்சியடைய முடியும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். யோகா என்பது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவில் உருவான உடல் மன ஆன்மீக நலனுக்கான பயிற்சி என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி அவர் எழுதியுள்ள கட்டுரையில், இளம் வயதிலேயே யோகாசன பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். அனைத்து குடிமக்களும், கல்வி நிறுவனங்களும், மருத்துவ அலுவலர்களும், சமூக அமைப்புகளும் யோகாசன முறையை பின்பற்றி பயனடைய வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அந்த கட்டுரையில் வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தலைமையில் புதுதில்லியில் உள்ள நாடாளுமன்ற வளாகத்தில் யோகாசன நிகழ்ச்சி நடைபெற்றது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், யோகாவின் மூலம் நேர்மறையான எண்ணங்களை உருவாக்க முடியும் என்று தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்காக ஒவ்வொரு குடிமகனும் பங்காற்றுவதற்கு யோகா ஊக்கசக்தியாக விளங்குவதாக திரு ஓம் பிர்லா குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் மகாபலிபுரத்தில் நடைபெற்ற சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பங்கேற்றார். முன்னதாக இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், உடல் மனம் உணர்வு ஆகியவற்றை வலுப்படுத்தும் பயிற்சி முறையாக யோகா அமைந்துள்ளது என்று கூறியுள்ளார். சுகாதாரமான முழுமையான வாழ்விற்கு உதவிடும் பயிற்சி முறையாக யோகா திகழ்கிறது என்றும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி வேலூர் கோட்டை பூங்காவில் மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் யோகாசன பயிற்சியில் ஈடுபட்டனர். யோகாசனம் மூலம் மன வலிமை ஏற்பட்டுள்ளதாக யோகாசன பயிற்சியை மேற்கொண்டவர்கள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
1: எல்லா விதமான யோகா கத்துக்கிட்டாங்க. இந்த யோகாவை சொல்லி கொடுத்ததுனால எங்களுக்கு நல்ல ரிலாக்ஸா இருந்துச்சு. இது தினம் தினம் பண்றதுனால உடல் வலிமை, மன வலிமை எல்லாமே கூடும். நம்ம மைண்ட் எதுக்கும் போகாம படிப்பு மேல மட்டும் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியும். எல்லாரும் இதை டெய்லியும் ஃபாலோ பண்ணுங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப வயசானாலும் நம்ம நல்லா ஸ்ட்ரென்தா வாழ முடியும்.
2: நீங்க வந்து யோகா ட்ரை பண்ணோம், வஜ்ராசனம், அதே போல பத்மாசனம், அதே போல நாசிகாமுத்ராசனம் ட்ரை பண்ணி சில பல பேசிக்ஸான எக்ஸசைஸ் கத்துக்கணும். அதே போல மேஜர் எக்ஸசைஸ் பண்ண என்னென்ன ஃபிட்னஸ் கிடைக்கும், மனுஷனுக்கு தேவையானது ரெண்டு, மன வலிமை அன்னொன்று வந்து மன உறுதி, ரெண்டுமே வந்து யோகாவில் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு எங்களுக்கு புரிய வச்சாங்க.
0: தெற்கு ரயில்வே சார்பில் சர்வதேச யோகா தினம் சென்னையில் இன்று கொண்டாடப்பட்டது. தெற்கு ரயில்வேயின் கூடுதல் பொது மேலாளர் திரு விபின்குமார் தலைமையில் நுங்கம்பாக்கத்தில் நடைபெற்ற யோகாசன நிகழ்ச்சியில் ஏராளமான ஊழியர்கள் பங்கேற்றனர். தெற்கு ரயில்வேயின் சென்னை, திருச்சி, மதுரை, சேலம், பாலக்காடு, திருவனந்தபுரம் ரயில்வே கோட்டங்கள் சார்பிலும் சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டது.

0: அறிவித்து பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: கப்பல் கட்டுமான துறையில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய கடற்படையின் 3 போர் கப்பல்களை இன்று நாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்து பேசிய அவர், இது தொடர்பாக மத்திய அரசு பல்வேறு கொள்கை முடிவுகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். நாட்டின் கடல்சார் துறை மேம்பாடு அடைவதன் மூலம் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக வாய்ப்புள்ளதாக பிரதமர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் INS தூணாகிரி, INS சன்சோதக், INS அக்ரே ஆகிய 3 போர் கப்பல்களை இந்திய கடற்படையின் சேவைக்காக திரு நரேந்திர மோடி இணைத்தார். இந்திய கடற்படையின் கப்பல் வடிவமைப்பு வாரியம் அமைத்துள்ள இந்த போர் கப்பல் கொல்கத்தாவின் கார்டன் ரீச் கப்பல் கட்டுமான நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டுள்ளது. INS தூணாகிரி போர் கப்பலில் பிரம்மோஸ் ஏவுகணை உள்ளிட்ட ஏவுகணைகள் பொருத்தப்பட்டுள்ளன. INS சன்சோதக் போர்க்கப்பல் கடலோர மற்றும் ஆழ்கடல் பகுதிகளில் ஆய்வுக்கு பயன்படுத்தப்படும். INS அக்ரே போர்க்கப்பல் நீர்மூழ்கி கப்பலை கண்டறிந்து அழிக்கும் திறன் கொண்டதாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கப்பல்களின் 75% பாகங்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டதாக இந்திய கடற்படை தெரிவித்துள்ளது. இந்திய விமானப்படையின் 3 போர்க்கப்பல்களை பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்தது கடல்சார் திறன் வளர்ச்சியில் வரலாற்று சிறப்புமிக்க தருணம் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சுயசார்பு இந்தியா அடிப்படையில் ராணுவ தளவாடங்கள் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்திய பெருங்கடலில் கடல்சார் பாதுகாப்பிற்காக இந்த போர்க்கப்பல்கள் பெரிதும் உதவிகரமாக இருக்கும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறு நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. இத்தேர்வை 2,29,000 பேர் எழுதியிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணவர்கள் அச்சமின்றி தேர்வை எழுத வேண்டும் என்று கூறினார். வெளிப்படைத்தன்மையுடனும் பாதுகாப்பாகவும் நீட் தேர்வை நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். நாடு முழுவதும் 551 நகரங்களிலும் வெளிநாடுகளில் 14 நகரங்களிலும் நடைபெறும் இந்த தேர்வு பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கி மாலை 5:15 வரை நடைபெறவுள்ளது. பிற்பகல் 1:30 வரை நடைபெறும் மட்டுமே தேர்வு மையத்திற்கு மாணவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், நுழைவுச்சீட்டு மற்றும் புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டையுடன் மாணவர்கள் தேர்வெழுத அனுமதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வெழுத மாணவர்களுக்கான குடிநீர் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளதாக அந்த முகமை கூறியுள்ளது. ரஷ்ய சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பிலிப்பீன்ஸ் நாட்டைச் சேர்ந்த 24 பேர் தாயகம் திரும்பினர். சைபீரிய பகுதியில் உள்ள சிறையில் அடைக்கப்பட்ட இவர்களை விடுவிக்க வேண்டும் என்று பிலிப்பீன்ஸ் அதிபர் பெர்னிடாட் மார்கோஸ் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை கேட்டுக்கொண்டார். இதனையடுத்து கடந்த புதன்கிழமை இவர்களை விடுவிக்க திரு புட்டின் உத்தரவிட்டார். இந்த 24 பேரும் 2 விமானங்களில் இன்று காலை பிலிப்பீன்ஸ் தலைநகர் மணிலா சென்றடைந்தனர். ஆசிய கராத்தே மகளிர் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் அலிஷா சௌத்ரி தங்கப்பதக்கம் வென்றார். இந்தோனேஷியாவின் பாலியில் நடைபெற்ற இப்போட்டியின் 55 கிலோ எடைப்பிரிவில் ஜப்பானின் ரீனா கூடாவை 4-3 என்ற புள்ளிக்கணக்கில் வென்றார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் அன்வி ராத்தோட் வெண்கலப்பதக்கம் வென்றார். ஜெர்மனியின் சுகலில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா 4 தங்கம், 1 வெள்ளி, 4 வெண்கலப்பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஜெர்மனி 2-1 என்ற கோல் கணக்கில் ஐவரி கோஸ்ட் அணியை வென்றது. இதுவரை ஜெர்மனி, மெக்சிகோ, அமெரிக்கா நாடுகளின் அணிகள் நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. முத்தரப்பு கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டத்தில் இலங்கை ஏ அணிக்கு எதிராக பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி சற்று முன்வரை 34 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 247 ரன் எடுத்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. மான்செஸ்டரில் இப்போட்டி இன்று இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. நேஷனல் கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியின் இறுதியாட்டத்தில் இந்தியா இன்று நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மனநலத்திற்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் யோகா வழிகாட்டுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்திய கடற்படையின் INS தூணாகிரி, INS சன்சோதக், INS அக்ரே ஆகிய போர்க்கப்பல்கள் இன்று நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டன. இன்று நடைபெறவுள்ள நீட் மறுத்தேர்வை 2,29,000 பேர் எழுதியிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். ரஷ்ய சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பிலிப்பி

0: பிலிப்பைன்ஸ் நாட்டைச் சேர்ந்த 24 பேர் தாயகம் திரும்பினர். ஆசிய கராத்தே மகளிர் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் அலிஷா சௌத்ரி தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: வசந்த இல்லம் நிகழ்ச்சி தொடர்கிறது.
3: நம்முடைய குட்டிக்கு பிக் சல்யூட் அப்படின்னு முடப்புல ஒரு கீதா போட்டிருக்காங்க. சௌமியா மேடம், தேவிக்கி மேடம், உங்களுக்கும் என்னுடைய சல்யூட் அப்படின்னு போட்டிருக்காங்க. வசந்த இல்லம் 12:40 ஆச்சே, நம்ம லெட்டர் படிக்கலையே, நம்ம லெட்டர் கிடைக்கலையோ, வருமா வராதான்னு யோசிச்சேன். அப்புறம் நியூஸ்க்கு அப்புறம் தொடர்ந்து வரும் சொன்ன உடனே அப்பாடின்னு நிம்மதியா இருந்தது. மேடம், நீங்க ரொம்ப மெனக்கெட்டு பாட்டெல்லாம் யோசனை பண்ணி வித்தியாசமா போடுறீங்க, அதனால ஒரு லெட்டராவது போடுவோமேனு இருக்கிற ரெண்டு கலர் பென்சிலை வச்சு போட்டேன் அப்படின்னு யார் போட்டிருக்காங்க? பிரபுதேவி ஸ்ரீசாய் அவர் போட்டிருக்காரு, அவினாசிலேருந்து. சோ ஸ்வீட். அப்புறம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு போட்டிருக்கீங்க இல்லையா, தொடர்ந்து ட்ரை பண்ணுங்க, வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்கும், கண்டிப்பா தொடர்ந்து ட்ரை மட்டும் பண்ணாம இருக்க கூடாது, ட்ரை பண்ணணும். நீங்க 8 மணி பாடல் சூப்பரா இருந்ததுன்னு போட்டிருக்கீங்க. மத்தபடி அரட்டை மிக சிறப்பு, அந்த 1 மணி நேரமும் நல்லா இருந்தது அப்படின்னு போட்டிருக்காரு. அர்த்தமுள்ள அரட்டையில் சாதனை பெண் அதுல்யா அவர்களின் திறமை ரியலி சூப்பர், இது யார் போட்டிருக்காங்க? கேன்பாளையம் பேச்சுமுத்து. மேடம், நீங்க நேயர்களின் விமர்சனங்களை வாசிப்பது மிகவும் அருமையாக உள்ளதுன்னு போட்டிருக்காரு. தேங்க்யூ. ஜோஸ் கவுண்டம்பாளையம்ல இருந்து இந்த கேள்வி கேட்டிருக்காரு. இந்த டிவோஷனல் சாங்ஸ் போடுறோம் இல்ல ஈவினிங்ல, டிவோஷனல் பிலிம் சாங்ஸ், அதுல வந்து நீங்க கிறிஸ்டியன் அண்ட் முஸ்லீம் சாங்ஸ் கூட போடலாமே கொடுத்திருக்காரு. சார், அதை நாங்க போட்டுட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு வந்து எண்ணிக்கையில கம்மி, கிறிஸ்டியன் பிலிம் சாங்ஸும் இஸ்லாமிய பிலிம் சாங்ஸும் எண்ணிக்கையில ரொம்ப கம்மி. சோ வாரத்துல 2 நாள் போடுறோம், அப்புறம் டெய்லி போட்டா அதே பாட்டு தான் நீங்க கேட்கற மாதிரி இருக்கும், போர் அடிச்சிடும் அதனால. ஓகேவா? நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், இருவருக்கும் வாழ்த்துக்கள். இது யார் போட்டிருக்கா? சிவகுமார் கோத்தகிரியிலேருந்து, கவிதா இளங்கோவன் திருப்பூர்லேருந்து, பிரேம்நாத் முள்ளக்காடு பாபு, சையத் ரசூல் செல்வபுரம்லேருந்து, கஞ்சம்பட்டி செல்வராஜ், விஜயகுமார் உமாமகிஷே, இவங்கெல்லாம் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. யோகா பயிற்சியாளர் திருவேங்கடம் அவர்களை மிக சிறப்பாகவும் அழகாகவும் நேர்முகம் கண்டாங்க ஆர்ஜே பௌசியா, அவங்களுக்கு வாழ்த்துக்கள். இவர் யார் போட்டிருக்காரு? ஜெகநாதன் புள்ளக்காட்டுப்பாளையம்லேருந்து. கட்டிடக்கலை வல்லுநருடன் உங்களுடைய நேர்காணல் மிகவும் அருமை. ஆத்தங்குடி டைல்ஸ் பற்றி நீங்க கேட்டது கட்டிடக்கலைக்கு மகுடம் சூட்டியது போல இருந்ததுன்னு ராஜேஸ்வரி சங்கரலிங்கம் தாராபுரம்ல போட்டிருக்காங்க. இலக்கிய சொலை மிகவும் அருமை, அதுல கண்ணனின் கதை வந்தது இல்லையா, போர் வேண்டாம் என்பது அன்றும் இன்றும் என்றுமே பொருந்துகிறது அப்படின்னு யார் போட்டிருக்காங்க? யசோதா கோவிந்தரா திருப்பூர்ல இருந்து. அதே நிகழ்ச்சியை பாராட்டி சுரேஷ்குமார், ஜோதிலட்சுமி சின்னவதம்பச்சேரியிலேருந்து. கவிஞர் ராமஜோதியின் கண்ணன் தூது மகாபாரத கதையை கண்முன்னே நிறுத்தியது அப்படின்னு போட்டிருக்காரு. தேங்க்யூ. அர்த்தமுள்ள அரட்டையில் ஆனந்த உரையாடலும் ஆக்கப்பூர்வ தகவல்களும் அருமை. என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது, பல அரிய பாடல்களை அவை குறித்த தகவல்களையும் திறம்பட தொகுத்து வழங்கும் விதம் சிறப்பு. குவிஸ் டைம் மூலமாக நேயர்களின் இசை ஞானத்தை உயர்த்தும் சௌமியா மேடம்க்கு மனமார்ந்த மகிழ்வான பாராட்டு அப்படின்னு கொடுத்திருக்காரு ஜேவியர் பால் ஜி என் மில்ஸ்ல இருந்து. மிக்க நன்றி. தேங்க்யூ. உமா கணேஷ் சிறுமுகையிலேருந்து என்ன பண்ணிருக்காங்க? வார வாரம் சனிக்கிழமை எப்போது வரும் என்று செவிமடுத்து ஆர்வத்துடன் காத்திருந்தோம். இப்ப வந்து அதே நிகழ்ச்சி ஞாயிறு அன்றும் வருது, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ ஞாயிறு அன்றும் காத்திருக்கிறோம், இப்படி சனிக்கிழமை விட்டுட்டா ஞாயிறு கேட்கலாமே அப்படின்னு போட்டிருக்காரு. எஸ், 90 வயதான வானொலி வானத்தை போல வாழும் சாய்வு நாட்கள் என் குரல் மிஸ்ஸிங்கா? இல்லையே, என் குரல் மிஸ்ஸிங் இல்லையே, நான் தானே பண்றேன். தென் வெங்கடேஷன் சாரை வந்து நான் தானே இன்டர்வியூ பண்ணேன். சரி, நடனம் தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் நடன குருவை வந்து இன்டர்வியூ பண்ணீங்களே அப்படின்னு ஒன்னு கேட்டிருக்காரு. யாரு இது? சுதாகர் ஆதித்யன் கேட்டிருக்காரு, சேரன் மாநகர்ல இருந்து. உன்னே ஒண்ணு சொல்றேன், சுப்புடு அவர்கள் பெரிய இசை நடன விமர்சகர் இல்லையா, அந்த காலத்துல அவர் சொல்வாரு, ஒருத்தருக்கு வந்து இசை விமர்சகர்னா அவருக்கு பாட்டு தெரியணும்னு அவசியம் இல்ல, எனக்கு என்ன டான்ஸ் தெரியுமா அப்படின்னு கேட்பாரு அவர். அந்த மாதிரி ஆனா எனக்கு டான்ஸ் தெரியும். ஒரு விமர்சகர்னா எப்படின்னா உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சா போறோம், இசையோ நடனமோ மற்ற விஷயங்களோ, ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் இசையோ கர்நாடக இசையோ லைட் மியூசிக்கோ ஃபோக் மியூசிக்கோ, அதை பத்தி தரவா படிச்சிருக்கணும், விஷய ஞானம் தெரியணும், அதோட நியூவான்சஸ் தெரியணும். ஓகேவா? பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல. அடுத்தது மனநல ஆலோசகரோட நேர்காணல் சூப்பர் அப்படின்னு போட்டிருக்காரு. லிசனர் சாய்ஸுக்கு இணைப்பு கிடைக்கவே மாட்டேங்குதே, இப்ப அவருக்கு சொன்ன மாதிரிதான் தொடர்ந்து ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா கிடைக்கும். இந்த பாட்டு போட்டி

பாட்டு போட்டியில, அது குவிஸ் டைம் தான் சொல்றாரு, பாட்டு போட்டியில பலர் கலந்து கொள்கிறார்களே, நாமும் பங்கேற்றால் என்ன அப்படின்னு போட்டிக்குள்ள நுழைஞ்சங்க. ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு இந்த பதிவை ஒரு 5 மணி நேரம் கேட்டேன். ஆனா மண்டை கலங்கி விட்டது. மனசுலே நிக்குது பாட்டு, ஆனா வெளியவே வரல, கண்டே பிடிக்க முடியல. இந்த விளையாட்டுக்கு நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு எஃப்எம்ல ப்ரோக்ராம கேட்டோமா, அதுல அக்கா தங்கச்சிய பாராட்டினாமா அப்படின்னு நம்ம சும்மா இருந்துடணும் அப்படின்னு போட்டிருக்காரு. என்ன அவ்வளவு கஷ்டமாவும் இருக்கு, ஈஸியால கொடுத்துருனேன். பாருங்க எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க ஆன்சர். சண்முக ஆனந்தம் என்ன போட்டிருக்காரு, கதை அருமையாக இருந்தது. மேஷி அவர்கள் வந்து பொம்மை அந்த கதையை வழங்கினாங்க இல்லையா, படித்ததில் பிடித்தது, ஜெயகாந்தனோட பொம்மை கதை. ஐயோ அந்த கதை ரொம்ப நல்லா இருந்தது, மனசு ரொம்ப பாரமா இருந்தது. ஆமா எனக்கும் அப்படிதான் இருந்தது. சண்முக ஆனந்தம், குகன் சிந்து, நிறைய பேர் பாராட்டி இருந்தீங்க அந்த கதையை. ஷோ மீ த கோஸ்ட் அந்த கொரிய நகைச்சுவை படம், அது ரொம்ப அருமையா இருந்தது. ஏ ஹரிஹரன் அவர் வந்து எப்பவுமே எல்லா படத்துக்கும் அவர் வந்து அந்த

வெள்ளிவலசிலேருந்து அனுப்பியிருக்காரு. டீப்சி டைவிங்ல சாதனை படைத்த அதுல்யா பல நாடுகளில், அதாவது 130 நாடுகளில் வேலை செய்ய பயண உரிமம் வச்சிருக்காரு. அவர் செய்யும் வேலை வியப்பூட்டியது அப்படின்னு போட்டிருக்காங்க. யார் இது? மனவி சந்திரசேகர். இரண்டு பாடல்களும் இனிமை. காதல் கிளி கதை பேசுது. இந்த தலைமுறைக்கும் பொருத்தமாக இருப்பது ஆச்சரியமே. ஒவ்வொரு வாரமும் அறிவையும் மகிழ்ச்சியையும் சேர்த்து வழங்கும் உங்களுக்கு மனமார நன்றி. நன்றி ஹை. வீரமங்கை பற்றி சொல்லிய விதம் அருமை. பெண்கள் இந்நாட்டின் கண்கள் என்பதை மனக்கண் முன் கொண்டு நிறுத்தியது. பா இளங்கோ, சாந்தி இளங்கோ அன் குடும்பத்தினர், சூரம்பட்டி வலசு, ஈரோட்லேருந்து. உட்புறத்திலே பாட்டு அருமைங்க. குளிர்பதன கிடங்கு அமைப்பது பற்றி என் அனந்த கிருஷ்ணன் அவர்களின் உரை மிக சிறப்பாக இருந்தது. அவர்களின் கருத்து பகிர்வு மிகவும் சிறப்பாக இருந்தது அப்படின்னு ஜெகநாதன் புலக்காட்டு பழமின்னு போட்டிருக்காரு. அர்த்தமுள்ள அரட்டையில் சாதனை பெண்மணி பற்றிய அரட்டை சிறப்பு. என்றோல இனிமையான இரண்டு பாடல்களும் அருமை. மன்மதன் தான் அப்புறம் காதல் கிளி கதை பேசுது அருமைங்க. சௌமியா மேடம், உங்கள் கண்டிப்பு அரவணைப்பு அழகான பேச்சு அருமை அப்படின்னு போட்டிருக்காரு. அதுல்யா சுரேஷோட சாதனையை நீங்க எடுத்து சொன்னீங்க, நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காரு. யாரு? மதுக்கரை பெரியசாமி. என்றோ கேட்டது மெலடி சூப்பர். இரண்டாவது பாடலும் மிக மிக இனிமை. உமா கணேசன் போட்டிருக்காங்க, அந்த கட்டிங் ஃபிட்டிங் வெல்டிங் எல்லாமே கடலுக்கடியில் செய்கிறாருன்னு சொன்னீங்க, ரொம்ப வியப்பாக இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. காதல் கிளி பாடல் வந்து சூப்பர் அப்படின்னு கவிதா இளங்கோவன் போட்டிருக்காங்க. அர்த்தமுள்ள அர்த்தைக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. பூபதி ராஜேந்திரன் அண்ட் குடும்பத்தினர் மூக்கனூர்ல இருந்து, அவங்க என்ன போட்டிருக்காங்க, ஆழ்கடல்ல டைவ் பண்ணி உள்ள போறது அப்புறம் அந்த வேலையெல்லாம் செய்யறது, அதான் சொல்லியிருந்தேன். தாய் பட விமர்சனம் ரொம்ப அருமையா இருந்தது. மனத்திரையில் படம் பிடித்து காட்டினார் பட விமர்சனம். சனிக்கிழமை இல்லையா, மயில் இருக்கு, அதை போட்டிருக்காரு சுதாகர் ஆதித்தன் அப்படின்னு நிறைய பேர் போட்டிருக்கீங்க. ஓகே. பிரேம்நாத் பெரியநாயக்கம்பாளையம். வீர பெண்மணி அதுல்யா குறித்த தகவல்கள் பெண்களுக்கே பெருமை சேர்க்கும் வகையில் இருந்தது. நட்சத்திர மயிலேறக டி ஜி லிங்கப்பா அவர்களின் திரைப்பயணம் குறித்த பகிர்வுடன் பாடல்களையும் வழங்கி மகிழ்வித்தது அருமை அப்படின்னு பிரேம்நாத் போட்டிருக்காரு. அப்புறம் ஆர் எஸ் புரம் பி அசோகன், நட்சத்திர மயிலேறகு டி ஜி லிங்கப்பாவின் பாடல்கள் அருமை, வாழ்த்துக்கள். நட்சத்திர மயிலேறகு தொகுத்து வழங்கிய ஆர் ஜே பௌசியா அவருக்கு வாழ்த்துக்கள் போட்டிருக்காரு. ஊர்புறத்தில் எலும்பு முறிவு டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் விளக்கம் பயனுள்ளதாக இருந்ததுன்னு குமார் டெய்லர் போட்டிருக்காரு. அதுல்யா அவர்களின் திறமை ரியலி சூப்பர். அர்த்தமுள்ள அரட்டையில் நீங்கள் விமர்சன மெசேஜ் வாசித்தது அருமை அப்படின்னு கே என் பாளையம் பேச்சு முத்து போட்டிருக்காரு. அதான் அந்த மயிலிறகு தாய் அந்த படத்தை வந்து நிறைய பேர் பாராட்டியிருக்காங்க. நிறைய லிசனர்ஸ் நீங்க பாராட்டுறீங்க, அதாவது திரை விமர்சனம் முடிஞ்சதும் பாராட்டுறீங்க, மயிலிறகுல நட்சத்திர மயிலிறகு முடிஞ்ச உடனே பாராட்டுறீங்க. தேங்க்யூ சோ மச். ஓகே, இப்ப மெசேஜஸ் எல்லாம் படிச்சிட்டோம், என்றோ கேட்டதுல ரெண்டு பாட்டு கேட்டுட்டோம், அரட்டை கேட்டாச்சு, இப்ப என்ன நேரம்? இப்ப அந்த கேள்வி, குவிஸுக்கான கேள்வியை கேட்கும் நேரம். வரப்போற இந்த பாட்டை கேளுங்க.

இது ஒரு பாட்டோட பிட். முதல் முதலாக உங்களுக்கு என்னன்னு தெரியும். பல வருஷத்தை தாண்டி இன்னும் நின்றுட்டு இருக்க பாட்டு நம்ம எல்லாருக்கும் எவ்வளோ பிடிக்கும். அந்த பாட்டுல இந்த ஒரே ஒரு பிட்டு மட்டும் வரும். இது அதாவது இந்த பாட்டு, இப்ப நீங்க கேட்டீங்க இந்த பிட் சாங் வந்து அது எந்த பாட்டிலேருந்து எடுக்கப்பட்ட வரி, அவ்வளவுதான். நீங்க அந்த பாட்டோட முதல் வரிய சொன்னா போதும். அப்புறம் குவிஸுக்கு க்ளூ, க்ளூ வந்து ரொம்ப பழசு, அதான் சொல்லிட்டேன். இந்த படம் மூணு மொழியிலையும் இருக்கு. அந்த படத்தையே பல வருஷமா ரீமேக் பண்ணிக்கிட்டே இருக்கோம், இப்ப வரைக்கும் நம்ம பண்றோம். எல்லாம் என்ன கதை, வெறும் காதல் கதை தான். காதல் கதை, அப்பேற்பட்ட காதல் கதை, அப்படி ஒரு படம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் படத்தை பார்த்துட்டு சிரிச்சிட்டு வரல, சோகமா அழுதுட்டே வந்தாங்க. எவ்வளோ க்ளூ கொடுக்குறேன் பாருங்க. சரி, இந்த பாட்டு இருக்கு இல்லையா, இப்ப கேட்ட பிட்டு பாட்டு, அதோட ஒரிஜினல், அதோட ஃபர்ஸ்ட் லைன் இருக்குல்ல, அது ஒரு ஹாப்பி சாங் தான். ஆனா அதுக்கு வந்து க்ளூ என்ன தெரியுமா? குதிரை சவாரி. அந்த பாட்டுல குதிரை வரும் க்ளூ கொடுத்துட்டேன் பாருங்க. ஏகப்பட்ட பாட்டு இருக்குல்ல குதிரை பாட்டு, நீங்க ஒரு க்ளூன்னு ஒன்னு கொடுக்குறீங்க, எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. இன்னொரு க்ளூ தரேன். என்ன க்ளூனா, இந்த படத்துல ஒரு ஹிட் சாங் இருக்குன்னு சொன்னேன்ல, அது ஒரே சோக சாங். இப்ப கூட கேட்டோம், 4 நாள் முன்னாடி மத்தியானம் 3 மணிக்கு கேட்டோம் அந்த பாட்டை. ஏன்பா

0: இந்த சோகமான பாட்டை போடுறீங்கன்னு ஆர்ஜிஎஸ்ல கூட கேட்டேன், அதான் க்ளூ. ஆனா அந்த பாட்டு இன்னைக்கு கேட்கல, அந்த பாட்டும் இந்த படத்தில், அவ்வளவுதான். என்ன ஒரே குழப்பமா சொல்றீங்களே, சிம்பிளா சொல்லுங்க. குழப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல, அந்த படத்துல நிறைய பாட்டு இருக்கும், ஒரு 10 பாட்டுக்கு மேல அந்த படத்துல பாட்டு இருக்கும். அதுல ஒரு பாட்டு சோக பாட்டு நம்ம வந்து மதியம் கேட்டோம், அதுல இன்னொரு பாட்டு ஹாப்பி சாங்கு, அதுல இருந்து ரெண்டு வரி தான் இந்த பாட்டில் ஒட்டியிருக்காங்க. எது முதல் முதலாகல? ஆமாம், என்ன ஒரு கிரியேட்டிவிட்டி பாருங்க. சரி, நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா டக்கு டக்கு டக்கு டக்குன்னு மெசேஜ் அனுப்பிடணும். யார் முதல்ல அனுப்புறாங்கன்னு நான் பார்க்க போகிறேன். கூகுள் ஆண்டவர் துணை இருக்கும்போது உங்களுக்கெல்லாம் எதுக்கு கவலை? நான் இந்த பாட்டை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டேன், யாருமே சொல்லலை, யாருமே சொல்லலை, தெரியவே தெரியாது இப்படி ஒரு பாட்டு இருக்கானே சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை, நிலைமை மாறி போச்சு. சரியா? ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், கொஞ்சம் உழைக்கணும், அவ்வளோதான். ஓகே, நீங்கள் திங்கக்கிழமை நைட்டுக்குள்ளே அனுப்பிடணும். செவ்வாய்க்கிழமை காலையுடன் இந்த க்வெஸ்டின் க்ளோஸ் செய்யப்படும். ஏன்னா சனிக்கிழமைக்கு ஞாயிறு திங்கள் ரெண்டு நாள் இருக்குது, அப்புறம் ஞாயிறுக்கு திங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக இருக்குது. ஓகே, ஒரு க்விஸ்னால் டக்கு டக்குன்னு ஆன்சர் சொல்லிடணும், அதுதானே போட்டி இல்லையா? ஓகே, எல்லோரும் ட்ரை பண்ணணும், கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். இது ஈஸி தான், ரொம்ப ஈஸி தான். அப்புறம் என்ன சொல்வீங்க தெரியுமா? விடைய சொல்லுங்க, ஐயோ இந்த பாட்டு எங்கெல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச பாட்டு, ஐயோ இதுதானா அப்படின்னு சொல்வீங்க. ஆமாம், அப்படி பாட்டை தான் கேட்டிருக்காங்க, கஷ்டமான பாட்டெலாம் கேட்கல. இவங்க எங்கேருந்து தான் இந்த க்வெஸ்டினை பிடிக்கிறாங்களோன்னு இப்போ நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்புவீங்க. அனுப்புங்க அனுப்புங்க. 9 58 58 00 103. ஓகே, நாம இந்த நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். அடுத்த வாரம் இதோட இன்ட்ரெஸ்டிங்கான குவிஸோட, பாருங்க டஃப்பான குவிஸ்ன்னு நான் சொல்ல, இன்ட்ரெஸ்டிங் தான் சொல்லியிருக்கேன், அப்புறம் ஒரு ஜாலியான அரட்டையோட, அப்புறம் சூப்பரான என்ட்ரோ கேட்டது பாடலோட சந்திப்போமா? அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் சௌமியா. அது வரைக்கும் நல்ல இசையை கேளுங்க, நல்ல சந்தோஷமா இருங்க.
1: தொகுப்பு தேவகி ஸ்ரீனிவாசன்,
2: நேயர்கள் இதுவரை வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்று மினுக்குது நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பு கேட்டீர்கள்.
3: 103 இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 1:04, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி கோவை மண்டலம் உலக சமுதாய சேவா சங்கத்தின் மணி ஒன்று மலர் ஒன்று. இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் கோவை மண்டல உலக சமுதாய சேவா சங்கம்.
4: அறிவதனை கருவினிலே இணைத்து தவமாற்ற ஐம்புலன்கள் அமைதி பெறும் அறுகுணமும் சீராம் என்கிற அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷியின் கூற்றுக்கேற்ப நம்மிடையே உள்ள 6 தீய குணங்களையும் தியானம் செய்வதன் மூலம் சீரமைப்போம், மன அமைதி பெறுவோம்.
5: மேலும் தகவலுக்கு 9443254038.
2: நேரம் 1:05, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல கோவை மண்டல உலக சமுதாய சேவா சங்கத்தின் மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில நாம இணைஞ்சிருக்கோம். ரைட், இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே இல்லையா, அதனால எல்லாருக்கும், எல்லா ஃபாதருக்கும், ஃபாதராக போறவங்களுக்கும் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. இன்னைக்கு நம்ம படம் கூட அது சம்பந்தமா தான் எடுத்திருக்கோம். என்ன படம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஃபாதர்ஹுட் அப்படிங்கிற மூவி பத்தி தான் நாம பேச போறோம். அந்த படத்துடைய கதையை தான் சொல்ல போறோம். சரி, அப்படி என்னப்பா கதை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ஒரு அழகான ஒரு கதை. அப்பாக்கும் பொண்ணுக்கும் இருக்கக்கூடிய அந்த அன்பை ரொம்ப அழகா இந்த கதையில சொல்லியிருப்பாங்க. இது எல்லாத்துக்குமே இருக்கிறதானே, அப்பானா பொண்ணு பிடிக்கோ, பொண்ணுனா அப்பா பிடிக்கோ அப்படின்னு நீங்க சொல்றது கேக்குது. ஆனா என்ன விஷயம் அப்படின்னா, அம்மா இல்லாம அந்த பொண்ணை பிறந்ததுல இருந்து வளர்த்திட்டு இருக்காரு அப்பா. அவர் எப்படி அதை கையாண்டு அந்த குழந்தைய வந்து பாசத்தை கொடுத்து வளர்த்துறாரு அப்படிங்கறத வந்து முழுக்க முழுக்க சொல்லக்கூடிய படம் தான் இந்த ஃபாதர்ஹுட். இன்னைக்கு இந்த படத்துடைய கதைய கேட்கலாமா? நிகழ்ச்சி தொகுப்புல உங்க கூட நான் ஆர்ஜே சாருகேசினி.

நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி நாளை மதியம் 12:30 ஒலிபரப்பாகும்.

0: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
1: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
2: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரை மணக்கும் உன்னத சுவை.
3: கோவை மண்டல உலக சமுதாய சேவா சங்கத்தின் மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஃபாதர்ஹுட் அப்படிங்கிற படத்துடைய கதையை நாம கேட்க போறோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஓகே, இதுல ஹீரோவோட பேர் மேத்யூ. அவங்களுக்கு ஒரு காதல் மனைவி இருக்காங்க, அவங்க பேர் லிஸ். ரெண்டு பேருமே வந்து அவங்களுடைய குழந்தையுடைய வரவுக்காக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. ஏன்னா லிஸ் வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க. அப்போ ஹாஸ்பிட்டல் செக் பண்ணி போகும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, குழந்தை வந்து நல்லா உள்ள வளர்ந்துருச்சுங்க, அதனால நம்ம ரெண்டு வாரம் வரைக்கும் வெயிட் பண்ணணும் இல்லை, இப்பவே ஆப்ரேட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லும் போது ஓகே அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே கன்வின்ஸ் ஆகி அந்த ப்ரொசீஜருக்கு வந்து போறாங்க. அப்போ லிஸுடைய அம்மாக்கும் அப்பாக்கும் வீடியோ கால் மூலமா தெரிவிக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து கூட இருக்க முடியல, ஆனால் நீங்கள் வீடியோ காலில் காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பிரசவ வரையில் ரொம்ப பதட்டமாக மேத்யூ வந்து இருக்காங்க. ஒன்றும் ஆகாது, நல்லபடியாக தான் நடக்கும், நல்ல நியூஸ் தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ பேர் அங்கே இருக்க சுற்றி இருக்க எல்லாரும் சொன்னாலும் பதட்டமாகவே இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறந்த உடனே மேத்யூக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். இந்த உலகத்திலேயே ஒரு பொருள் நமக்கு வேணுங்கிற பொருள் கிடைச்சா நம்ம இவ்வளோ சந்தோஷமாக இருப்போம், அவ்வளவு சந்தோஷமாக இருக்காங்க. அவங்கள எல்லாம் மாற்றினதுக்கப்புறமா அடுத்த நாள் அந்த அவங்களுடைய மாமனார் மாமியார்லாம் வந்து பார்க்குறாங்க. அப்போ லிஸ்க்கு வந்து ஒரு பெண்டன் வந்து இவங்க பரிசளிக்கிறாங்க. அதை கொடுத்ததுக்கு அப்புறமா சரி ஓகே நம்ம வந்து வார்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நர்ஸ் வந்து அவங்கள மாற்ற போகும்போது லிஸ் நார்மலாக தான் எந்திரிப்பாங்க, ஆனால் ஏதாவது ஒரு மாதிரி ஆகி அப்படியே வந்து விழுந்துருவாங்க. அதை பார்த்த உடனே பதட்டமாயிரும் எல்லாத்துக்கும், எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சு விட்டுருவாங்க. மேத்யூவுமே வெளியே அனுப்பிச்சு விட்டுருவாங்க டாக்டர் அவசர அவசரமாக வந்து. அதுக்கப்புறமா வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி நுரையீரல ரத்தம் வந்து கிளாட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே மேத்யூவுக்கு என்ன என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போதே அந்த நர்ஸ் வந்து வெளியே அழுதுட்டு வருவாங்க. வரும்போதே தயவு செஞ்சு அந்த வார்த்தையை மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னு வந்து மேத்யூ சொல்லுவாரு. அப்போ அந்த சீன் நமக்கு பார்க்கும்போது மேத்யூட நடிப்பு நமக்கு வந்து ரொம்ப ஒரு யதார்த்தமாக இருக்கும். ஒரு நிஜ வாழ்க்கையில் நடந்ததாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய நடிப்பு இருக்கும். அப்போ சொல்லிடுவாங்க இந்த மாதிரி உங்கள் மனைவி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அதை தாங்க முடியாத மேத்யூ ரொம்ப அழுவார். அடுத்த நாள் அவங்க மனைவிக்கான இறுதி சடங்குலாம் நடக்கும். அங்கே வந்து இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் வருவாங்க. மேத்யூ ரொம்ப குறும்புக்கார ஆளு, எப்படி ஒரு குழந்தைய வந்து வளர்த்துவாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் என்ன என்ன ஆனாலும் நான் தான் வளர்த்துவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மேத்யூட அம்மா மாமியார் எல்லாருமே இருப்பாங்க. நீ வந்து நம்மளுடைய சொந்த ஊருக்கே வந்துரு, அங்கே உனக்கு காசு கம்மியாக கிடைச்சாலும் குழந்தைய வந்து நானும் உங்கள் அம்மாவும் வளர்த்துவோம் அப்படின்னு சொல்லி மாமியார் சொல்கிறாங்க. நான் இதை பற்றி யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி மேத்யூ வந்து போவார். யோசிச்சுட்டு உடனே வந்து இந்த குழந்தைய வந்து நான் தான் வளர்த்துவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிடுவார். ஆனால் அன்னைக்கு ராத்திரியே வந்து அந்த குழந்தை எதுக்காக அழுது, ஏன் அழுது, அதுக்கு டயப்பர் மாற்றணுமா இல்லை சாப்பிட கொடுக்கணுமா, அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே தெரியாமல் மேத்யூ வந்து ரொம்ப குழம்பி போயிடுவார். எப்படிடா இந்த குழந்தை வந்து நம்ம வளர்த்த போகிறோம் அப்படின்னு சொல்லி யோசிப்பார். சரி, அடுத்த நாள் வந்து அலுவலகத்துக்கு போகிறார். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத கேட்கலாம். கேட்டுட்டு இருக்கீங்க கோவை மண்டல உலக சமுதாய சேவா சங்கத்தின் மணி ஒன்று மலர் ஒன்று.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை மண்டல உலக சமுதாய சேவா சங்கத்தின் மணி ஒன்று மலர் ஒன்று. இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் கோவை மண்டல உலக சமுதாய சேவா சங்கம்.
1: அறிவதனை கருவினிலே இணைத்து தவமாற்ற ஐம்புலன்கள் அமைதி பெறும் அறுகுணமும் சீராம் என்கிற அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷியின் கூற்றுக்கேற்ப நம்மிடையே உள்ள ஆறு தீய குணங்களையும் தியானம் செய்வதன் மூலம் சீரமைப்போம், மன அமைதி பெறுவோம்.
2: மேலும் தகவலுக்கு 9443254038.
0: கோவை மண்டல உலக சமுதாய சேவா சங்கத்தின் மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஃபாதர்ஹுட் படத்துடைய கதையை நாம கேட்டுட்டு இருக்கோம். ஓகே, மேத்யூக்கு வந்து எப்படி இந்த குழந்தைய வளர்க்கறது, என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே தெரியாம அப்படியே போராட்டமா போயிட்டு இருக்கு. அந்த சமயத்துல வந்து அவங்களுடைய மாமியார் வந்து சொல்றாங்க, நான் இன்னுமே இங்க வந்து ஒரு 6 மாசம் இருக்கலான் இருக்கேன், இந்த குழந்தைய நீங்க எப்படி வளர்த்துவீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது, நான் கூட இருந்து சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இல்ல என்னுடைய குழந்தைய வந்து நான் தான் வளர்த்துவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. நீங்க எல்லாம் போங்க, நீங்க இருந்தீங்க அப்படின்னா எனக்கு அதுவே வந்து ஒரு சோம்பேறித்தன மாதிரி ஆயிரும், இவங்க பாத்துக்குவாங்க அப்படின்னு நானா முயற்சி பண்ணி நானா என்னுடைய குழந்தைய வளர்த்தணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றாரு. சரி ஓகேன்னு சொல்லி அவங்களும் சொல்றாங்க. நெக்ஸ்ட் டே வந்து பார்க்குக்கு இந்த வாக்கர் இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு போறாங்க அம்மாவும் மேத்யூவும் சோர்ந்து போறாரு ஹீரோ. அப்ப அவர்

அம்மா சொல்லுவாரு, இந்த வாக்கரை வந்து இப்படிதான் வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணி காட்டுவாங்க. நீ வந்து ரொம்ப கவலைப்படாத, எல்லாமே உன் மனசுக்கு நல்லதா தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பாசிட்டிவா எடுத்து சொல்றாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீன் நகர்ந்து முடிஞ்ச உடனே அடுத்த நாள் வந்து ஆஃபீஸ் போறாரு. அந்த ஆஃபீஸ் போன உடனே தன்னுடைய பாஸ் கிட்ட சொல்றாங்க, எனக்கு குழந்தை இருக்கு, என்னுடைய மனைவி வந்து இறந்துட்டாங்க, ஆனா என் குழந்தைய வந்து நான் தான் பாத்துக்கணும், அதனால எனக்கு இந்த வேலை கட்டாயமா வேணும் அப்படின்னு சொல்லும்போது, நீ வந்து இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு 2 வாரம் 1 வாரம்ங்கிற மாதிரி டைம் வந்து எடுத்துக்கும், ஆனா இதுல இருந்து வெளியே வந்து நீ ஆபீஸ்ல வந்து ஒர்க் பண்ணுன்னு சொல்லும்போது ஹீரோ சொல்லுவாரு, இல்ல இதுல இருந்து என்னால அவ்வளவு சீக்கிரம் வெளியே வர முடியுமான்னு தெரியல, ஆனா எனக்கு இந்த வேலை வந்து அவசியம், அதனால நான் வீட்டுல இருந்து முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் பண்ணி தரேன், இல்ல இங்க வந்துதான் ஆகணுங்கிற பட்சத்துல நான் வந்து வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராரு. அதுக்கப்புறமா இந்த குழந்தை திடீர்னு அழுகுது, எதுக்கு அழுகுதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி பாட்டு பாடி காட்டுறாரு, டான்ஸ் ஆடி காட்டுறாரு, சமாதானமே ஆக மாட்டேங்குது. அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே வந்து சமாதானப்படுத்த முயற்சி பண்றாங்க, ஆனா முடியவே மாட்டேங்குது. சரி ஓகே, எப்படி குழந்தையுடைய அழுகை நிறுத்துறது அப்படிங்கறக்காக ஒரு கிளாஸ்க்கு வந்து போவாங்க. அங்க போகும்போது அந்த ரூம்குள்ள ஃபுல்லா அம்மாக்கள் வந்து உட்கார்ந்துட்டு இருப்பாங்க கை குழந்தையோட. உள்ள வந்த உடனே உங்களுக்கான மீட்டிங் அடுத்த ரூம்ல நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்ல இல்ல நான் வந்து இதுக்குதான் வந்தேன், என்னுடைய குழந்தை அழுதுகிட்டே இருக்கா, எதுக்கு அழுகிறானே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்ல இது வந்து அம்மாங்களுக்கான மீட்டிங் தானே அப்படின்னு சொன்னதுக்கு, இல்ல இல்ல இது வந்து நியூ பேரண்ட்ஸ்க்கான மீட்டிங் தானே அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அங்கிருந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்ப என்ன சொல்ற அப்படின்னா, அங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நம்ம ஊர் வழக்கப்படி குழந்தைங்க வந்து தொட்டில மணி கட்டி விடுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி வந்து கட்டி விடும்போது அந்த சவுண்டை கேட்டே அமைதியா தூங்கிரும், அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவங்களா சொல்லும்போது, வீட்டுல வந்து வேக்யூம் கிளீனர் வந்து ஆன் பண்ணி வச்சா அந்த குழந்தை அமைதியா தூங்கிருச்சு. அடடா, இது தெரியாம இத்தனை நாள் கஷ்டப்பட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. சரி அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறத தொடர்ந்து கேட்கலாம். கேட்டுட்டு இருக்கீங்க கோவை மண்டல உலக சமுதாய சேவா சங்கத்தின் மணி ஒன்று மலர் ஒன்று.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப் எம் 103 நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.
1: கோவை மண்டல உலக சமுதாய சேவா சங்கத்தின் மனமார்ந்த சர்வதேச யோகா தின வாழ்த்துக்கள்.
0: கோவை மண்டல உலக சமுதாய சேவா சங்கத்தின் மணி 1 மலர் 1 நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. ஃபாதர் ஹுட் படத்துடைய கதையை நாம கேட்டுட்டு இருக்கோம். சரி, ஓகே. அவருடைய வாழ்க்கை அப்படியே தன்னுடைய குழந்தை கூட நகருது. ஒரு நாள் வந்து மீட்டிங் வந்து நடக்குது அவங்களுடைய ஆபீஸ்ல. அப்ப வந்து குழந்தை அழுதுகிட்டே இருக்கு, வேக்யூம் போடுறாங்க, என்ன பண்ணாலும் அது கேட்கவே இல்லை. நிறைய பேர் வந்து அவருக்கு டிப்ஸ் எல்லாம் தராங்க. ஒரு வழியா குழந்தையோடவே அந்த டிப்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த பிரசன்டேஷனை ரொம்ப அழகா பண்ணி முடிக்கிறாரு. அவருடைய மேனேஜர் முடிஞ்ச அளவுக்கு சமாளிச்சு பாக்குறாரு. அதுக்கப்புறமா நீ ஒரு கேர்டேக்கர் வந்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அப்படியும் வைக்கிறாங்க, ஆனா அது வந்து செட் ஆகல. அதுக்கப்புறமா தன்னுடைய ஃப்ரெண்டு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போறாங்க. அங்க போனதுக்கும் அவருக்கு மனசு இல்ல, தன்னுடைய குழந்தையை விட்டுட்டு வந்துட்டமே அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரியே போயிட்டு இருக்கும், இனிமேல் நான் இந்த மாதிரி எதுக்கு வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து சொல்லிடுவாங்க. இப்படியே சில ஆண்டுகள் வந்து போயிடும், அந்த குழந்தை வந்து சிறுமியா மாறுவாங்க. அவங்க பேர் வந்து மேடி. அப்போ தன்னுடைய வேலையும் மகளுடைய பொறுப்பையும் ஒன்னா சமாளிக்க ஆரம்பிச்சிருவாரு. காலையில எழுப்புறதுல இருந்து ராத்திரி தூங்க வைக்கிற வரைக்கும் எல்லாத்தையுமே கவனிச்சிருவாங்க. அப்ப வந்து மேடி ஸ்கூலுக்கு போக ஆரம்பிப்பா. ஸ்கூலுக்கு போகும்போது அங்கெல்லாம் ஸ்கர்ட் தான் போட்டிருப்பாங்க. இவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு வந்து பேண்ட் போடணும், ஸ்டைலிஷான ஒரு டாம் பாயா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தை எதிர்பார்க்கும். அதை கவனிக்கும் போது சில சிரமங்களை வந்து இவர் எதிர்கொள்வாரு. ஆனா அந்த குழந்தைக்கு வந்து பேண்ட் போட்டு தான் அனுப்புவாரு. அந்த அனுபவம் வந்து அவருக்கு இன்னுமே ஒரு பொறுப்புணர்வை ஏற்படுத்தும். இதுக்கிடையில வந்து மகளும் அப்பாவும் ரொம்ப நெருக்கமா க்ளோஸ் ஆயிருவாங்க. ஒவ்வொரு மகிழ்ச்சியிலும் ஒவ்வொரு பிரச்சனையும் மேத்யூ கூடவே இருப்பாங்க மேடி. இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு வலுவான உறவு வந்து உருவாயிரும். மேடி வந்து கொஞ்சம் கொஞ்சமா பெருசா வளர ஆரம்பிக்கும் போது தன்னுடைய அம்மாவை பத்தின கேள்விகள் எல்லாம் கேட்க ஆரம்பிப்பா. எங்க அம்மா எப்படி இருந்தாங்க, என்ன பார்த்தாங்களா, என்னை பத்தி நினைச்சாங்களா, அந்த மாதிரி நிறைய கேள்வி எல்லாம் கேட்கும்போது இந்த ஒவ்வொரு கேள்வியுமே வந்து மேத்யூக்கு வலியதான் கொடுக்கும். ஆனா தன்னுடைய மனைவி பத்திய நினைவுகளை தன்னுடைய மகள்கிட்ட பகிர ஆரம்பிக்கிறாரு. லிஸ் எவ்வளவு அன்பானவங்க, எவ்வளவு மகிழ்ச்சியானவங்க, நாங்க இப்படி எல்லாம் வாழ்ந்தோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க. தன்னுடைய மகளுக்காக தாயுடைய இடத்தை வந்து நிரப்புறதுக்காக எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முயற்சி பண்ணுவாரு. ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் அமைதியா நகர்ந்துட்டு இருக்கும். ஒரு கட்டத்துல ஹீரோ என்ன பண்றாரு, ஒரு பெண்ணை சந்திக்கிறாரு. அவங்களுக்கும் வந்து நட்பு உருவாகுது. அதுக்கப்புறம் அந்த நட்பு காதலா மாறுது. தன்னுடைய வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா மகிழ்ச்சிய பார்க்க ஆரம்பிக்கிறாரு மேட். இந்த புது உறவு வந்து மேடியுடைய வாழ்க்கையிலுமே மாற்றங்களை ஏற்படுத்துது. தன்னுடைய தந்தை வந்து இன்னொருத்தங்க வாழ்க்கையை வந்து இன்னொருத்தங்க தந்தையுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னொருத்தங்க வராங்களே அப்படிங்கறத வந்து மேடினால ஃபர்ஸ்ட் ஏத்துக்க முடியல. சில சில குழப்பங்கள்லாம் உருவாகுது. ஆனா தன்னுடைய மகளுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு அந்த புதிய உறவையும் நிலைப்படுத்துறதுக்காக முயற்சிக்கிறாரு. ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு அது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா இல்லை. ஒரு கட்டத்தில் வந்து நைட்டு இந்த மாதிரி நீ சாட்டர்டே உன் ஃப்ரெண்டு கூட போயிருந்தக்கோ, நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு போவார். அப்போது அந்த பாப்பாவும்

அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடும், தன்னுடைய அப்பா இல்லையே அப்படிங்கிறது வந்து ரொம்ப சோகமாக நினச்சிட்டு படுத்து தூங்கிடும். இன்னொரு நாள் ராத்திரி என்னாகும் அப்படின்னா, நைட் தூங்கும் போது நீங்கள் எனக்கு முத்தமே கொடுக்காம தூங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமாக அந்த குழந்தை சொல்கிற காட்சியெல்லாம் வந்து நம்ம மனசையே உருக்கிடும். அந்த மாதிரி கதை வந்து இருக்கும். கேட்டுட்ருக்கீங்க கோவை மண்டல உலக சமுதாய சேவா சங்கத்தின் மணி ஒன்று மலர் ஒன்று. தொடர்ந்து பேசலாம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது கோவை மண்டல உலக சமுதாய சேவா சங்கத்தின் மணி ஒன்று மலர் ஒன்று. இந்த நிகழ்ச்சியை வழங்கியோர் கோவை மண்டல உலக சமுதாய சேவா சங்கம்.
1: அறிவதனை கருவினிலே இணைத்து தவமாற்ற ஐம்புலன்கள் அமைதி பெறும் அறுகுணமும் சீராம் என்கிற அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷியின் கூற்றுக்கேற்ப நம்மிடையே உள்ள ஆறு தீய குணங்களையும் தியானம் செய்வதன் மூலம் சீரமைப்போம், மன அமைதி பெறுவோம்.
2: மேலும் தகவலுக்கு 9443254038

0: டெலி www.tele-law.in அல்லது 1-4-4-5-4 கட்டணமில்லா தொலைபேசி எண் ஆகியவற்றில் இலவச சட்ட உதவி கிடைக்கும்.
1: 1:38 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM மணி ஒன்று மலர் ஒன்று கேட்டிருக்கீங்க. ஃபாதர்ஹுட் படத்துடைய கதையை கேட்டுட்டு இருக்கோம். நிறைய மனஸ்தாபங்கள் எல்லாம் ஆகும். என்ன பண்றது எது பண்றதுன்னு தெரியாத ஒரு நிலைமையில ஹீரோ என்ன பண்ணுவாரு, சரி ஓகே நம்ம வந்து குழந்தைய அவங்களுடைய மாமியார் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு, அதாவது இவருடைய மாமியார் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு நம்ம வந்து கெரியரை பார்க்கலாம், கெரியர்ல நம்ம நல்லா இருந்தோம்னா குழந்தையும் சேர்த்து நல்லா பாத்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இதுல அவங்கள கொண்டு போய் லிஸுடைய வீட்லயே விடுவாங்க. லிஸுடைய ரூமை தான் வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க மேடிக்கு. அப்போ அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் லிஸ் நினைச்சு கவலையும் படுவார் இல்ல அப்படிங்கறத நினைச்சு. இப்படியே வந்து போயிட்டு இருக்க சமயத்துல சரி ஓகே இதுக்கப்புறம் வந்து நான் கெரியரை பார்க்க போறேன்னு சொல்லி வேற நாட்டுக்கு வேலைக்காக வந்து போறதுக்காக ரெடி ஆயிருவாரு. ரெடி ஆகி கிளம்புற டைம்ல வந்து அவருக்கு தன்னுடைய குழந்தை எப்படி சின்ன வயசுல எல்லாம் வளர்த்தோம், எப்படி நடந்துச்சு, எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய காட்சி அமைப்புகள் வந்து அவர் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகும். முன்னாடி வந்து ஒரு டீனேஜ் டாக்டர் வந்து அவங்க அம்மா கூட போயிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இல்ல இல்ல நம்ம கெரியர்ல கூட ஏதாவது ஒரு இடத்துல வந்து நம்ம வந்துடலாம், ஆனா நம்ம குழந்தைய நாம இல்லாம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு உடனே வந்து அந்த பிளான் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு திரும்பவும் அவங்க வீட்டுக்கே வருவாங்க. அப்ப வரும்போது ரொம்ப கவலையா இருப்பான் மேடி, அப்பா இல்லையே அப்படிங்கிற மாதிரி. ஆனா நான் வந்து உங்ககிட்ட போய் சொன்னேன், சும்மா சர்ப்ரைஸ் பண்றதுக்காக சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி மேடி கிட்ட ஹீரோ வந்து சொல்லுவார். அதாவது அவங்க அப்பா சொல்லுவாங்க, ரெண்டு பேருமே வந்து ரொம்ப ஜாலியா கட்டி பிடிச்சிப்பாங்க. அதுக்கப்புறமா இவங்களுக்கு இன்னொரு கேர்ள் ஃபிரெண்ட் இருந்தாங்க இல்லையா, அவங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி மேடி கேட்கும்போது ஓகே அப்படிங்கிற மாதிரி முடிவாயிரும். அதுக்கப்புறமா இந்த ஸ்கூலுக்கு வந்து ஸ்கர்ட் போடுறது பேண்ட் போடுறதுல பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு இல்லையா, அதெல்லாமே வந்து அந்த ஸ்கூலே வந்து மாத்திருவாங்க இவங்களை பார்த்து. ஓகே இனிமேல் நாங்க வந்து கேர்ள்ஸ்மே வந்து பேண்ட் போட சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மாத்திருவாங்க. தன்னுடைய அப்பா வந்து திரும்பவும் தனக்கே கிடைச்ச சந்தோஷத்துல வந்து மேடி இந்த உலகத்திலேயே மிதக்கிறதே நாதா அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அதே போல அப்பாக்கு தன்னுடைய மகள் தன்கிட்டயே திரும்பி வந்துட்டா, அவளை நான் வந்து விடல அப்படிங்கிற ஒரு இதுல வந்து அவருமே சந்தோஷமா இருப்பாரு. ஒரு அப்பா நினைச்சா நிறைய விஷயத்த வந்து மாத்திரலாம், ஸ்கூல்லயே வந்து இவ்வளவு விஷயத்த மாத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. தெய்வங்கள் எல்லாம் தோற்றி போகும் தந்தை அன்பின் முன்பே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த பாட்டுடைய வரிகளுக்கு வந்து அப்படியே வந்து ஒரு ஆக்டான ஒரு படம் அப்படின்னா இந்த படத்தை சொல்லலாம்.

1:44 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியுடைய நிறைவான பகுதிக்கே வந்துட்டோம். மேத்யூ தன்னோட வாழ்க்கையில பெரும் பகுதியா தன்னுடைய மகளை வளர்க்கறதுக்காக தான் அர்ப்பணிச்சிட்டாரு. அவருடைய முயற்சி வீணாகல அப்படிங்கறத வந்து அவர் கடைசியில உணர்ந்துக்குவாரு. மேடி தன்னுடைய தந்தை வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்திருக்காங்க, எவ்வளவு மரியாதையோட நம்மளை வளர்த்திருக்காங்க எல்லாத்தையுமே பார்த்து புரிஞ்சுக்க ஆரம்பிப்பா. தன்னுடைய வாழ்க்கையில அம்மா இல்ல அப்படிங்கிற வெற்றினத்தை அவ உணர்ந்தாலும் அந்த இடத்த அன்பால அப்பா நிரப்பிட்டாரு அப்படிங்கறத புரிஞ்சுக்குவா. மேட் தன்னுடைய அப்பாவை, அதாவது மேடி தன்னுடைய அப்பாவை நினைச்சு ரொம்பவே பெருமைப்படுவா. தொடக்கத்துல பயத்தோடையும் குழப்பத்தோடையும் ஆரம்பிச்ச இவங்களுடைய பயணம் ஒரு வழியா ஒரு வலுவான தந்தை மகள் உறவா மாறி இருக்கும். கடைசியா ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருந்து தன்னுடைய வாழ்க்கைய முன்னோக்கி கொண்டு போறதா இந்த ஃபாதர்ஹுட் அப்படிங்கிற படம். இதுவரைக்கும் மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சி கேட்டீங்க. நிகழ்ச்சி தொகுப்புல இதுவரைக்கும் கூட நான் ஆர்ஜே சாரு கேசினி. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள், திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நன்றி நேயர்களே.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். நாட்டு மக்கள் அனைவரும் யோக பயிற்சியை வாழ்நாள் பயிற்சியாக கடைபிடிக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. கல்வி நிறுவனங்களில் மாணாக்கருக்கு இடையூறு ஏற்படுத்தும் செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் எச்சரித்துள்ளார். நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஐசிசி உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டு மக்கள் அனைவரும் யோகா பயிற்சியை வாழ்நாள் பயிற்சியாக கடைபிடிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி அறிவுறுத்தியுள்ளார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி கொல்கத்தாவில் நடைபெற்ற பிரம்மாண்ட யோகா நிகழ்வில் உரையாற்றிய பிரதமர், யோகாவால் உடலும் மனமும் ஒருங்கிணைந்து ஆரோக்கியம் மேம்படும் என்றார். இன்றைய வேகமான உலகில் ஒழுக்கம், விழிப்புணர்வு மற்றும் சமநிலையுடன் வாழ்வதற்கான வழிமுறைகளை யோகா கற்பிப்பதாக கூறினார். ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா என்ற இந்த ஆண்டின் கருப்பொருளின் அடிப்படையில் மத்திய கலாச்சார அமைச்சகம் சார்பில் நாடு முழுவதும் உள்ள 100 முக்கிய இடங்களில் சிறப்பு யோகா கொண்டாட்டங்கள் நடைபெற்றன. மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூர் யோகா நிகழ்வில் உரையாற்றிய குடியரசு

0: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, நாட்டின் பாரம்பரிய கலையாக யோகா திகழ்கிறது என்றார். ஆரோக்கியமான குடும்பம், சமூகம் மற்றும் தேசத்தை கட்டமைக்க யோகா பெரிதும் உதவுவதாக கூறினார். லடாக் லே பகுதியில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் பங்கேற்ற குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், இந்திய நாகரீகத்தின் அடையாளமாக திகழும் யோகா உடல் மனம் மற்றும் ஆன்ம நலனுக்கான பயிற்சி என்று கூறியுள்ளார். ஆரோக்கியமான முதுமை காலத்தை வழிநடத்த யோகா பெரும் பங்காற்றும் என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மேகாலயா மாநிலம் ஷில்லாங்கில் கிழக்கு வான்படை தலைமையகத்தில் நடைபெற்ற யோகா தின கொண்டாட்டங்களில் உரையாற்றிய அவர், யோகாவை வாழ்க்கை முறையாக கடைபிடிக்க உறுதியேற்க வேண்டும் என்று கூறினார். மாமல்லபுரத்தில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் பங்கேற்ற மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், ஆரோக்கியமான மகிழ்ச்சியான சமுதாயத்தை உருவாக்க ஒவ்வொருவரும் யோகாவை வாழ்வின் அங்கமாக மாற்ற வேண்டும் என்றார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் யோகா சிறப்பு பயிற்சிகள் நடைபெற்றன. திருப்பூரில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் பங்கேற்றார். நாமக்கல், அரியலூர் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகங்களில் நடைபெற்ற யோகா பயிற்சியில் நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் ஈடுபட்டனர். தூத்துக்குடி முத்துநகர் கடற்கரை பூங்காவில் தேசிய மாணவர் படை அதிகாரிகள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணாக்கர் கலந்து கொண்டு வஜ்ராசனம், திரிகோண ஆசனம், சூரிய நமஸ்காரம் உள்ளிட்ட 25 ஆசனங்களை நிகழ்த்தினர். விழுப்புரம் செஞ்சிக்கோட்டை பூங்காவில் அஞ்சல் துறை சார்பில் நடைபெற்ற யோகா பயிற்சியில் ஏராளமான பள்ளி மாணாக்கர், தொல்லியல் மற்றும் அஞ்சல் துறை ஊழியர்கள் கலந்து கொண்டனர். சேலம் ரயில்வே கோட்ட அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் கோட்ட மேலாளர் மன்லால் தலைமையில் அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள், சாரணர் படை மாணாக்கர் உள்ளிட்டோர் யோகா பயிற்சியில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெலிங்டன் ராணுவ பயிற்சி மையத்தில் ராணுவ அதிகாரிகள் குடும்பத்துடன் யோகாசன முத்திரைகளை செய்து காண்பித்தனர். வேலூர் கோட்டை பூங்காவில் இன்று நடைபெற்ற யோகா பயிற்சியில் தொல்லியல் துறை அதிகாரிகள், பள்ளி கல்லூரி மாணாக்கர் உள்ளிட்டோர் யோகா பயிற்சியை மேற்கொண்டனர். தர்மபுரியில் பள்ளி கல்லூரி மாணாக்கர் பங்கேற்ற யோகா பயிற்சியின் மூலம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: யோகாசனம் மேற்கொள்வதன் மூலம் சகிப்புத்தன்மை அதிகரிக்கும், கழுத்து வலி, முதுகு வலி, மூட்டு வலிகளுக்கு தீர்வாக அமையும். இவ்வளவு நன்மைகள் மனிதர்களுக்கு அளிக்கும் யோகா பயிற்சி சர்வதேச யோகா தினத்தில் தருமபுரி மாவட்டத்தில் அரசு பள்ளிகள், தனியார் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள், பொது நிறுவனங்கள் சார்பில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. யோகாசன வடிவத்தில் மாணவர்கள் நின்று பார்ப்போரை வியக்க வைத்தனர். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: தஞ்சை பெரிய கோவில் வளாகத்தில் தொல்லியல் துறை சார்பில் நடைபெற்ற யோகா பயிற்சியில் கலந்து கொண்ட மாணவர் இப்பயிற்சி தமக்கு பெரிதும் ஊக்கமளிப்பதாக கூறினார்.
2: இன்னைக்கு வந்து உலக யோகா தினம். நாங்க வந்து கேச்ச ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கோம். பெரிய கோயில வந்து யோகா நடக்குது அப்படிங்கறது வந்து ஸ்கூல் மூலமா தெரிஞ்சுக்கிட்டு எங்க என்சிசி குரூப்ல இருந்து நாங்க வந்து யோகா பண்றதுக்காக வந்திருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா வந்திருக்காங்க. யோகா ட்ரைனர்லாம் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. அது எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதனால நாங்க வந்து டெய்லிக்கும் அவங்க வந்து வீட்டுல எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லிருக்காங்க. இதனால பண்றதுனால நம்ம உடம்பு மனசு அளவுக்கு நமக்கு எல்லாருமே ஆரோக்கியமா இருக்கும். அதனால நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க.
0: எம்பிபிஎஸ், பிடிஎஸ் உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு நாடு முழுவதும் சற்று நேரத்தில் நடைபெறுகிறது. புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான், நீட் மறுதேர்வு சுமூகமாக நடைபெற அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி உள்ளிட்ட 12 மொழிகளில் நடைபெறும் இத்தேர்வை நாடு முழுவதும் 551 நகரங்களில் 22 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணாக்கர் எழுதுகின்றனர். தமிழகத்தில் சென்னை, கோவை, திருச்சி உள்ளிட்ட 31 மாவட்டங்களில் 307 தேர்வு மையங்களில் நடைபெறும் இத்தேர்வை 142,000 பேர் எழுதுகின்றனர். திருச்சி மாவட்டத்தில் 6,688 பேர் தேர்வு எழுதுகின்றனர். ஈரோடு மாவட்டத்தில் 13 தேர்வு மையங்களில் நடைபெறும் இத்தேர்விற்கான அனைத்து அடிப்படை வசதிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் கூறியுள்ளது. மத்திய தொழில் பாதுகாப்பு படைகள் மற்றும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மாணாக்கர் ஆபரணங்கள் உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் ஹால் டிக்கெட் உள்ளிட்ட ஆவண சரிபார்ப்பிற்கு பின்னர் தேர்வறைக்குள் அனுமதிக்கப்பட்டனர். நாடு முழுவதும் ரயில்வே நவீனமயமாக்கல் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இதன்படி 1,300 ரயில் நிலையங்களில் மேம்பாட்டுப் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகளில் ரீல்ஸ் எடுப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வி

0: துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் எச்சரித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், மாணாக்கருக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையிலான செயல்களில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு கேட்டுக் கொண்டார். தஞ்சை மாவட்டம் பட்டீஸ்வரத்தில் நெல் கொள்முதல் நிலையத்தில் மழையில் நனைந்த நெல் மூட்டைகள் பிரிக்கப்பட்டு அரவை ஆலைகளுக்கு அனுப்பப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கொள்முதல் நிலையத்தில் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்ட அவர், நெல் மூட்டைகளை பாதுகாக்கும் வகையில் உரிய அளவு தார்பாய்களை தட்டுப்பாடின்றி வைத்திருக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கமும் குற்ற சம்பவங்களும் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டம் ஒழுங்கு தொடர்பான பிரச்சினைகளை எதிர்கொள்ள அரசு கால அவகாசம் எடுத்துக் கொள்ளக்கூடாது என்றார். தேனி கும்பக்கரை அருவியில் சுற்றுலாப் பயணிகளுக்கு இன்று முதல் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் போதிய நீர்வரத்து இல்லாததால் கடந்த மாதம் 23ஆம் தேதி அருவிக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளான கொடைக்கானல், வட்டக்கானல், வெள்ளக்கவி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மிதமான மழையால் அருவிக்கு நீர்வரத்து ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக இன்று காலை முதலே சுற்றுலா பயணிகள் அருவிக்கு செல்லவும் அருவியில் குளிக்கவும் வனத்துறையினர் அனுமதி அளித்தனர். தேனியிலிருந்து ராஜ்குமார்.
0: மதுரையில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் இன்று தொடங்கி வைத்தார். சேலம் பேருந்து நிலையத்தில் மாநகராட்சி ஆணையர் திரு லலித் ஆதித்ய நீலம் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அங்குள்ள சுகாதார வளாகங்களை தூய்மையாக பராமரிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அடுத்த குன்னூரில் திருமண வீட்டினர் சென்ற பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 2 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 40 பேர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களை மாநில சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி சந்தித்து ஆறுதல் கூறினார். வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி காரணமாக நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சிதம்பரம் அருள்மிகு நடராஜர் திருக்கோவில் ஆணி திருமணஞ்சர தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெறுகிறது. ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்தனர். ஆணி திருமஞ்சன உற்சவ தரிசனம் நாளை மறுநாள் நடைபெறும். ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்றிரவு 7 மணிக்கு தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. FIFA உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று ஜப்பான் டுனிஷியாவை 4-0 என்ற கோல் கணக்கிலும், ஜெர்மனி ஐவரி கோஸ்டை 2-1 என்ற கோல் கணக்கிலும் வென்றன. ஈக்வடார் குவாரச்சவ் இடையேயான போட்டி டிராவில் முடிவடைந்தது. ஸ்பெயின் சவுதி அரேபியா இன்றிரவு எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டு மக்கள் அனைவரும் யோக பயிற்சியை வாழ்நாள் பயிற்சியாக கடைபிடிக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. கல்வி நிறுவனங்களில் மாணாக்கருக்கு இடையூறு ஏற்படுத்தும் செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் எச்சரித்துள்ளார். நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் 1:55, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல சென்னை மிட் சென்டர்லிருந்து வந்திருக்கக்கூடிய வானிலை அறிவிப்பு கேட்கலாம். கோயம்புத்தூரை பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமா 33 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமா 24 டிகிரி செல்சியஸும் பதிவாகும். திருப்பூர்ல அதிகபட்சமா 34 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமா 25 டிகிரி செல்சியஸும் பதிவாக வாய்ப்பிருக்கு. அதே போல ஈரோடுல அதிகபட்சமா 36 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமா 26 டிகிரி செல்சியஸும், சேலத்தில் அதிகபட்சமா 34 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமா 25 டிகிரி செல்சியஸும், ஊட்டியில அதிகபட்சமா 33 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமா 17 டிகிரி செல்சியஸும், நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய பாலக்காட்டில் அதிகபட்சமா 33 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமா 26 டிகிரி செல்சியஸும் பதிவாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சென்னை மெட் சென்டர்ல இருந்து சொல்லியிருக்காங்க. வானிலை நிலவரம் கேட்டீங்க.

0: இன்று மதியம் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்
1: குளிர்பதன கிடங்கிறது வந்து ஒரு பொதுவான சொல்ல, அதுல உட்பிரிவு தான் இந்த பிளாஸ்ட் ஃப்ரீசர். பிளாஸ்ட் ஃப்ரீசர்ங்கிற தனியான கட்டமைப்பு, அதுக்கு மின்சார செலவும் ஜாஸ்தியா இருக்கும். உங்களுக்கு 40 HP 30 HP அந்த மாதிரி வந்துடும். அது வந்து என்னன்னா குறைந்த நேரத்தில் பண்றது அதோட வேலை. இப்ப குளிர்பதன கிடங்களை வச்சீங்கன்னா
2: விவசாயிகளுக்கும் சிறு தொழில் செய்பவர்களுக்கும் பயன் தரக்கூடிய குளிர்பதன கிடங்கு குறித்து விரிவாக விளக்கம் தருகிறார் சின்னவேடம்பட்டி என் அனந்தகிருஷ்ணன் அவர்கள்.
3: கேட்டு பயன் பெறுங்கள்.
4: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

குடும்பத்தின் முக்கிய வருமானம் ஈட்டும் நபருக்கு எதிர்பாராத விதமாக ஏதாவது நேர்ந்தால் அந்த குடும்பத்தின் நிலை என்னவாகும் என்று நாம் எத்தனை பேர் சிந்திக்கிறோம்? இந்த கேள்விக்கான ஒரு எளிய மற்றும் மலிவான தீர்வாக மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ள திட்டம்தான் பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா. 2015 தொடங்கப்பட்ட இந்த திட்டம் குறைந்த வருமானம் கொண்ட மக்களுக்கும் வாழ்க்கை காப்பீட்டின் பாதுகாப்பை வழங்கும் நோக்கத்துடன் செயல்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தில் 18 முதல் 50 வயதிற்குட்பட்ட வங்கிக் கணக்கு வைத்திருக்கும் எவரும் இணையலாம். ஆண்டிற்கு வெறும் 436 ரூபாய் பிரீமியம் செலுத்தினால் போதும். திட்டத்தில் உறுப்பினராக இருக்கும் நபர் மரணமடைந்தால் அவருடைய குடும்பத்தினருக்கு அல்லது நியமிக்கப்பட்ட பயனாளிக்கு 2 லட்சம் ரூபாய் காப்பீட்டுத் தொகை வழங்கப்படும். இந்த திட்டத்தின் மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால், மரணம் எதனால் ஏற்பட்டது என்பது கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுவதில்லை. நோய், இயற்கை காரணம் அல்லது விபத்து என எந்த காரணமாக இருந்தாலும் காப்பீட்டுத் தொகை கிடைக்கும். பிரீமியம் தொகை ஆண்டுதோறும் வங்கிக் கணக்கில் இருந்து தானாகவே கழிக்கப்படுவதால் தனியாக கட்டணம் செலுத்த வேண்டிய அவசியமும் இல்லை. நமது நாட்டில் இன்னும் பல குடும்பங்கள் ஒரே நபரின் வருமானத்தை நம்பியே வாழ்கின்றன. அத்தகைய குடும்பங்களுக்கு இந்த திட்டம் ஒரு பாதுகாப்பு கவசமாக அமைகிறது. இந்த திட்டத்தில் எவ்வாறு சேரலாம்? பதிவு செய்யும் நடைமுறைகள் என்ன? யார் யார் இதில் அதிகம் பயனடையலாம்? இவை பற்றி தெரிந்து கொள்வோம் இந்த பாடலுக்கு பிறகு.

0: பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா பற்றிய தகவல்களை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த திட்டத்தில் சேர விரும்புபவர்கள் தங்களது வங்கிக் கிளையை அணுகலாம். பல வங்கிகள் இணைய வங்கி மற்றும் மொபைல் வங்கி சேவைகள் மூலமாகவும் பதிவு செய்யும் வசதியை வழங்குகின்றன. பதிவு செய்யும் போது சேமிப்பு கணக்கு, ஆதார் எண் மற்றும் நியமனதாரர் பற்றிய விவரங்களை வழங்க வேண்டும். நியமனதாரர் என்பவர் காப்பீட்டு தொகையை பெறும் குடும்ப உறுப்பினர் அல்லது நம்பகமான நபர். இந்த திட்டம் குறிப்பாக விவசாயிகள், சிறு வியாபாரிகள், தினக்கூலி தொழிலாளர்கள், சுயதொழில் செய்பவர்கள் மற்றும் அமைப்பு சாரா துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. மிக குறைந்த செலவில் குடும்பத்திற்கு நிதி பாதுகாப்பை வழங்கும் அரிய வாய்ப்பாக இது அமைந்துள்ளது. ஒரு ஆண்டிற்கு 436 ரூபாய் என்பது மாதத்திற்கு கணக்கிட்டால் 37 ரூபாய் மட்டுமே. அதாவது ஒரு நாளைக்கு 2 ரூபாய்க்கும் குறைவான தொகையில் குடும்பத்தின் எதிர்காலத்திற்கு 2 லட்சம் ரூபாய் பாதுகாப்பை பெற முடிகிறது. இன்று பலர் வங்கி சேமிப்பு, முதலீடு, மருத்துவ காப்பீடு ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறார்கள். அதே நேரத்தில் வாழ்க்கை காப்பீடும் குடும்பத்தின் நிதி திட்டமிடலில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. எதிர்பாராத நிகழ்வுகளை தடுக்க முடியாது, ஆனால் அவற்றால் குடும்பம் பாதிக்கப்படாமல் இருக்க முன்கூட்டியே ஏற்பாடுகளை செய்ய முடியும். அதற்கான ஒரு எளிய வழிதான் பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா. எனவே இன்னும் இந்த திட்டத்தில் இணையாதவர்கள் தங்களது வங்கிக் கிளையை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள். குறைந்த செலவு, அதிக பாதுகாப்பு, குடும்பத்தின் எதிர்கால நம்பிக்கை. பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா. மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் இன்று இடம்பெற்றது பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா. மீண்டும் சந்திப்போம் மற்றொரு மகத்தான திட்டத்தோடு.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.

0: அறிவதனை கருவினிலே இணைத்து தவமாற்ற ஐம்புலன்கள் அமைதி பெறும் அறுகுணமும் சீராம் என்கிற அருள்தந்தை வேதாத்திரி மகரிஷியின் கூற்றுக்கேற்ப நம்மிடையே உள்ள 6 தீய குணங்களையும் தியானம் செய்வதன் மூலம் சீரமைப்போம், மன அமைதி பெறுவோம்.
1: மேலும் தகவலுக்கு 9443254038.
2: கோவை மண்டல உலக சமுதாய சேவா சங்கத்தின் மனமார்ந்த சர்வதேச யோகா தின வாழ்த்துக்கள்.
3: நிலையத்தில் நேரம் 2:30.

0: விவசாயிகளுக்கும் சிறு தொழில் செய்பவர்களுக்கும் பயன் தரக்கூடிய குளிர்பதன கிடங்கு குறித்து விரிவாக விளக்கம் தருகிறார் சின்னவேடம்பட்டி என் அனந்தகிருஷ்ணன் அவர்கள். கடந்த நிகழ்ச்சியில குளிர்பதன கிடங்க அமைக்கிறதுக்கு இடம் எப்படி தேர்வு செய்யலாம், குளிர்பதன கிடங்கு அமைப்புக்கு தேவையான விஷயங்கள், குளிர்பதன கிடங்குல என்ன மாதிரியான பொருட்கள் வைக்கலாம், குளிர்பதன கிடங்குல உணவுப் பொருளுக்கு ஏத்த மாதிரி எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். தொடர்ந்து இன்னைக்கு நிகழ்ச்சியில அது சார்ந்த இன்னும் சில தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். சார், வாழைப்பழங்களை குளிர்பதன கிடங்குக்குள்ள வச்சு பழுக்க வைக்க முடியும் அப்படின்னு போன நிகழ்ச்சியில சொல்லியிருந்தீங்க. இப்போ வாழைப்பழங்களை பழுக்க வைக்கிறதுக்கு கார்பைடு கல் பயன்படுத்துறாங்க இல்லைங்களா, அப்படி பண்ணும் போது அது உடல் நலத்துக்கு நல்லதில்லைன்னு சொல்றாங்க. ஆனா குளிர்பதன கிடங்குகளை வச்சு பழுக்க வைக்கும் போது அந்த மாதிரி ஏதாவது பாதிப்பு இருக்குங்களா?
1: வாழைப்பழம் நிறைய நம்ம பேப்பர்ல பாக்குறோம், நியூஸ்ல பாக்குறோம், பொதுவா அந்த வெய்ய காலத்துல சொல்லுவாங்க இந்த இடத்துல பழத்தை பறிமுதல் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய கேள்விப்படுறோம். கார்பைடு கல் வச்சு பழக்க வைக்கிறாங்கன்னு, அந்த கார்பைடு கல் ஏன் வைக்கிறாங்கன்னா, அந்த கார்பைடு கல் வச்சாச்சுன்னா அது ஒரே நாள்ல கலர் மாறிடும், பச்சையா இருக்கக்கூடிய பொருள் வந்து மஞ்சள் கலர்ல மாறிடுங்கிறக்காதான். மார்க்கெட்ல இன்னைக்கு நம்மளும் வாங்குறவங்க என்ன பண்ணுவோம், நம்ம ஓரளவுக்கு பழுத்ததை தான் வாங்குறோம். பட் இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான். குளிர்பதன கிடங்குகளை வச்சு நமக்கு ஒரு பழம் வந்து இயற்கையா எப்படி பழுக்குதோ அதே மாதிரி பழுக்க வைக்கிறத குளிர்பதன கிடங்குகளை. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்கன்னா குளிர்பதன கிடங்குகளை வச்சு பழுக்க வச்சு வர்றதும் கூட ரசாயனம் இருக்கு அப்படிங்கிறாங்க, அப்படிலாம் கிடையாது. பொதுவாக ஒரு கடைக்கு போறீங்க அப்படின்னா பெட்டி கடையில போய் நீங்க பழத்தை வாங்கலான்னு போகும்போது கடைக்காரர் என்ன சொல்லுவார்னா, கீழே இருக்கிற பழத்தை பிச்சுங்கன்னு சொல்லுவார். ஏன் கீழே இருக்கிற பழத்தை பிச்சுங்கன்னு சொல்றாருன்னா, முதல்ல அந்த பழம் வெளியில வந்ததுல ஃபர்ஸ்ட் பழம் தான் கீழே இருக்கிறதான், அதுதான் வந்து முதிர்ச்சியாயிருக்கும். அந்த முதிர்ச்சியானதே அந்த பழம் என்ன பண்ணா, அந்த உடம்புல இருந்து எத்திலீன் கேஸை வந்து அதை ரிலீஸ் பண்ணும். அந்த எத்திலீன் கேஸ் வந்து என்ன பண்ணும், உங்களுக்கு அது மேல் நோக்கி தான் நகரும். மேல் நோக்கி நகரும்போது அடுத்த பழத்துல படும். அடுத்த பழத்துல படும்போது என்ன படும்னா, அந்த பழம் நினைச்சுக்கோ, ஓ நமக்கு முன்னாடி வந்தவர் வந்து பழுக்க ஆரம்பிச்சிட்டாரு, அப்ப நம்மளும் பழுக்கிற டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி என்ன பண்ணுனா அதுவும் பழுக்க ஆரம்பிக்கும். அப்ப அந்த ரெண்டாவது பழம் எத்திலீன் பட்டதுனால பழுக்க ஆரம்பிச்சதுனால என்ன பண்ணுவோம், அதுவும் வந்து எத்திலீன் ரிலீஸ் பண்ணும். ரிலீஸ் பண்ணும்போது மேல் பழத்துல போடும். இப்படிதான் பழம் வந்து கீழ இருந்து மேல பழுத்து வர சயின்ஸ். இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, மார்க்கெட்ல டெய்லி ஒவ்வொரு பழமா பழுத்துட்டு இருந்தா மார்க்கெட் கொடுக்க முடியாது. அப்ப என்ன பண்றோம்னா, பழத்தை சீப்பு சீப்பா கட் பண்ணிட்டு குளிர்பதன கிடங்குல வச்சுட்டு அதுக்கு சரியான ஒரு டெம்பரேச்சர் நம்ம வெப்பநிலையை வச்சுட்டு, எப்படி வாழைப்பழமே அதோட உடம்புல இருந்து எத்திலீனை ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதே மாதிரி எத்திலீனை வந்து ஆர்டிபிஷியலா உள்ள கொடுக்கறோம். அப்ப அந்த பழமெல்லாம் என்ன நினைச்சுக்குதுன்னா, எத்திலீன் அது மேல படும்போது ஓ நம்ம பழுக்கிற டைம் ஆயிடுச்சு சொல்லி அது பழுத்துருது. இங்க சின்னதா பழத்தை வந்து ஒரு ஏமாற்று வேலை மாதிரி பண்றவங்களதான். அப்ப முதிர்ச்சி அடைஞ்ச பழத்தை சீப் சீப்பா கட் பண்ணிட்டு நம்ம எத்திலீன் வந்து ஆர்டிபிஷியலா டோஸ் பண்றோம். அப்ப இந்த எத்திலீன்கிறது வந்து ஏற்கனவே பழமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு கேஸ் தான், அதனால எந்த தீமையும் கிடையாது. ஏன்னா பழம் பழுக்கிற சயின்ஸ் இதுதான். அந்த சயின்ஸ் தான் நம்ம என்ன பண்றோம்னா, கரெக்டான மெத்தட்ல குளிர்பதன கிடங்குல வச்சு நம்ம பண்ண வைக்கிறோம். அப்ப இதுக்கு என்னன்னா, மூணு நாள் ஆகுது இந்த பழம் பழுக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் நாள் பழத்தை வந்து டெம்பரேச்சர் கொண்டு வரணும், கொண்டு வந்ததுக்கு அப்புறம் எத்திலீன் டோஸ் பண்ணுவாங்க. அந்த எத்திலீன் உள்ள போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணா, அது ஸ்லோலி பழம் வந்து கலர் கிரீன்ல இருந்து மாற ஆரம்பிக்கும். அப்ப முழுசா பழுக்க வரைக்கும் உள்ள யாரும் வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு பாதி பழம் பழுக்கிற போதே வெளியில எடுத்துருவாங்க, எடுத்துட்டு கடைக்கு வந்துடும். கடையில வந்து அது ஒரு பத்து நாள் இருக்கும். நீங்க வீட்டுக்கு வாங்கிட்டு போய் ஒரு பத்து நாள் வச்சிருப்பீங்களா, பதினஞ்சு நாள் வச்சு சாப்பிடுவீங்க. அப்போ நீங்க சாப்பிட்ற டேட்ல வந்து நல்ல பக்குவமா பழுத்துரும். அதான், அதனால குளிர்பதன கிடங்குல வச்சு பழுத்து வர்ற பழங்களை வந்து தைரியமா சாப்பிடலாம், அதுல எந்த விதமான இதுவும் கிடையாது. அது வந்து இயற்கையா பழம் எப்படி பழுக்குதோ, இயற்கையா பழம் பழுக்கும் போது ஒவ்வொன்றா பழுக்குது. நமக்கு மார்க்கெட்டுக்கு ஒவ்வொன்றா பழுத்தா பண்ண முடியாதுங்கிறக்காக நம்ம யூனிஃபார்மா அதாவது ஒரே மாதிரி பழுக்கணுங்கிறக்காக கட் பண்ணி பண்றதான் அது. ஆனா அதே வந்து கார்பைட் கல் வச்சு பழுக்கிறது வந்து அது தவறு. அது வந்து என்னன்னா, குழந்தைகளுக்கெல்லாம் யாருக்கு சேராது அது. அது மார்க்கெட்ல ஒரு சில வியாபாரிகள் தான் அது தெரியாம அன்னைக்கு அவசரத்துக்கு பண்ணிடுறாங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அது குறைஞ்சிட்டு வருது. நிறைய ஹெல்த் டிபார்ட்மெண்ட் போய் இன்ஸ்பெக்ஷன் எல்லாம் பண்றாங்க. அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, இந்த மாதிரி வாழைப்பழம் மாம்பழம் பப்பாளி இதெல்லாம் பழுக்க வைக்கிறதுக்கு இந்த மாதிரி கார்பைட் எல்லாம் வச்சு பண்ணக்கூடாதுங்களா, அவங்களை ஊக்குவிக்கிறதுக்காக மானியம் தர்றாங்க. அதுவும்

0: 40% மானியம் தர்றாங்க. வருங்காலத்தில் கொஞ்சம் வியாபாரிகள் ஒரு சின்னதாக அவங்களுக்குள்ளேயே பழுக்க வைக்கிற குளிர்பான கிடங்கு போடுற மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னா விரைவில் இந்த கார்பைடு வச்சு பழுக்கிறதுல அழிஞ்சிரும், இருக்காது.
1: எத்திலின் வந்து தானா உற்பத்தி பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, குறிப்பிட்ட அளவு அது சுரக்கும் இல்லைங்களா? இப்ப நம்ம குடுக்கறது வந்து அது தேவைக்கு அதிகமா போயிருச்சுன்னு வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா? அது எப்படி இந்த அளவு கரெக்டா நம்மளால குடுக்க முடியுங்களா?
0: இப்ப நீங்க கரெக்டான கேள்வி கேட்டீங்க. இந்த கேள்வி வந்து எப்படின்னா, இப்ப அந்த காலத்திலேயே நம்ம ஊர்ல எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க, பழம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வைக்கப்புல்குள்ள போட்டு வச்சிருவாங்க, எல்லாத்தையும் ஒன்னா போட்டு வச்சிருவாங்க, மூடி வச்சிருவாங்க. சோ அது வைக்கப்புல்குள்ள போடுறதுனால பழுக்கிறது கிடையாது. வைக்கப்புல்குள்ள போட்டு வைக்கும்போது என்னன்னா, ஏதோ ஒரு பழம் முதிர்ச்சி அடைஞ்சு அதுல இருந்து அது வந்து என்ன பண்ணும், எத்திலின் வந்து ரிலீஸ் பண்ணும். அந்த எத்திலின் என்ன பண்ணுனா பக்கத்துல வச்சிருக்கிற பழத்துல பட்டு அப்படிதான் பழுக்கும். அந்த எத்திலின் வந்து ரிலீஸ் பண்ற எத்திலின் வெளியில போகாம இருக்கிறதா வைக்கப்புல்லு சாக்குக்குள்ள அரிசிக்குள்ள எல்லாம் போட்டு வைக்கிறது, வேற ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு ஒண்ணுல நீங்க ஒரு பிளாஸ்டிக் கவர்ல போட்டு வச்சா அது நடக்கும், சாக்குள்ளதான் போகணும் இல்ல. அப்ப அதே மெத்தட் இங்க யூஸ் பண்றோம். இங்க அப்படின்னா எத்திலின் வந்து எந்த அளவு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கறது ஒண்ணு இருக்குது. இயற்கையா பண்ணும்போது அது ஒன்னு ரெண்டு படும் படாமையும் கூட போகும். ஆனா நம்ம குளிர்பான கிடங்களை வைக்கும்போது என்ன பண்ணுவோம்னா, ஒரு 5 டன் இல்ல 3 டன், 3000 கிலோ 5000 கிலோன்னு ஒரு கணக்கு இருக்கு. அப்ப 5000 கிலோ அப்படின்னு சொல்லும் போது என்னன்னா, நாங்க இந்த பிபிஎம்னு சொல்லுவோம், பார்ட்ஸ் பர் மினிட்னு சொல்லுவோம். இந்த எத்திலின் வந்து 100 to 150 பார்ட்ஸ் பர் மினிட் மட்டும் தான் விடுவாங்க. அதாவது அதுக்கு வந்து சின்ன ஒரு டியூப் மாதிரி உள்ள இருக்கும், அதுக்கு ஒரு சிலிண்டர் இருக்கும், அது ஆட்டோமேட்டிக் இன்ஜெக்ட் ஆகிக்கும். அப்போ எத்திலினோட அளவு 150 பார்ட்ஸ் பர் மினிட்னு சொல்லுவோம். எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, 10x10 ரூம் இருக்குது, 10 அடி நீளம், 10 அடி அகலம், 10 அடி உயரம் ரூம் இருக்குது அப்படின்னா, அதுல வந்து 1 cubic feet கன அடி அந்த அளவுக்கு எத்திலின் கொடுத்தா போதும். பொதுவாக இருக்கிற மக்களுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த பிபிஎம் எல்லாம் புரியாது அப்படின்னா, 10 அடிக்கு 10 அடி ரூம்ல வந்து 1 கன அடிக்கு நம்ம எத்திலின் கொடுத்தா போதும். அது போதும். அது உள்ள குளிர்பான கிடங்குடைய ஃபேன் வந்து சர்க்குலேட் பண்ணிட்டே இருக்கும் உங்களுக்கு, அது காத்துல கலந்துட்டு பழத்துல வந்து லைட்டா அது போய் ட்ரிகர் பண்ணி தூண்டி விடும், அவ்வளவுதான், பழுக்கறக்கு தூண்டி விடும். நீங்க எல்லாம் பழுக்கிற டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றதா அதோட வேலை, வேற ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி அதுக்கப்புறம் அதுல வந்து ஒரு 24 மணி நேரம் கழிச்சு பழங்களும் வந்து நம்மளே மாதிரி உயிருள்ள பொருட்கள் தான், அது மூச்சு விடுது. அப்ப மூச்சு விடும்போது என்ன பண்ண, CO2 கார்பன் டை ஆக்சைடு வந்து அது எமிட் பண்ணும் வெளியில், அது அதோட வந்து வரும், அதை வெளியில் எடுத்துடணும். அந்த கார்பன் டை ஆக்சைட்ல வெளியில் எடுக்கலன்னா பழத்தில் வந்து புள்ளி புள்ளியே கருப்பெல்லாம் வரும். ஸோ அதையெல்லாம் கரெக்டாக எடுத்துட்டோம்னா பழம் பார்க்கறதுக்கு வந்து ஒரே மாதிரி பழுத்திருக்கும். இன்னைக்கு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகிற பழத்துல எல்லாம் ஒரு கருப்பு புள்ளி இருந்தால் கூட வாங்க மாட்டாங்க சரிங்களா. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவு வாழைப்பழத்துக்கு அவ்வளோ ஒரு நம்ம முக்கியத்துவம் வந்து கொடுக்கறது இல்லை. ஏன்னா நம்ம கிட்ட கிட்டத்தட்ட 200 வெரைட்டி பழம் இருக்கு. இதே வட மாநிலங்களுக்கு போனீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு ஒரே பழம் தான் கேளா அப்படின்னா ஒன்று தான் வாழைப்பழம், G9 சொல்லுவாங்க, கிராண்ட் 9 சொல்லுவாங்க. இந்த பழம் தான் அதிகமாக பழுக்க வைப்பாங்க. கிராண்ட் 9 வெரைட்டி தான் வந்து அதிகமாக வாழைப்பழத்தில் பழுக்க வச்சு கடைகளுக்கு வர்றது. நீங்கள் பார்த்துருப்பீங்க ரோபோஸ்டா அந்த மாதிரிலாம் பார்க்க, அதுதான் பார்ப்பீங்க. ஒரு சில நேந்திரம் பழம் பண்ணுறாங்க, இப்போ செவ்வாழையோ கதலி இதெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்ம ஊரில் வந்து அவ்வளோ வெரைட்டி பழம் இருக்குது. மற்ற நாடுகளில் மற்ற இடத்துல பழங்கிறது முக்கியமான ஒரு உணவுப் பொருள், அது அதில் இருக்கிற சத்துக்கள் வந்து உடம்புக்கு வேணும்னு நினைக்கிறவங்க. நம்ம ஊரில் இயற்கையாகவே நம்ம வீட்டு பள்ளியே கிடைக்கிறதுனால அது பெருசாக ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை.

0: விவசாயிகளுக்கும் சிறு தொழில் செய்பவர்களுக்கும் பயன் தரக்கூடிய குளிர்பதன கிடங்கு குறித்து விரிவாக விளக்கம் தருகிறார் சின்னவேடம்பட்டி என் அனந்தகிருஷ்ணன் அவர்கள்.
1: ஊர்ப்புறத்திலே எங்கள் ஊர்ப்புறத்திலே இது ஆகாசவாணியின் ஊர்ப்புறத்திலே.
2: அசைவ உணவுகள் குளிர்பதன கிடங்குல பதப்படுத்தி வச்சு கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு, அந்த மாதிரி வரதும் கெட்டு போகக்கூடிய தன்மை இருக்குது இல்லைங்களா, அது எதனால நினைக்கிறீங்க?
3: அது என்னன்னா குளிர்பதன கிடங்குல வைக்கிறதுனால அது கெட்டு போறது கிடையாது. உதாரணத்துக்கு இப்ப நம்ம கோழி இறைச்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கோழி இறைச்சி வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க, அதாவது கட் பண்ணி அதை இறக்க இதெல்லாம் எடுத்துட்டு கால் தனியா கை தனியா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு அதில் கூடிய குடல் அதோடைய வேஸ்ட் எல்லாம் கழிவுகள் எல்லாம் வெளியேற்றிட்டு அதை ப்ராசஸிங் பிளான்ட்னு சொல்லுவோம். அதில் என்ன பண்ணுவாங்கன்னா கம்ப்ளீட்டா அந்த குளிர்பதன கிடங்குக்கு போறதுக்கு முன்னாடி பிளாஸ்ட் ஃப்ரீசர்னு சொல்லுவோம். அதாவது பிளாஸ்ட் ஃப்ரீசர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்குள்ள அந்த கோழி இறைச்சி -20 டிகிரி கொண்டு வந்துடுது. கோழி இறைச்சி போறதுக்கு -20 டிகிரி கொண்டு வந்துட்டீங்கன்னா அதுல வந்து எந்த ஒரு நோய் கிருமிகளும் தொற்றாது, ஃபார்ம் ஆகாது, அதுல இருக்கிற பாக்டீரியாவெல்லாம் அப்படியே அமர்ந்துடும், எதுவுமே அது ஆக்ட் ஆகாது, உங்களுக்கு வேலை செய்யாது. அப்ப என்ன பண்ணணும்னா ஒரு கோழியை கட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி கிளீன் பண்ணி முடிச்சதுமே அதை -20 டிகிரிக்கு ஃப்ரீஸ் பண்ணிடணும். ஃப்ரீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் குளிர்பதன கடைகளை வச்சுட்டு கடைகளுக்கு எப்ப தேவையோ அப்ப சப்ளை பண்ணணும். இன்னைக்கு மார்க்கெட்ல என்னன்னா ஒரு அவசர உலகத்தில் இருக்கிறனால என்ன பண்றாங்கன்னா நைட்டு தான் கட் பண்றாங்க, காலையில பெங்களூர் மார்க்கெட் கொடுக்கணும் அப்படின்னா இந்த பிளாஸ்ட் ஃப்ரீஸ் பண்றதுங்கிற கான்செப்டை அவங்க மறந்துடுறாங்க, அதை பண்ணாம விட்டுறாங்க. அது பண்ணாம விடும்போது என்னன்னா இங்கிருந்து வண்டியில் அது போறக்குள்ள அதுல வந்து ஒரு சில பாக்டீரியாஸ் குரோ ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, அந்த வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுத்துறோம். அதுக்கப்புறம் அங்க போய் அந்த கடையில் அவங்க வச்சிருக்கிறவங்க வந்து அதை

0: ஃப்ரீசர்ல வச்சிருக்கிறாங்களா இல்லையாங்கிறது ஒரு கேள்விக்குறி வருது. அப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து நீங்க வெளிப்புற காத்துல வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு அதுல பாக்டீரியா வளர்ந்துரும். அப்ப அது வளராம இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் பண்ணிட்டு பண்ண பிரச்சனை இல்லை. அப்போ இன்னைக்கு நம்ம நியூஸ் பேப்பர்ல டிவி நியூஸ்ல எல்லாம் பாக்குறோம், ஒரு சில இடத்துல ரெஸ்டாரண்ட்ல வந்து இன்னைக்கு கோழி இறைச்சி சாப்பிட்டதுல வந்து இந்த மாதிரி இருந்துச்சு இதாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் என்னன்னா இந்த கோல்டு செயின் லிங்க்ன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த லிங்க் கட் ஆகக்கூடாது. அது கட்டாகாம இருந்ததுன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தருடைய தவறுன்னு சொல்ல முடியாது, சில நேரம் அறியாமை. இன்னைக்கு இந்த உணவு துறையில வந்து என்னன்னா எல்லாரும் உணவுத்துறைக்குள் நிறைய பேர் வந்து பண்றாங்க, பட் ஆனா என்ன பண்ணணும்னு தெரியாமையே பண்றாங்க. அந்த அறியாமை தான் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தப்பு சொல்ல முடியாது, அவங்களுக்கு தெரியாது இப்படி ஒன்று இருக்கு இப்படிலாம் பண்ணும் தெரியாது. அந்த எஜுகேஷன் அவங்களுக்கு வந்து யாரும் போய் கொடுக்கறது இல்ல. ஒரு கடை ஆரம்பிக்கிறோம், கடை ஆரம்பிச்சு ரெஸ்டாரண்ட் பண்ணிக்கிறோம், அப்போ ஒரு உணவுப் பொருள் ஒரு வாடிக்கையாளர் கொடுக்கணும்னா அந்த உணவுப் பொருள் ஹைஜீனிக்கா கொடுக்கணும், அது இப்படி இருக்கணுங்கிறத அவங்க அதை கொஞ்சம் ஸ்டடி பண்றது இல்ல. அது தெரிஞ்சுக்கிட்டு அறியாமையை கொஞ்சம் நீக்கிட்டாங்கனாலே போதும், பிரச்சனை வராது உங்களுக்கு. ஒரு சில பேர் அது அறியாமையில் அவங்க பண்ணிடுறாங்க, அப்புறம் அது தவறு செஞ்சதுக்கு அப்புறம் அதை பார்த்துட்டு அப்புறம் அதுக்கப்புறம் ப்ராப்பரா பண்றாங்க. இன்னைக்கு சில சின்ன சின்னதா 100 லிட்டர் 50 லிட்டருக்கெல்லாம் கூட இன்னைக்கு வந்து ஒரு சின்ன குளிர்பான கடைகளா வந்துடுச்சு, ஃப்ரீசர் எல்லாம் வந்துருச்சு, அதை வாங்கி வச்சு கூட அவங்க பண்ணலாம். அது அறியாமையினால சில நடந்துரு தவறு நடந்துரு.
1: இப்போ நீங்க இந்த பிளாஸ்ட் ஃப்ரீசிங் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, நம்ம அந்த குளிர்பதன கிடங்கு அமைக்கும் போதே நம்ம அதை பண்ணி கொடுத்துறாங்களா?
0: குளிர்பதன கிடங்குறது வந்து ஒரு பொதுவான சொல், அதுல உட்பிரிவு தான் இந்த பிளாஸ்ட் ஃப்ரீசர். பிளாஸ்ட் ஃப்ரீசர்
1: தனியான
0: கட்டமைப்பு, அதுக்கு மின்சார செலவும் ஜாஸ்தியா இருக்கும் உங்களுக்கு, 40 HP 30 HP அந்த மாதிரி வந்துடும். அது வந்து என்னன்னா குறைந்த நேரத்தில் பண்றதா அதோட வேலை. இப்ப குளிர்பதன கிடங்குல வச்சிங்கன்னா குளிர்பதன கிடங்குக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ரூம் டெம்பரேச்சர் வந்து -20 மெயின்டைன் ஆகும், ஆனா பொருள் -20 வராது. ஸோ கிளைமேட் தான் -20 இருக்கும். உள்ள வைக்கிற பொருள் வந்து பாத்தீங்கன்னா இவங்க அந்த -20 டெம்பரேச்சர்ல வச்சிருப்பாங்க. இங்க வந்து என்ன பண்ணா பொருளையே -20 கொண்டு வர்றது. இப்போ ஒரு சிக்கன் இருக்குன்னா சிக்கனுடைய எலும்பு இருக்கு இல்லைங்களா கோர், அந்த சிக்கனுடைய உள்ளெலும்பு வந்து -20 டிகிரிக்கு ஃப்ரீஸ் ஆகி வச்சிருவோம். அப்பதான் உள்ளுக்குள்ள வந்து அந்த எலும்புடைய மஜ்ஜையிலையெல்லாம் எங்கேயுமே கிருமிகள் வந்து வராது, தொற்று வராது. வெறும் கோல்ட் ரூம்ங்கிறது வந்து ஆல்ரெடி பிளாஸ்ட் ஃப்ரீசர்ல இருந்து வந்ததை அப்படியே பாதுகாக்கும் அவ்வளவுதான். ஸோ இது ரெண்டு தான்
1: பிளாஸ்ட் ஃப்ரீசிங் அப்படிங்கறத அந்த தன்மை எப்படி இருக்குங்க, அதுக்குள்ள நீங்க என்ன மாதிரி கட்டமைப்புகள் பண்ணுவீங்க? அதாவது வெப்பநிலை மட்டும்தான் நீங்க அதுல குறைச்சு வச்சிருப்பீங்களா? அந்த பிளாஸ்ட் ஃப்ரீசிங்கிறது எப்படி பண்றீங்க?
0: இப்ப குளிர்பதன கிடங்குக்கும் இந்த பிளாஸ்ட் ஃப்ரீசருக்கும் வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிளாஸ்ட் ஃப்ரீசர் அப்படிங்கறது வந்து குறைந்த நேரத்துல அந்த ப்ராடக்டோட டெம்பரேச்சர் கொண்டு வரது. -40 டிகிரி இருக்கும், கோல்டு ஸ்டோரேஜ் வந்து -40 இருக்காது, மேக்ஸிமம் -20-25 தான். அப்ப பிளாஸ்ட் ஃப்ரீசர் -40 டிகிரியில் அந்த ஏர் டெம்பரேச்சர் அந்த காத்தினுடைய டெம்பரேச்சர் வந்து -40 வரும்போது இந்த ப்ராடக்டோடைய உள்ள டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்கன்னா -20
1: வந்துரும். பிளாஸ்ட் ஃப்ரீசர்க்குள்ள வெச்சுனீமே உங்களுக்கு அந்த வெப்பநிலை வந்துருங்களா?
0: 2 hours or 3 hours அது வந்து வாடிக்கையாளர்கள் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க ஒரு நாளைக்கு வந்து காலையில 9 மணிக்கு அவங்க வேலையை ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேட்ச் 2 மணிக்கு வரலாம், இல்ல 12 மணிக்கு வரலாம், அடுத்த பேட்ச் இன்னொரு 3 மணி நேரத்துல ரெடி ஆயிரும். எங்களுக்கு அப்ப என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு வந்து 3 மணி நேரத்துக்கு ஒரு பேட்ச் வருங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப நாங்க 3 மணி நேரத்துக்காக இதை வந்து வடிவமைச்சிருவோம். ஒரு சில வந்து எங்களுக்கு 6 மணி நேரத்துக்கு ஒரு பேட்ச் தான் வருங்கன்னா 6 மணி நேரத்துக்கு வடிவமைப்போம். அப்ப நீங்க நேரம் எவ்வளவுக்கெல்லாம் குறைவா அடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து என்னன்னா அதோடைய கெப்பாசிட்டி இது வந்து ஜாஸ்தியா போயிடும், காஸ்ட்டும் ஜாஸ்தி ஆகும். அப்போ வாடிக்கையாளர் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தேவை எத்தனை பேட்ச் வந்து ஒரு நாளைக்கு பண்ண முடியும் ஒரு ஷிஃப்ட்டுக்கு. சில கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 3 ஷிஃப்ட் பண்றவங்களும் இருக்காங்க, நைட்டும் ஒர்க் பண்றவங்க இருக்காங்க, ஒரு சிலர் வந்து டே மட்டும் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு தகுந்த மாதிரி வடிவமைச்சிருவோம். அப்போ இந்த பிளாஸ்ட் ஃப்ரீசர்ல வந்து உள்ள என்ன இருக்குன்னா உங்களுக்கு கோல்டு ரூம்ல இருக்கிறத விட பிளாஸ்ட் ஃப்ரீசர்ல வரக்கூடிய அந்த ஏர் ரொம்ப அதிவேகமாக வரும். அந்த ப்ராடக்ட்ல இருக்கிற ஹீட்டை வந்து சீக்கிரமா எடுக்கணும் இல்லைங்களா நம்ம, அதுதான் பேர் பிளாஸ்ட். பிளாஸ்ட் பண்றதுன்னு சொல்ற மாதிரி ஒரு வெடி வச்ச மாதிரி தான், உள்ளுக்குள்ள போகும்போது ஒரு புகை மூட்டமா இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. குளிர்பதன கிடங்குல இருக்கிறத விட பிளாஸ்ட் ஃப்ரீசர்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மீட்டர் பர் செகண்ட் வெலாசிட்டின்னு சொல்லுவோம் ஸ்பீடு. அந்த ஸ்பீட்ல வந்து ஏர் வந்து ப்ராடக்ட் மேல பட்டு வர்றபோது தான் அந்த ஹீட்டை வந்து சீக்கிரமா எடுக்கும். அப்ப டெம்பரேச்சர் வந்து கிடுகிடுன்னு இறங்கும். ஈரப்பதங்கிறது வந்து இங்க பேச்சு இருக்காது. ஆனா அதே நேரத்துல வந்து இந்த டெம்பரேச்சரும் இந்த ஸ்பீடும் நாங்க டிசைன் பண்ற போது இந்த பொருள் வச்சிருக்க சிக்கன் வச்சிருக்காங்க இல்ல எதையும் ஒண்ணு ஏதோ ஒரு இட்லியும் கூட வச்சுக்கங்களேன், அந்த பொருள் இருக்கிற நீர் சத்து வந்து வெளியில போகாம பாத்துக்குவோம். அதுதான் டிசைன். இப்போ ஒரு சிக்கன் வந்து 1 கிலோ சிக்கன் வைக்கிறாங்க, நீங்க பிளாஸ்ட் ஃப்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது வந்து 900 கிராமா வந்துட்டு யாரும் ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ அதுல இருந்து நீர் சத்து வெளியில போயிடக்கூடாது. அப்போ அங்க ஈரப்பதமும் வந்து போயிடக்கூடாது, ஃப்ரீஸும் ஆகணும் அப்படிங்கறத நாங்க பிளான் பண்ணுவோம்.
1: நீங்க சொல்ற இந்த பிளாஸ்ட் ஃப்ரீசருக்குள்ள பொருட்களை அப்பப்போ திறந்து உள்ள வச்சு எடுத்து பயன்படுத்திக்கலாங்களா?
0: அதாவது பிளாஸ்ட் ஃப்ரீசரை பொறுத்த அளவுக்கு ஒரு பேட்ச் 1000 கிலோன்னு வைங்களேன், 1000 கிலோ உள்ள வச்சு கதவை சாத்திட்டோம்னா அந்த ப்ராடக்ட் டெம்பரேச்சர் -20 வந்ததுக்கு தான் வெளில எடுக்க முடியும். இடையில வந்து கதவை திறந்து மறுபடியும் உள்ள கொண்டு வைக்க முடியாது, வைக்க கூடாது. நம்ம அப்பப்ப கொண்டு கொஞ்சம் கொஞ்சம் உள்ள வச்சுக்கலாம் அப்படின்னு வைக்கக்கூடாது. அது வந்து குளிர்பதன கிடங்கு, நீங்க எல்லாம் பண்ணிட்டு அப்பப்ப நீங்க கொண்டு லோட் பண்ணிட்டே இருக்கலாம். பிளாஸ்ட் ஃப்ரீசரை பொறுத்த அளவுக்கு வந்து உள்ள வச்சுட்டீங்க அப்படின்னா, கதவை சாத்திட்டீங்கன்னா அது -18 டிகிரியோ -20 டிகிரியோ உங்களோட ப்ராடக்ட் எவ்வளவு வரணும்னு ஒரு சிலர் எல்லாம் -25 கேட்பாங்க. ஒரு ப்ராடக்ட் தகுந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அப்போ -40 டிகிரி ரூம் டெம்பரேச்சர் வந்துடும், இது -25 வந்ததுக்கப்புறம் தான் வெளியில் எடுப்பாங்க. அப்போ அதுதான் சொல்ல வர்றேன், இந்த ஆரம்ப காலத்தில்

0: நம்ம பிளாஸ்ட் ஃபீசர் குளிர்பன கடைகள் நாங்கள் அங்கே போய் அவங்க கூட உட்காந்து ஒன்று டைம் ரெண்டு டைம் பேசி அவங்களோட பேட்ச் என்ன பண்ணுறான்னு அனலைஸ் பண்ணுவோம். பண்ணி நாங்களும் எங்களுடைய சஜஷன் சொல்லுவோம், நீங்கள் மெட்டீரியல் உள்ளே அனுப்புறக்கு ஒரு அரை மணி நேரம், எடுக்கிறக்கு ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் இதில் கேப் போயிடும். கரெக்டாக அவங்க 24 மணி நேரம்னு போட்டு அப்படி கணக்கு போட முடியாது. அப்போ அந்த பொருள் வந்து அங்கே எங்கே ப்ராசஸ் பண்ணுறாங்க, கட் பண்ணுறாங்களோ அங்கேருந்து வர்றதுக்கு ஒரு டைம் இருக்குது. ட்ராலியில் வச்சு தள்ளிட்டு வருவாங்க, தள்ளிட்டு வந்து இங்கே டோரை திறந்து உள்ளே லோட் பண்ணி எல்லாம் செட் பண்ணுறதுக்கு ஒரு மினிமம் வந்து 3 மணி நேரம் ஆயிரும். அப்போ இந்த 3 மணி நேரமா இல்லை 1 மணி நேரமாக பண்ணிவிட்டு அப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து இத்தனை பேட்ச் எடுக்க முடியும்னு சொல்லுவோம். அப்போ எனக்கு பேட்ச் ஜாஸ்தி வேணும்னா 2 போட்டுக்குவாங்க, ஒன்று போட இடத்துல 2 போட்டுக்குவாங்க. சில பெரிய கம்பெனியில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 5000 கிலோக்கு ஒன்று போட்டு இன்னொரு 5000 கிலோக்கு போட்டுக்குவாங்க, அப்படி பண்ணிக்குவாங்க. அதனால வந்து என்னன்னா, நீங்க கேட்ட மாதிரி இப்போ அப்பப்போ கொண்டு உள்ள வச்சுட்டு அப்படியே பண்ணிட்டு போக முடியுமா, பண்ண முடியாது.
1: இதுவரை விவசாயிகளுக்கும் சிறுதொழில் செய்பவர்களுக்கும் பயன் தரக்கூடிய குளிர்பதன கிடங்கு குறித்து விரிவாக விளக்கம் தந்தார் சின்னவேடம்பட்டி என் ஆனந்தகிருஷ்ணன் அவர்கள்.
2: இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. எமது நாளைய ஒருபுறத்தில் நிகழ்ச்சியில்
1: நாள்பட்ட வலிகளுக்கான சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் மயக்க மருத்துவம் வலி மேலாண்மை மற்றும் முதுகு தண்டு சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகரன் ராமசாமி அவர்கள்.
2: கேட்டு பயன் பெறுங்கள்.
3: நிகழ்ச்சி தொகுப்பு உஷா செல்வகுமரன், நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார்.

0: நேரம் 2:59. இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். சர்வதேச யோகா தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி உலகம் முழுவதும் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பிரதமர் திரு நரேந்திர மோடி கொல்கத்தாவில் நடைபெற்ற பிரதான நிகழ்ச்சியில் பங்கேற்று யோகாசன பயிற்சியை மேற்கொண்டு பேசினார். வாழ்வின் ஒரு அங்கமாக யோகா பயிற்சியை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். ஆரோக்கியமான மகிழ்ச்சியான சமுதாயத்தை உருவாக்குவதில் யோகா முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வு தற்போது நடைபெற்று வருகிறது. பள்ளிக்கூடங்களை அரசியல் வியாபார களமாக தவிக அரசு மாற்றக்கூடாது என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. அரசு பள்ளியை மேடையாகவும் மாணவர்களை ரசிகர்களாகவும் நினைத்துக் கொண்டு உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் குத்தாட்டம் போடுவது ஏற்புடையதல்ல என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. ஆட்சி அதிகாரத்தை தவிகவினர் தவறாக பயன்படுத்துவதாகவும் இதனை தடுத்து நிறுத்த உரிய நடவடிக்கைகளை முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ஜோதி தங்கப்பதக்கத்தையும் தீபக் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மலேசியாவில் நடைபெற்ற ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் வேலவன் செந்தில்குமார் இணை பட்டம் வென்றது. நியூசிலாந்தில் நடைபெற்ற நேஷன்ஸ் மகளிர் ஹாக்கி கோப்பையை இந்தியா வென்றுள்ளது. பிரெஞ்ச் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நித்யஸ்ரீ சுமதி சிவன் தங்கப்பதக்கத்தையும் நவீன் சிவக்குமார் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இறுதி ஆட்டத்தில் இலங்கை ஏ அணி

0: வெற்றி பெற 378 ரன் என்ற இலக்கினை இந்தியா ஏ அணி நிர்ணயித்துள்ளது. அதிவிரைவாக அரை சதம் அடித்த வீரர் என்ற சாதனையை வைபவ் சூரியவன்ஷி படைத்தார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இன்று மான்செஸ்டரில் நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இந்தியா தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

0: மைல் மார்க் சம்பாரவையின் இதர தயாரிப்புகள்: முழுமையான கோதுமை மாவு, கடலை மாவு, உருட்டு உளுந்து. தயாரிப்பாளர் எம். வன்னியராஜன் சன்ஸ், கோவை.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மூணு மணி 2 இணைஞ்சிருக்கோம். நாம இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி டீ டைம். டீ டைம் நிகழ்ச்சியில நேயர்கள் உங்களுடைய விருப்பமான பாடல்கள் எல்லாம் கேட்டு மகிழலாம். உங்களுடைய விருப்பமான பாடல்கள் எல்லாம் அள்ளித்தர காத்திருக்கிற நான் ஆர்ஜே வாகினி தனிஸ்லாஸ் நிகழ்ச்சியில் இணையும் முதல் நேயர். வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: பத்மநாபன்.
1: என்ன பாட்டு கொடுக்கலாம்?
2: வெண்ணிராடை படத்துல கண்ணன் என்னும் மன்னன் பேர்.
1: நீங்க கேட்ட பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் அவினாஷிலிருந்து பிரபு பேசுறேன் மேடம்.
0: அவினாஷிலிருந்து பிரபு, உங்களுக்கு என்ன பாடல், என்ன திரைப்படத்திலிருந்து?

0: நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
1: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
2: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
3: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
0: டீ டைம் நிகழ்ச்சியில அழகழகான 50-60 சாங்ஸ் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வகையில நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
4: செங்கமலத்தீவு படத்திலிருந்து பகலிலே பேசும் நிலவினை கண்டேன்.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம்.
4: மிக்க நன்றி.

மனையில் அருவி பாய்ந்தோடும், மதியை கண்ட கடல் பொங்கி எழும். மனையில் அருவி பாய்ந்தோடும், மதியை கண்ட

0: அறிவதனை கருவினிலே இணைத்து தவமாற்ற ஐம்புலன்கள் அமைதி பெறும் அருகுணமும் சீராம் என்கிற அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷியின் கூற்றுக்கேற்ப நம்மிடையே உள்ள 6 தீய குணங்களையும் தியானம் செய்வதன் மூலம் சீரமைப்போம், மன அமைதி பெறுவோம்.
1: மேலும் தகவலுக்கு 9443254038.
2: நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம். ரங்கசாமி பரமேஸ்வரம் பாடகம், படிக்காத மேதை பாடல்
2: பாடல் கொடுத்துடலாம்.

0: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
1: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
2: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் ஊர்நாத சுவை.
3: டீ டைம் நிகழ்ச்சியில நேயர்கள் விருப்ப பாடல்கள் எல்லாம் கேட்டு மகிழ்ந்துட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில இணைக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
4: என்ன
3: திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் வேணுங்க?
4: வசந்த மாளிகையில மயக்கம் என்ன பாட்டு
3: கண்டிப்பா கொடுத்துடலாம்.

0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருச்சி மாவட்டம் தொட்டி அப்படின்னா காட்டு உத்திரவி ராஜேந்திரன்.
0: ராஜேந்திரன், என்ன பாடல், என்ன திரைப்படத்தில் இருந்தங்க?
1: வீர திருமகன் படத்துல இருந்து ரோஜா மலர் ராஜகுமார்.

0: நேரம் 3:28. டி டைம் நிகழ்ச்சியில் நேயர்கள் தங்களோட விருப்ப பாடல்கள் எல்லாத்தையும் கேட்டு மகிழ்ந்துட்டுருக்காங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: ஹலோ, வணக்கம், நான் உடுமலைப்பேட்டையிலேருந்து பராசக்தி பேசுகிறேன்.
0: பராசக்தி, என்ன பாடல், என்ன திரைப்படத்தில் இருந்துங்க?
1: ஆரந்தி பட்டிலேருந்து கண்ணிலே அன்பு இருந்தால் அந்த பாடல் போடுங்க.
0: கண்டிப்பாக கொடுத்துடலாம்.
1: நன்றி.

0: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையில் நலமே விளைக. நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். நேரம் 3:32 டீ டைம் நிகழ்ச்சியில் அடுத்து இணையக்கூடிய நேயர், வணக்கம்.
1: வணக்கம், பொள்ளாச்சி கொண்டே கவுண்டன் பாளையம், எஸ் முத்துக்குமார்.
0: முத்துக்குமார், என்ன பாடல், என்ன திரைப்படத்தில் இருந்துங்க?
1: படம் கல்யாணியின் கணவன், பாடல் எனது ராஜசபையிலே ஒரே சங்கீதம்.
0: கொடுத்துடலாம்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களே, நமது ஆகாஷ்

0: கோவை மண்டல உலக சமுதாய சேவா சங்கத்தின் மனமார்ந்த சர்வதேச யோகா தின வாழ்த்துக்கள்.
1: டீ டைம் நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: இன்னத்தடகம் அருகில் உள்ள நஞ்சண்டவத்திலிருந்து பழனிசாமி.
1: பழனிசாமி, என்ன பாடல், என்ன திரைப்படத்தில் இருந்தீங்க?
2: எந்த வீட்டு பிள்ளையிலிருந்து நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன்.
1: கண்டிப்பா கொடுத்துடலாம்.

0: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
1: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
2: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
3: அறிவதனை கருவினிலே இணைத்து தவமாற்ற ஐம்புலன்கள் அமைதி பெறும், அறுகுணமும் சீராம் என்கிற அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷியின் கூற்றுக்கேற்ப நம்மிடையே உள்ள 6 தீய குணங்களையும் தியானம் செய்வதன் மூலம் சீரமைப்போம், மன அமைதி பெறுவோம்.
4: மேலும் தகவலுக்கு 9443254038
5: இசையோடு என்றும் நீங்கள்.
6: 3:43:24 டீ டைம் நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில இணைக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
7: வணக்கம் மேடம், நான் எஸ் மனோகர் சிங்கானூர்ல இருந்து பேசுறேன்.
6: மனோகர், என்ன பாடல், என்ன திரைப்படத்துல இருந்துங்க?
7: எனக்கு வல்லவனுக்கு வல்லவன்ல 1000 பார்வையிலங்கிற பாடல் வேணும் மேடம்.
6: பாடல் கொடுத்துடலாங்களா?
7: ஓகே, தேங்க்யூ.

0: 11:49 டீ டைம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் கஞ்சம்பட்டியில இருந்து சண்முகானந்தன் பேசுறேங்க.
0: என்ன பாடல், என்ன திரைப்படத்துல இருந்துங்க?
1: பாசமலர் படத்திலிருந்து எங்களுக்கும் காலம் வரும் அப்படிங்கிற பாட்டு கொடுங்க மேடம்.

0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: ஹலோ, வணக்கங்க.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் திருப்பூர் காவலிப்பாளையத்துல இருந்து அம்பிகா பேசுறேங்க.
0: என்ன பாடல், என்ன திரைப்படத்துல இருந்துங்க?
1: பார் மகளே பார் படத்திலிருந்து நீரோடும் வைகையிலே பாடல் கொடுத்துருங்க.
0: கொடுத்துடலாங்க.

0: யோகம் வாழ்க்கை இணையும் போது அது இயல்பானதொரு செயல்பாடாகி விடுகிறது. அப்போது ஒவ்வொரு கணமும் அதன் பலன்கள் கிடைக்க தொடங்குகின்றன.
1: வாருங்கள், நாம் அனைவரும் சர்வதேச யோக கலை தினத்தில் பங்கெடுப்போம், யோக பயிற்சியை மேற்கொள்வோம். ஜூன் மாதம் 21ஆம் தேதி சர்வதேச யோக கலை தினம்.
2: ஏய் சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அப்படியே பணம் கொட்டோ கொட்டு கொட்டு போது, தெரியுமா?
3: எதே? எஸ், ஜஸ்ட் லைக் பட்டனை பிரஸ் பண்ணா போதும் எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜில் ஜஸ்ட் நீங்கள் வீட்டில் இருந்துட்டு இந்த யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்லலாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மல்ல? ஐயோ, அது எல்லாமே ஃபேக். சொல்றேன். ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்றேன், நான் பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா நம்பி ஏமாறாதீங்க.

0: நேரம் 5 மணி. ஆகாஷ்வாணி.
1: கபிலன். சர்வதேச யோகா தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி உலகம் முழுவதும் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பிரதமர் திரு நரேந்திர மோடி கொல்கத்தாவில் நடைபெற்ற பிரதான நிகழ்ச்சியில் பங்கேற்று யோகாசன பயிற்சியை மேற்கொண்டு பேசினார். வாழ்வின் ஒரு அங்கமாக யோகா பயிற்சியை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். ஆரோக்கியமான மகிழ்ச்சியான சமுதாயத்தை உருவாக்குவதில் யோகா முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வு தற்போது நடைபெற்று வருகிறது. பள்ளிக்கூடங்களை அரசியல் வியாபார களமாக தாவேக அரசு மாற்றக்கூடாது என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. அரசு பள்ளியை மேடையாகவும் மாணவர்களை ரசிகர்களாகவும் நினைத்துக் கொண்டு உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் குத்தாட்டம் போடுவது ஏற்புடையதல்ல என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. ஆட்சி அதிகாரத்தை தாவேகவினர் தவறாக பயன்படுத்துவதாகவும் இதனை தடுத்து நிறுத்த உரிய நடவடிக்கையை முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ஜோதி தங்கப்பதக்கத்தையும் தீபக் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மலேசியாவில் நடைபெற்ற ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் வேலமன் செந்தில்குமார் இணை பட்டம் வென்றது. நியூசிலாந்தில் நடைபெற்ற நேஷன்ஸ் மகளிர் ஹாக்கி கோப்பையை இந்தியா வென்றுள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. பிரெஞ்சு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இலங்கை ஏ அணி வெற்றி பெற 378 ரன் என்ற இலக்கினை இந்தியா ஏ அணி நிர்ணயித்துள்ளது. இப்போட்டியில் அதிவிரைவாக அரைசதம் அடித்த வீரர் என்ற சாதனையை வைபவ் சூரியவன்சி படைத்தார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இன்று மான்செஸ்டரில் நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இந்தியா தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா முதல் ஆட்டத்தில் நியூசிலாந்தை வென்றது. ஆசிய ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

இதை பத்தி நிறைய விஷயங்கள் நீங்க பேசியிருப்பீங்க. சோ அதை தாண்டி மத்த என்னென்னலாம் ஸ்பெஷல் டேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மூட் இல்லையா. சோ இன்னைக்கு நிறைய ஸ்பெஷலான டேஸ் எல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரியான டேஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சுவாரஸ்யமாகவும் அதே நேரத்தில் ரொம்ப காமெடியா இருக்கக்கூடிய டேஸ் எல்லாம் கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம நிகழ்ச்சியில முதல் பாடலாக நமக்காக புதிய கீதை திரைப்படத்திற்காக பாட்டு கேட்கலாமா?

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருக்கீங்க அப்படிங்க நம்பிக்கையோட இன்னைக்கு நம்ம இளமை புதுமை நிகழ்ச்சியில நிறைய ஸ்பெஷல் டேஸ் இருக்கு. சோ நீங்க மார்னிங்கே நீங்க வந்து சூப்பர்பான ஒரு டே இல்லையா? இன்னைக்கு இன்டர்நேஷனல் யோகா டே.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் டைம் கரெக்டாக 5:08 ஆகிட்டுக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம இன்னைக்கு இளமை புதுமை நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து மிக முக்கியமான தினம். அது என்ன தினம் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா காலையிலேயே நிறைய ஸ்பெஷலான ஷோஸ் எல்லாம் நம்ம வந்து கேட்டு பயன்பெற்றிருக்கோம் இல்லையா. யோகா செய்யணும், நோயற்ற ஒரு வாழ்வு நமக்கு இல்லாமல் நல்ல ஒரு வாழ்வை நம்ம வந்து பெறணும். உடலுக்கு வலிமை, மனதிற்கும் அமைதி. ஸோ டெய்லி சின்ன ஒரு 2-5 நிமிடங்கள் நம்ம வந்து டெய்லி வந்து யோகா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருக்கும் வந்து உலக யோகா தின நல்வாழ்த்துக்கள். அதை தாண்டி வேற என்ன விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா. ஸோ இன்னைக்கு வந்து இன்னொரு முக்கியமான தினமும் கூட, உலக இசை தினம், வேர்ல்ட் மியூசிக் டே வந்து இன்னைக்கு தான், இந்த June 21. ஸோ இசை அப்படின்னாலே என்ன, இப்போ நம்ம ஒர்க் பண்ணுறது யாருக்காக அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய நேயர்களுக்காக. நிறைய எஃப்எம்ல வந்து பாட்டு கேட்டாலே நம்மளுடைய மனசுக்கு வந்து அப்படியே லேஸ் ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேயர்கள் நமக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இந்த உலக இசை தினம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது இசை கலைஞர்களுடைய பங்களிப்பு, அவங்களை எல்லாத்தையும் நம்ம வந்து கொண்டாடணும், இசை மகத்துவத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் முழுவதும் இந்த நாள் வந்து கொண்டாடப்படுது. மகிழ்ச்சியை கொடுக்கறது, மன அழுத்தத்தை வந்து குறைக்கிறது, ஒரு உணர்வுகளை வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்னாலுமே நான் இந்த சாங்கை நான் இவங்களுக்கு வந்து நான் சொல்கிறேங்க, இந்த பாட்டு இவங்களுக்காக நம்ம வந்து டெடிக்கேட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ ஒரு பாடல் மூலமாக நம்மளுடைய உணர்வுகளையே வந்து நம்ம இன்னொருத்தங்க நம்ம சொல்லாமல் அந்த பாட்டை கேட்டாலே அவங்க புரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட பாடல்கள் இசையின் மூலமாக நம்ம வந்து வெளிப்படுத்த ஒரு விஷயமா இருக்குது. மொழி, இனம், நாடு அப்படின்னு எல்லா எல்லைகளையும் தாண்டி மக்களை ஒரு சேர வைக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த இசை அப்படிங்கிற வார்த்தைகளால் சொல்ல முடியாத உணர்வுகளை கூட இந்த மியூசிக் வந்து எளிதாக நமக்கு வந்து வெளிப்படுத்துது. ஒரு குழந்தை நல்லா அழகாக பாடினா கூட சே, இந்த குழந்தை வந்து எவ்வளோ ஞானம் எப்படி பாடுது இந்த சின்ன வயசில் அப்படின்னு நம்மலாம் ரொம்ப பார்த்து ஆச்சரியப்படுறோம். ஏன்னா அந்த ஞானம் எல்லாத்துக்கும் கடவுள் கொடுக்கறது இல்லை. ஒரு சில பேர்த்துக்கு தான் மியூசிக்குடைய டெப்த் என்ன, மியூசிக் எப்படிப்பட்ட ஒரு உணர்வு அப்படிங்கிறது தெரியும். எல்லாத்துக்குமே நல்லா பாட முடியுமானா கண்டிப்பாக பாட முடியாது. ஸோ யார் யாருக்கு அந்த பாடல் நல்லா பாடக்கூடிய ஒரு திறமை இருக்கோ அவங்க எல்லாருமே வந்து கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு நல்ல ஒரு குழந்தைகள், நல்ல ஒரு ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்து நல்லா பாடணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் எல்லாத்துக்குமே அந்த ஒரு திறமை இல்லை இல்லையா. ஸோ கடவுள் ஒரு சில பேர்த்துக்கு தான் அந்த ஒரு ஞானத்தை கொடுத்து படைக்கிறாரு பூமியில். ஸோ மனதை வருடக்கூடிய மெலடி, உற்சாகம் நிறைந்த தாளங்கள், இதெல்லாம் நம்ம வந்து கேட்டாலே அந்த நாள் வந்து நமக்கு நல்லபடியா போகணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ இசை கலைஞர்களை நம்ம வந்து பாராட்டணும், இசையை ரசிக்கணும். அனைவருக்கும் உலக இசை தின நல்வாழ்த்துக்களோட இப்ப நமக்காக பாட்டு, தசாவதாரம் திரைப்படத்திற்காக.

0: கோவை மண்டல உலக சமுதாய சேவா சங்கத்தின் மனமார்ந்த சர்வதேச யோகா தின வாழ்த்துக்கள்.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 இல் நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் டைம் கரெக்டாக 5:22 ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம இளமை புதுமை நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். அடுத்ததாக இன்னைக்கு சர்வதேச சூரிய அயன தினம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வருஷத்துலேயே இந்த வருஷத்துலேயே மிக நீண்ட பகல் நேரம் இன்னைக்கு தான். இயற்கையினுடைய அதிசயத்தை பாருங்க, சூரியனோட ஆற்றலை பாருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, June 21 இன்று வருஷத்திலேயே அதிக நேரம் சூரிய வெளிச்சம் இருக்கக்கூடிய நாள். பொதுவா பகல் முடிஞ்சோடனே டக்குன்னு நைட்டு வந்துடும், ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. பகல் மட்டுமே கொஞ்ச நேரம் அதிகமா இருக்கும், இரவு நேரம் கொஞ்சம் குறைவா இருக்கும். அதாவது டக்குன்னு தூங்கி எந்த கால நாளைக்கு காலையில வந்துடும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு போய் பார்த்தா, பூமி வந்து சூரிய

பிரியனை சுத்தும்போது சற்று சாஞ்சமேனிக்கு சுட்டுதான், தள்ளி சுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சுத்திட்டு இருக்கு. அதனால இன்னைக்கு சூரியன் நமக்கு அதிக நேரம் தெரிவாரு. இன்னும் சொல்லணும்னா நம்மளுடைய இந்த வருஷத்துல சூரியன் அதிக நேரம் வேலை பார்க்குற நாள் இன்னைக்குதான் போல இருக்கு. சூரியனுக்கு ஓவர் டைம் டியூட்டியா இன்னைக்கு, சரி நல்லபடியா டியூட்டியை முடிச்சுட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு இந்த 24 மணி நேரத்துல பகலுக்கு அதிகமான பங்கு கிடைக்கக்கூடிய நாள் இன்று. சரி, இப்போ உங்களுக்காக பாட்டு தம்பி படத்துல இருந்து.

0: இளையராஜன் அண்ட் சன்ஸ் கோவை.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்க தவறாதீர்கள்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM டைம் கரெக்டா 5:33 ஆயிட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்துல நம்ம இளமை புதுமை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த ஒரு மிக சிறப்பான ஒரு நாள்ல இன்னைக்கு தந்தையர் தினம், ஃபாதர்ஸ் டேவும் இன்னைக்குதான் நம்ம வந்து செலிப்ரேட் பண்றோம். தன்னுடைய குடும்பத்திற்காக உழைத்து உழைத்து ஒரு வழிகாட்டியாகவும் பாதுகாவலராக இருப்பவர் தந்தை தான் இல்லையா. அவங்கள வந்து கௌரவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நாள் வந்து கொண்டாடப்படுது. 1909 அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சோனோரோ ஸ்மார்ட் டோட் அப்படிங்கிற ஒரு பெண் வந்து தன்னுடைய தந்தையை வந்து கௌரவிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், தன்னுடைய தந்தை தனியா தாய் இல்லாமல் 6 குழந்தைகளை வந்து வளர்த்திருக்கிறாரு. சோ இதனாலேயே தன்னுடைய தந்தையை வந்து நம்ம கௌரவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அதனுடைய விளைவாக 1910 ஃபாதர்ஸ் டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு வர்றோம். குடும்பத்தின் தூணாகவும் அன்பினுடைய உருவமாகவும் பாதுகாவலர், முதல் ஆசிரியர் அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். ஏன்னா தியாகத்தினுடைய அடையாளமாகவும் இருக்கிறாங்க. பல நேரங்கள்ல தாயினுடைய அன்பு வெளிப்படையா தெரியும், ஆனா தந்தையினுடைய அன்பு பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியாகவும் பொறுப்புகளினுடைய வழியாதான் நம்ம வந்து பாக்குறோம். ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னு வந்து ஒரு வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, அப்பாவுடைய தியாகத்தை நினைவு கூறுவதற்காகவும் அவருக்கு நம்ம வந்து நன்றி செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு நாள். குடும்பத்துடைய அந்த உறவை வலுப்படுத்த அவங்களுடைய அன்பையும் மரியாதையையும் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. சோ ஒரே வார்த்தை தான், ஒரு குழந்தை நடந்து போயிட்டு இருக்கும் போது கையை பிடிச்சு வழி காட்டுபவர் அப்பா. வாழ்க்கையில விழுந்தாலும் சரி எழுந்து நின்று தைரியமா வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பவரும் அப்பா தான். அன்பை அதிகமாக வெளிக்காட்டாமல் இருப்பவரும் அப்பா தான். என்னன்னா, குடும்பத்துடைய நலன் தான் அவங்களுக்கு பெருசு. குடும்பத்தினுடைய நலனுக்காக அமைதியாக உழைக்கும் ஒரு அனைத்து அப்பாக்களுக்கும் இந்த அனைவருக்கும் இனிய தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள்.

0: கோவை மண்டல உலக சமுதாய சேவா சங்கத்தின் மனமார்ந்த சர்வதேச யோகா தின வாழ்த்துக்கள்.
1: அறிவதனை கருவினிலே இணைத்து தவமாற்ற ஐம்புலன்கள் அமைதி பெறும் அருகுணமும் சீராம் என்கிற அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷியின் கூற்றுக்கேற்ப நம்மிடையே உள்ள 6 தீய குணங்களையும் தியானம் செய்வதன் மூலம் சீரமைப்போம், மன அமைதி பெறுவோம்.
2: மேலும் தகவலுக்கு 9443254038.
3: டைம் கரெக்டாக 5:45 ஆயிட்டுக்கக்கூடிய இந்த நேரத்தில் இளமை புதுமை நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கோம். அடுத்ததான மிக முக்கியமான தினம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகிலேயே உயரமான நிலவிலங்கு யாருன்னு கேட்டால் நம்ம யாரை சொல்லுவோம்? உடனே நமக்கு நினைவு ஞாபகத்தில் வர்றது ஒட்டகச்சிவிங்கி தான், இல்லையா? இன்னைக்கு உலக ஒட்டகச்சிவிங்கி தினம், வேர்ல்டு ஜிராஃபி டே. சுமார் 18 அடி உயரம் வரைக்கும் வளரக்கூடிய இந்த அசத்தலான ஒரு உயிரினம் பத்தி பாத்தீங்கன்னா, தன்னுடைய நீண்ட ஒரு கழுத்தாலும் அழகான அந்த ஒரு புள்ளி வடிவங்களாலும் எல்லாத்தையுமே வந்து கவரக்கூடிய வகையில இருக்கு. இப்ப ஒரு ஒட்டகத்தை நம்ம பார்த்தா கூட ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டே நிப்போம், அந்த அளவுக்கு வந்து அதை பார்த்துட்டே இருக்கணும்னு தோணும். ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த ஒட்டகச்சிவிங்கினுடைய நாக்கு வந்து சுமார் 45 முதல் 50 சென்டிமீட்டர் வரைக்கும் நீளமா இருக்கும். அதனாலேயே மரத்தினுடைய உயரமான கிளைகள்ல இருக்கக்கூடிய இலைகளை கூட எளிதாக அது வந்து பிடிச்சு சாப்பிடும். அது மட்டும் இல்லாமல் இதனுடைய வாழ்விட இழப்பு, வேட்டையாடுதல் இந்த மாதிரியான காரணங்களால இந்த ஒட்டகச்சிவிங்கிகளுடைய எண்ணிக்கை பல இடங்கள்ல குறைஞ்சிட்டே வருது. அதனால அதைய பாதுகாக்கணும் அப்படிங்கறதுக்காகவும் அதனுடைய முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லணும் அப்படிங்கறக்காக தான் இந்த ஒரு நாள் வந்து கொண்டாடப்படுது. இன்னும் சொல்லணும்னா, ஸ்கூல்ல எல்லாம் வந்து அசம்பிளில நம்ம நிற்கும் போது ஹைட்டா இருக்கிறவங்கள பின்னாடி போய் நில்லுங்க அப்படின்னு டீச்சர் நம்மளை சொல்லுவாங்க. அப்படி போய் நம்ம கடைசி வருஷம் நின்னா கூட இந்த ஒட்டகச்சிவிங்கிய நம்மளால மிஞ்ச முடியாதுங்க, அந்த அளவுக்கு ஹைட்டா இருக்கும். சோ உயரத்திலேயே சாம்பியன் அப்படின்னு சொன்னா இந்த ஒரு அழகான உயிரினத்தை நம்ம வந்து சொல்லலாம்.

0: 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நிலையத்தில் நேரம் இப்பொழுது 5:52 ஆயிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம வந்து இன்னைக்கு எல்லா தினத்திற்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கு, எல்லா தினத்திற்கும் ஒரு உயிர் இருக்கு, ஒரு அர்த்தம் இருக்கு. எல்லா தினத்தையும் வந்து நம்ம நார்மலான ஒரு டே அப்படின்னு சொல்லி எல்லாம் கடந்து போயிட முடியாது. அதனுடைய முக்கியத்துவம், அதனுடைய அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வந்து நம்ம இன்னைக்கு என்னென்ன ஸ்பெஷல் டேஸ் இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நம்மளுடைய லைஃப் வந்து யோகா மாதிரியே உங்களுடைய வாழ்க்கை சமநிலையோடும் இசை போல இனிமையாகவும், அதே போல இன்னைக்கு சூரியன் வந்து கொஞ்சம் நேரம் அதிகமாக இருக்கும் இல்லையா, அதே போல அப்பாவுடைய அன்பும் நம்மளுடைய வாழ்க்கையில நீண்ட நாட்கள் அப்படியே மகிழ்ச்சியோடும் வெற்றியோடும் நம்மளுடைய லைஃப் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் உங்களை வந்து இன்னொரு நாளை நம்ம வந்து மீட் பண்ணுவோம். சந்தோஷமா இருங்க, உங்களை சுத்தி இருக்கிறவங்களையும் மேக்சிமம் சந்தோஷமா வச்சுக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியிலிருந்து வெளிவருவது நான் உங்க ஐஸ்வர்யா.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நான் டாக்டர் ஆனந்த் விஜய், லிவர் ஸ்பெஷலிஸ்ட். லிவரை எப்படி பாதுகாக்கிறது?

ஃபனி கோயம்புத்தூர் 103 FM. சென்னை மெட் சென்டரிலிருந்து வந்துள்ள தகவலின்படி கோயம்புத்தூரில் அதிகபட்சமாக 25 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 23 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. திருப்பூரில் 34 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. ஈரோட்டில் 35 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. சேலத்தில் 34 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 26 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாகியுள்ளது. பாலக்காட்டில் 33 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. நீலகிரியில் 23 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. இரவு 11 மணி முதல் காலை 5:53 வரை நிகழ்ச்சிகள் சென்னை அஞ்சல். மதியாலை 999 கிலோஹெட்ஸில் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இத்துடன் இனிதே நிறைவு பெறுகின்றன. 103 MHz பண்பலை வரிசையில் தொடர்ந்து நிகழ்ச்சிகள் அனைத்தும் சென்னை அஞ்சல்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: நேரம் திரும்ப சரியா 11 மணி ஆயிட்டிருக்கு. இணைஞ்சிருக்கீங்க பாரதி தமிழ் பண்பலை 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1 மெகாஹர்ட்ஸ், கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹர்ட்ஸ், நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹர்ட்ஸில் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும்.

எஸ் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய ஒரு மணி நேரம் நல்ல அழகான அற்புதமான இரவு நேரத்துக்கு தகுதியான நம்ம மனசை உறங்க வைக்கிற மாதிரியான பாடல்கள் தான் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸ்ட்ராய்ட் உங்களுக்காக சின்மய் மற்றும் ஜெயச்சந்திரன் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண பாடல். வைரமுத்து அவங்களுடைய அழகான வரிகளை, ரகமான அவங்களுடைய இசையில உங்களுக்காக பாடல் காத்துட்ருக்கு. கன்னத்தில் முத்தமிட்டாள் படத்திலிருந்து ஒரு தெய்வம் தந்த போவே அப்படிங்கிற பாடல் தான் எடுத்து வச்சிருக்கேன். கேட்டு நினைச்சிருங்க. இசையிலுடைய சுங்குடு நான் சகா பார்த்திபன்.

எஸ் 11:08 ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. ஒரு தெய்வம் தந்த பூவி அப்படிங்கிற பாடல். தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சுருக்கேன். ஆசை ஆசை எப்பொழுது பேராசை அப்படின்னு ஆரம்பிக்கிற அந்த பாடல் தான். தூள் படத்திலிருந்து சங்கர் மகாதேவன் மற்றும் சுஜாதா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். வித்யாசாகர் அவங்களுடைய இசையில் வந்துட்டுருக்கு. கேட்டுன்னு சொல்லுங்கள் இசையில எவ்வளோ

எஸ் 11:13. ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடித்தோம். ஆசை ஆசை எப்பொழுது அப்படின்னு தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சுருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உன்னை விட இந்த உலகத்தில் வசந்தது ஒன்றுமில்லை அப்படிங்கிற பாட்டு தான். விரும்பாடி படத்துலேருந்து கமல்ஹாசன் மற்றும் ஸ்ரேயா ஹர்ஷல் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். உங்களுக்கு காத்துட்ருக்கு, கேட்டு நினைஞ்சிருங்க இசையிலையோடு.

எஸ் 11:20 ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சோம். விரும்மாண்டி படத்திலிருந்து ஒன்றை விட இந்த உலகத்தில் வசந்தது ஒன்றுமில்லை அப்படிங்கிற பாட்டு தான். தொடர்ந்து உங்களுக்காக ஒரு அழகான பாட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஆட்டோகிராஃப் படத்திலிருந்து ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் ரேஷ்மா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். ஸ்னேகன் அவங்களுடைய அழகான வரிகளில் பரத்வாஜ் அவங்களுடைய சில தான் பாடல் காத்துட்ருக்கு. என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனசுக்குள்ளே காதல் வந்துச்சா வந்தல்லோ வந்தல்லோ அப்படிங்கிற பாட்டு தான் உங்களுக்காக. விவத் பாரதி தமிழ் பண்பலை 2.3 அடுத்ததாக காத்துட்ருக்கு. கேட்டு நினைச்சிருங்க இசையலையோடு.

எஸ் 11:26 ரொம்ப அழகான பாடல். மனசுக்குள்ளே காதல் வந்துச்சா வந்தல்லோ வந்தல்லோன்னு ஹரீஷ் ராகவேந்தர் மற்றும் ரேஷ்மா ரெண்டு பேரும் பாடின பாடல். ஆட்டோகிராஃப் படத்துலேருந்து கேட்டு முடிச்சேன் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக பாடல் காத்துட்ருக்கு. என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அருள் படத்துலேருந்து பாடல் எடுத்து வச்சுருக்கேன். ரஞ்சித் மற்றும் ஷால்னி சிங் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். ஸ்னேகன் அவங்களுடைய அழகான வரிகளில், ஹரீஷ் ஜெயராஜ் அவங்களுடைய இசையில் தான் உங்களுக்காக பாடல் காத்துட்ருக்கு. சூடாமணி அப்படிங்கிற பாட்டு எடுத்து வச்சுருக்கேன். கேட்டு நினச்சிருங்க இசையிலையோட.

சம்மதம் செப்பமா அப்படின்னு ரொம்ப அழகான பாடல், சுடாமணி அப்படிங்கிற அந்த பாட்டை கேட்டு முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சிருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் படத்துல இருந்து தான் உங்களுக்காக பாடல் காத்துட்ருக்கு. அன்ன கிளினி வாடி என் காதல் சீட்டு எடுக்க அப்படிங்கிற பாட்டு தான் எடுத்து வச்சிருக்கேன். பழனி பாரதி அவங்களுடைய அழகான வரிகள்லாம் கேட்கலாம். இணைஞ்சிருங்க இசையலையோட.

ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடித்தோம் இல்லையா? அன்னைக்கு நீ வாடி என் காதல் சீட் எடுக்க, நெல்லுக்கு பதிலாக முத்தங்கள் நான் கொடுக்க அப்படின்னு ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் உங்களுக்காக நான் எடுத்து வச்சிருக்க பாட்டு தான் தை மாதம் ஊரை கூட்டு தஞ்சாவூர் மேலும் கொட்டு புது பொண்ணாக வைக்கப்பட்டு கட்டி வாரையும் கூறப்பட்டுன்னு ரொம்ப அழகான வரிகள் கொண்ட பாடல். கபிலன் வைரமுத்து அவங்களுடைய அழகான வரிகளில், வித்யாசாகர் அவங்களுடைய இசையில், சங்கர் மகாதேவன் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் மஜா படத்துலேருந்து பாடல் வந்துட்டுருக்கு. கீழே நினைச்சிருங்க இசையிலையோட.

எஸ் 11:41 ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடித்தோம். தை மாதம் முறக்குட்டு அப்படின்னு கேட்டு முடிச்சிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் உங்களுக்காக பாட்டு எடுத்து வச்சுருக்கேன். கஜினி படத்திலிருந்து தான் பாடல் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மாலை இளவியல் நேரம் அப்படிங்கிற பாடல் தான் உங்களுக்காக காத்துட்ருக்கு. தாமரை அவங்களுடைய அழகான உரைகளில் கேட்டுட்டு வாங்க, இணைஞ்சிருங்க இசையோடு.

எஸ் 11:48 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியில் ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடித்தோம். ஒரு மாலை இளவையில் நேரம் அப்படிங்கிற பாடல். தொடர்ந்து உங்களுக்காக பாடல் என்ன எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாஸ் படத்துலேருந்து பாடல் காத்துட்ருக்கு. சாத்னா சரகம் ரெண்டு பாடின பாடல் தான் உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன். சக்கப்போடு போட்டானே அப்படிங்கிற அந்த பாடல் தான் காத்துட்ருக்கு. கேட்டு நினச்சிருங்க இசையிலையோடு.

11:52 இல்ல 53 நிமிஷம் ஆயிடுச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் கேட்கக்கூடிய தருணத்துல இருக்கோம். நிகழ்ச்சியில நம்மோடு மோகனல் வாயில இணைஞ்சிருந்த நேயர்கள் யார் யார் அப்படிங்கறத பாக்கலாம். 52ல இருந்து முத்துலட்சுமி அவங்க இனி இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியன் நிகழ்ச்சி சிறப்பிக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலீல் அகமது பொன்னேரி கலீல் அகமது இனிய இரவு வணக்கம் சகபார்த்திமன் அவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்களும் இனிய இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சுரேஷ் பாபு அவரும் எனது பார்வையில் ஒரு பாடல் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க. பர்வதவர்தன் இனி இரவு வணக்கம் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் ஒழித்த முதல் பாடலே அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செல்வராஜ் நாமக்கல்ல இருந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு இனி இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரங்கராஜன் தித்திக்கும் இனி இரவு வணக்கம் இனிமையான பாடல்கள் அனைத்தும் அருமை அப்படின்னு இருக்காரு. புரசைவாக்கம்ல இருந்து சவுந்தரராஜன் இனி இரவு வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹேமலதா நைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராஜேஷ் பெரியார் நகர்ல இருந்து இனி இரவு வணக்கம் சார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுரேஷ் பாபு பழமுதிர் சோலை எனக்காகத்தான் போடுங்க அப்படின்னு இருக்காரு. இது நேர் விருப்பம் இல்லையே. தொடர்ந்து 52ல இருந்து முத்துலட்சுமி ஆசை ஆசை இப்பொழுது தருமையான பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாந்தி ரமேஷ் இனி இரவு வணக்கம்னு சொல்லியிருக்காங்க. முத்துலட்சுமி உன்னை விட இந்த உலகத்தில் ரொம்ப அழகான பாடல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அவங்க மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நிறைய நேர்கள் நம்மோட நினைச்சிருந்தீங்க, பாடல் கேட்டிருந்தேன். எல்லோருக்கும் ஒரு பெரிய நன்றியோட நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரடி நீ மோகினி படத்துல இருந்து எடுத்து வச்சிருக்கேன். வெண்மேகம் பெண்ணாக உருவானதோ இந்நேரம் என்னை பார்த்து விடையாளதோ அப்படிங்கிற அழகான பாடல் தான். நான் முத்துக்குமார் அவங்களுடைய அழகான அவர்கள் யோன் சங்கர் ராஜா அவங்களுடைய சில அறிகரன் அவங்களுடைய குரல்ல பாடல் காத்துட்டு இருக்கு. கேட்டணிச்சிருங்க. திரும்பவும் உங்களை நான் நாளைக்கு காலையில் 4 மணிக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகா பார்த்திபன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 12 மணி. ஓத் பாரதி தமிழ் பண்பலை 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1 மெகாஹர்ட்ஸ், கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹர்ட்ஸ், நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹர்ட்ஸில் நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி காற்றின் மொழி.

0: போச்சாமி காசி, அந்த அடிக்கிற சாமி போடு காசி காசி, இந்த அம்மா பொண்ணு கை ரொம்ப ராசி ராசி.
1: நீ தடக்க தடங்குதி நம்மைனா மைனா, கொஞ்சம் சில்லற காசு வீசி போடு நைனா நைனா.
0: காசி.

நடத்த வந்தேன். காதலிக்க நேரம் உண்டு, கன்னியுண்டு காளையுண்டு. காதலிக்க நேரம் உண்டு, கன்னியுண்டு காளையுண்டு. வாலிபத்தில் காதலிக்க ஜாதகத்தில் வழியும் உண்டு. வாலிபத்தில் காதலிக்க ஜாதகத்தில் வழியும் உண்டு. காதலிக்க நேரம் உண்டு, கன்னியுண்டு காளையுண்டு.

கட்டி போட்டு வைப்பாளோ கடமையிலே காதல் நெஞ்சை கட்டி போட்டு வைப்பாளோ இருவருக்கும்

0: சமத்தா நீங்க அசடா, சமத்தா இருந்தா கொடுத்தேளா, அசடா இருந்தா மறுத்தேளா.
1: ஏண்டி புதுசா கேக்க

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: மந்திரம் வந்தா பொல்லாத வண்டி கிட்டு.
1: என்னத்தை செய்வே?
0: சொன்னத்தை செய்வேன்.
1: வேற என்ன?

0: சிரித்து
1: பழகினோம்.
0: கண்ணால்
1: கடிதம்
0: எழுதினோம்.

அக்க போடு போடு ராஜா. டேய் என்னடா பாட்டுல பேச ஆரம்பிச்சிட்ட நீ? சக்க போடு போடு ராஜா, உன் காட்டில மழை பெய்யுது. ஆமா மழை பெய்யுது, நீ வந்து கொடை பிடி. ஏண்டா சக்க போடு போடு ராஜா.

அதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. மல்லியப்பு மேலியரா நாம் இதுவாக தொடு வேண்டாம், நாங்க பஞ்சரையில் கொஞ்சுறது நீ போக போக பாரு. கிழிச்ச கூரையேறி கோழி பிடிக்காதவன் பாறை ஏறி வைகுண்டம் போவான்.

என்ன என்ன என்னடா நல்ல சமயம், வெள்ளி நிலா காயுது வாடை காத்து வீசுது, புள்ளி மயில் உள்ளிருக்க அள்ளி அள்ளி கையிறங்கில் ஏந்தி கொள்ளடா, சக்க போடு போடு ராஜா.

ஆமாண்டா, இப்படி பழமொழிய பேசியே பொழுத கழிச்சுக்கிட்டு போடா போ பழம் பஞ்சாங்கம் நீ வாடாதோ உன் செம்மாங்க நீ கல்யாணமாயாச்சு பொண்டாட்டி வந்தாச்சு இன்னும் வேற என்னடா தானா கனியிற கனிய ஏண்டா தடியால் அடிச்சு கனிய வைக்கணும் டேய் என்ன நீ ரேக்காதே போராட்டம் கிள நெஞ்சத்திலே உண்டாதே இந்த நேரத்திலே உன்னாலே நான் பட்ட தொல்லைகள் போதாதோ எட்டி போனாலே என்னையாடா எட்டி போக சொல்றேன்

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: கிறுக்கு பசங்களா, பெரிய மனுஷன் சொல்ற கேளுங்கடா, இந்த பாட்டெல்லாம் நமக்கு வேணாம். அக்காவை பத்தி அக்கா மேல ஒரு பாட்டு எடுத்து விடுங்கடோ.
1: அக்கா மேலையா? ஆம்பாடி என் கப்ப கிழஞ்ச

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4 மணி. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரையிசை பக்தி பாடல்கள். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக திருவரட்செல்வர் திரைப்படத்திற்காக பித்தா பிறை சூடி பிம்மானே எனும் பாடலை கேட்கலாம். டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் குரலில்.

5:05 நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக திருநீலகண்டர் திரைப்படத்திற்காக சிதம்பரநாதா எனும் பாடல் எம் கே தியாகராஜ பாகவதர் குரலில்

0: நேரம் 4:10. நேயர்கள் கேட்கவிருப்பது
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று செங்கல்பட்டு என் இ குணசேகரன், என் இ வெங்கட்ராமன் ஆகியோரின் நாகஸ்வர இசை கேட்கலாம். எம் எஸ் சுந்தரேஸ் ஐயர் அவர்கள் தவில். முதலில் வலச்சி வச்சி, பட்னம் சுப்பிரமணிய ஐயர் இயற்றிய நவராகமாலிகா வர்ணம், ஆதிதாள்.

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு என் இ குணசேகரன், என் இ வெங்கட்ராமன் ஆகியோரின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். எம் எஸ் சுந்தரேச ஐயர் அவர்கள் தவில்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 5 மணி. நேயர்கள் அணிந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

தெய்வீகராகம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக சிவ பஞ்சாட்சர சூத்திரம், டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் குரலில். இணைந்திருங்கள் இசையலையோடு.